நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 வைசாகா மாதம் 30 நாள், திருவள்ளுவாண்டு 2057 வைகாசி மாதம் 6 நாள், 2026 மே மாதம் 20 நாள் புதன்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

புறவிருளை போக்கும் எல்லா விளக்கும் சிறந்த விளக்காகாது. சான்றோர்க்கு பொய்யாமையாகிய விளக்கே அவற்றினும் சிறந்த விளக்காகத் தோன்றும்.

0: இசை கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் ஏ சர்வேஸ்வர். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கே, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல்.

0: மணிக்கு தருமபுரி ஹெல்த்கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைவாள் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள். 9:05 வானொலியில் வசந்தம் கலையே கல்வி நேரலையில் பங்கேற்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் கலைமாமணி வி சி சீனிவாசன் அவர்கள். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருண் பிரகாஷ் அவர்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை, 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் பசுராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்தறிக்கை, 12:50 மெல்லிசை சூழல் காப்பும் திரையிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் இயற்கை உரமே வரம், இன்றைய காலகட்டத்தில் அதிக உர செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை உரம் தயாரித்தல், திண்டுக்கல் நிலக்கோட்டை பீலி நாய்க்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாய சாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 நாடகம், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்தேடும் மனக்கள், 5:00 திரைசை, 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்பு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் விழா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி அங்கக முறையில் மண்வள மேம்பாடு உரை வழங்குகிறார் ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சத்யா அவர்கள். 8:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrived in Rome last night on an official visit to Italy. Mr. Modi was received at the airport by Italy's Deputy Prime Minister and Minister of Foreign Affairs and International Cooperation, Antonio Tajani. Mr. Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni and President Sergio Mattarella and discuss with them ways to boost India-Italy cooperation. PM Modi's visit will focus on how to boost India-Italy cooperation, especially focusing on the India-Middle East-Europe economic corridor. The Joint Strategic Action Plan 2025-29 will also be reviewed. Mr. Modi will also be visiting the headquarters of the Food and Agriculture Organization and strengthening India's commitment to multilateralism and as well as global food security. The External Affairs Ministry said India and Italy share a long-standing and multifaceted partnership. The visit is set to add new momentum to the India-Italy partnership. PM Modi had previously visited Italy in June 2024 to attend the G7 summit. Before arriving in Rome, the Prime Minister was in Oslo, Norway, where he participated in the third Indian-Nordic summit. This is the final leg of his five-nation tour. Earlier yesterday, India and Nordic nations comprising Norway, Sweden, Denmark, Finland and Iceland elevated their bilateral ties to a green technology and innovation strategic partnership. Mr. Modi made the announcement while

0: addressing a joint press meet with leaders of Nordic nations after attending the third India-Nordic summit in Norwegian capital Oslo.
1: आज हमने भारत और नॉर्डिक संबंधों को ग्रीन टेक्नोलॉजी एंड इनोवेशन स्ट्रेटेजिक पार्टनरशिप का स्वरूप देने का निर्णय लिया है। इस ग्रीन टेक्नोलॉजी पार्टनरशिप से हम आइसलैंड की जियोथर्मल और फिशरीज, नॉर्वे की ब्लू इकोनॉमी और आर्कटिक और सभी नॉर्डिक देशों की मैरिटाइम और सेंसिटिविटी में एक्सपर्टीज को, सस्टेनेबिलिटी की एक्सपर्टीज को भारत के स्केल के साथ जोड़कर पूरे विश्व के लिए एक बेहतर भविष्य सुनिश्चित करेंगे।
0: Prime Minister Modi said investments from Nordic countries in India rose by 200% in past decade.
1: 10 वर्षों में हमारा बायलेटरल ट्रेड लगभग 4 गुना बढ़ा है। नॉर्डिक देशों के इन्वेस्टमेंट फंड भी भारत की रैपिड ग्रोथ में अहम साझेदार बन रहे हैं। पिछले एक दशक नॉर्डिक देशों से भारत में निवेश में लगभग 200% की बढ़ोतरी हुई है। तेजी से बढ़ते ट्रेड एंड इन्वेस्टमेंट ने भारत की ग्रोथ स्टोरी में तो योगदान दिया ही है, साथ ही नॉर्डिक देशों की अर्थव्यवस्थाओं में भी बहुत सकारात्मक भूमिका निभाई है और हजारों नए जॉब्स क्रिएट किए हैं।
0: U.S. Secretary of State Marco Rubio will undertake a four-day visit to India beginning May 23rd. This will be his first visit to India. U.S. State Department has announced the visit that will take Rubio to Kolkata, Agra, Jaipur and New Delhi. State Department spokesman Tommy Pigott said Secretary Rubio will discuss energy, security, trade and defense cooperation during meetings with senior Indian officials. U.S. Embassy in New Delhi said that India will host a meeting of the Quad group, which includes Australia, Japan and United States, and Secretary Rubio will attend the meeting. India is set to host a meeting of Quad foreign ministers next week that is expected to deliberate on pressing global challenges, including the fallout of the West Asia crisis. New Delhi meeting is planned for May 26th and it is scheduled to be attended by Rubio, Australian Foreign Minister Penny Wong and Japanese Foreign Minister Motegi Toshimitsu, with External Affairs Minister Dr. S. Jaishankar presiding over it. Directorate General of Civil Aviation has directed the inspection of the fuel control switches of an Air India Boeing 7878 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 7878 aircraft VTANX was grounded on 2nd February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
4: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாக

0: பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தன்மையில் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று, இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:15. இசைப்பாக்கள் வழியே இறைவனை வணங்கும் நேரம் இது. பக்தி மாலை அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை வணங்குகிற நேரம் இது. இறைவனின் துணை இருந்தால் நாம் எந்த செயலையும் எளிதாக செய்து முடிக்கலாம். பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

ஏழு சுரங்களின் இசை வடிவில் இறைவனை வணங்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் காலை 6:20. பிற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற முதல் உதவியே இறைவனுக்கு செய்கின்ற முதல் உதவி. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது நாகூர் இயம் அனிபா குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: காற்றின் திசையெங்கும் இறைமணம் பரவி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. இறைவனின் துணை இருந்தால் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியில் நிறைவேற்றலாம். இறைவனின் பற்றுதலே மிகப்பெரிய பற்றுதல். மற்ற பற்றுதல்கள் எல்லாம் நீர்த்து போகின்ற பற்றுதல்கள். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இளன் சக்தியா குரலில்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. மன தூய்மையே இறைவன் குடியிருப்பதற்கான முதல் பணி. நம் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: ஒளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை பாடல்கள் ஒளித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். சேலம் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் வெப்பம் 38°C ஆகவும் இரவு வெப்பம் 28°C ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீச, அதன் வேகம் 4-14 km என்ற அளவில் வீசும். காற்றினுடைய ஈரப்பதம் 35-70% நிலவும். வரவிருக்கும் நாட்களில் லேசானது முதல் மிதமான வரைக்கும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஆமணக்கில் கழுத்தழுகல் நோயை தடுக்க சரியான வடிகால் அமைக்கணும். கழுத்தழுகல் நோய் அறிகுறிகள் காணப்படின் கட்டுப்படுத்த 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மழைக்கு பிறகு மண்ணை நனைக்க வேண்டும். நிலவும் மேகமூட்டமான சூழல் பருத்தியில் பூ மற்றும் சப்பை உதிர்வதற்கு சாதகமாகவும், ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் பருத்தி ப்ளஸ் தெளிப்பதன் மூலம் பூ மற்றும் சப்பைகள் உதிர்வது குறையும். காய்கள் முழுமையாக வெடித்து சீரான அறுவடைக்கு வழிவகுக்கிறது. நிலவும் மேகமூட்டத்துடன் கூடிய வெதுவெதுப்பான மற்றும் ஈரப்பதமான வானிலை பந்தல் காய்கறிகள் பழையின் தாக்குதலுக்கு சாதகமானது. பாதிக்கப்பட்ட மற்றும் உதிர்ந்த பழங்களை ஆழமான குழிகளில் போட்டு மூடணும். மேலும் பழையின் தாக்குதல் கட்டுப்படுத்த பழைய இனக்கவர்ச்சியை பொறிகளை வைக்கணும். வரும் நாட்களில் கோடைமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் பாசிப்பயிர் சாகுபடி செய்யவிருக்கும் விவசாயிகள் புதிய ரகங்களான வம்பன் 7, வம்பன் 8 ஆகியவற்றை தேர்வு செய்து விதைப்பு செய்தால் அதிகமாக

மகசூல் பெறலாம். மேலும் விதைப்பதற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற உயிரி புஞ்சான கொல்லியுடன் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் விதைகள் மூலம் பரவும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும். தற்போது கோடைமழை நிலவுவதால் மண்ணில் ஈரப்பதம் பொறுத்து இரவை பயிர்களுக்கு 7 நாட்கள் இடைவெளியில் நீர் பாய்ச்சணும். குறிப்பாக மக்காசோள பயிரில் வறட்சியை தாங்கும் திறனை அதிகரித்து உற்பத்தியை பெருக்க ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ என்ற அளவில் மக்காசோள மேக்ஸிம் என்ற நுண்ணூட்ட கலவையை இலைவழி தெளிப்பாக ஆண்மலர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் உருவாகும் பருவத்தில் 2 முறை தெளிப்பு செய்ய வேணும். தற்போது நிலவும் தட்பவெட்ப சூழலில் கத்திரியில் காய்ப்புழு தாக்கல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளில் நுனியை கிள்ளிவிடணும். மேலும் 1 ஏக்கருக்கு 5 என்ற அளவில் இணக்கவரிச்சி புரிய வைத்து தாய் ஆண் அந்துப்பூச்சிகளை கண்காணிக்கணும். பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது 5% வேப்பம் கரைசலில் தெளிக்கணும். அல்லது ஸ்பைனோட் யூரான் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்து இந்தியாவில் மரவள்ளி கிழங்கு முக்கிய தொழில்துறை பயிராகும். இதில் தமிழ்நாடு 51.9% பரப்பளவும் 57.8% உற்பத்தி மற்றும் கேரளாவில் 34.9% உற்பத்தி செய்கிறது. ஏற்றுமதி செய்து 93,000 மில்லியன் வருமானம் பெற்றுள்ளது. உலக மையமாக்கல் மற்றும் வர்த்தக வளர்ச்சியால் பல புதிய பூச்சிகள் இந்தியாவிற்கு நுழைந்துள்ளன. அவற்றில் 1 மரவள்ளி கிழங்கு மாவு பூச்சி. இது மிகவும் ஆபத்தான பூச்சியாகும் மற்றும் ஆப்பிரிக்கா ஆசியா நியூட்ரோபிக்கல் பகுதிகளில் காணப்படுகிறது. இந்த பூச்சி இந்தியாவில் முதன் முதல்ல May 2020 கேரளா திருச்சூரில் கண்டறியப்பட்டது. பின்னர் தமிழ்நாட்டில் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிக அளவு பரவியது. இந்த பூச்சியின் நீள்வட்ட வடிவம், இளம் சிவப்பு நிறம் மற்றும் வெள்ளை மிளகு போன்ற தூள் மூடப்பட்ட இருக்கும். ஒரு பெண் பூச்சி 500 வரைக்கும் முட்டைகளிடும். முட்டைகள் மஞ்சள் நிறமாக இருக்கும். முதல் நிலை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். மற்ற நிலைகள் நிலையாக இருக்கும். இவை தவிர சாற்றை உறிஞ்சி வாழ்கின்றன. முழு வாழ்க்கை சுழற்சி சுமார் 20 நாட்களும் உருவடையும். இந்த பூச்சி தாவர சாற்றை உறிஞ்சி இலை மஞ்சளாகவும் வளர்ச்சி குறையும், கொம்புகள் உலரும், இலை சுருக்கம் மற்றும் உற்பத்திக்கு குளவி நோய், கொத்து தலை நோய் என ஏற்படுகின்றன. தேன் துளி சுரப்பால் கரும்பூஞ்சை வளர்ந்து ஒளி சேர்க்கை குறைகிறது. இந்த பூச்சி முக்கியமாக மணிகட் வகைகளில் வாழ்கிறது. ஆனால் சோயாபீன், சிட்ரஸ், சர்க்கரைவள்ளி கிழங்கு மற்றும் பெயின்சென்டியா போன்றவற்றில் காணப்படுகிறது. இயற்கை எதிரிகளான பார்த்தோம்னா இந்த பூச்சியை தின்னும் சில பயனுள்ள உயிரினங்கள் இருக்குது. இதை அனகைராஸ்லோ பெசி என்ற ஒட்டுண்ணி பூச்சி இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இது இந்தியாவிற்கு கொண்டு வர முக்கிய முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இதுக்கு மேலாண்மை செய்ய பாதிக்கப்பட்ட தாவரங்களை அகற்றி எரிக்கணும். பாதிக்கப்பட்ட செடிகளை விதைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. செடிகளை நஞ்சு மருந்தில் 15 நிமிஷம் நனைத்து நடவு செய்யணும். வேப்பெண்ணெய் சார்ந்த மருந்துகளை பயன்படுத்தணும். மரவள்ளி மாவு பூச்சி இந்தியாவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடிக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. சரியான மேலாண்மை முறைகள் மூலம் இதை கட்டுப்படுத்த முடியும். அடுத்து இந்த செடிகளில் விளையும் உலோகங்கள் அது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? ஸ்மார்ட் ஃபோன் முதல் ஏவுகணை வரை நவீன இயக்கத்திற்கு மிக அவசியம். இவற்றை நிலத்திலிருந்து தோண்டி எடுப்பது சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தாவரங்கள் ஒளியை பெற்று கொண்டு மீண்டும் உமிழும்போது ஏற்பட்டும் ஒளிக்கவை ஆராய்வதன் வாயிலாக செடிகளை அழிக்க மலைய பிஸ்கோசியம் என்ற உலோகங்கள் அளவை கண்டறியலாம். இதனால் எந்த வகை செடி அதிக உலோகங்கள் சேர்க்கின்றன என்பதை அவற்றை எப்போது அறுவடை செய்யலாம். சுரங்கத்தை சுற்றிலும் கழிவுகள் மற்றும் மாசுபட்ட நிலங்கள் உருவானது. ஆனால் அத்தகைய மாசுபட்ட மண்ணிலிருந்து கூட சில தாவரங்கள் வேறுபட்ட அரிய தனிமங்கள் பொறுமையாக உறிஞ்சி சேகரிக்கும். சுரங்கத்தின் கழிவுகளாக கருதி எரிந்தவற்றை இயற்கை மீண்டும் ஒரு பொக்கிசமாக மீட்டெடுக்கிறது. நவீன மின்னணு கருவிகளுக்கு தேவையான உலோகங்களுக்கும் நமக்கு தருவதில் பெரிய சுரங்கங்களுக்கு மாற்றாக இத்தகைய தாவரங்கள் இருக்க முடியும். அதிக வெப்பம் மற்றும் வறட்சியிலிருந்து விதைப்பண்ணை வேளாண் பயிர்கள் பாதுகாக்கும் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க மனிதர்களை அச்சம் கொள்வர். அப்படி இருக்கையில் பயிர்களின் நிலை என்னவாக இருக்கும் சிந்தித்து பார்க்கணும். அதிலும் வெப்ப அலைகள் ஏற்பட்டால் பயிர்களுடைய நிலை இன்னும் மோசமாகிவிடும். கோடைக்காலத்தில் வெப்ப அலைகளுடைய விதைப்பண்ணை பயிர்களை எப்படி பாதுகாப்பது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்.

0: பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களில் தான் வெயில் அதிகமாக இருக்கும். இந்நேரத்தில் பயிர்கள் வெயிலில் கருகிவிடும் என்பதால் முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு கோடையிலிருந்து பயிர்களை எப்படி பாதுகாப்பது என்பது ஓரளவு தெரிந்திருக்கும். இருப்பினும் காலநிலை மாற்றத்தால் இனி வரும் காலங்களில் கூடுதல் வெப்பநிலை நிலவும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இயல்பான வெப்பநிலை காட்டிலும் தொடர்ந்து 3 நாட்கள் அல்லது அதற்கு மேல் கூடுதலாக வெப்பம் வீசினால் அதனை வெப்ப அலை என்கிறோம். இந்நேரத்தில் விவசாய பயிர்கள், மாடி தோட்ட பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள்லாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். கோடைக்காலங்களில் காலை மாலை வேலைகளில் நீர்ப்பாசனம் செய்வது சிறப்பு. அதிலும் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் முறையை கையாளணும். இதன் மூலம் தண்ணீர் நேரடியாக பயிர்களின் வேர்களுக்கு சென்றடையும். இதனால் வேர் ஆவியாதல் தடுக்கப்படுகிறது. வெப்ப அலை வீசும் காலத்தில் பயிர்களுக்கு அடியில் உரமிடுவதை தவிர்க்கணும். அப்படி உரமிட்டால் நல்ல வெப்பத்தால் தண்ணீர் கிடைக்காத சூழலில் பயிர்களின் திசு வளர்ச்சியானது பாதிக்கப்படும். இதனால் பயிர்கள் கருகிவிடும். இந்நேரத்தில் இலைவெளி தெளிப்பாக உரங்களை இடுவதுதான் சிறந்தது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509-84.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம்.

0: அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓபனா தான் இருக்கும், பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்றதுக்காக நாங்கள் அப்பாயின் பண்ணிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்ல நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128 மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20 மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49 கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28 வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய

ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிகள் நம்மோடு இணைகிறார் ஒரு ஆட்சி தொடக்கப் பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஏ சர்வேஸ்வரி. வணக்கம் சர்வேஸ்வரி.
4: வணக்கம் சார்.
3: சர்வேஸ்வரி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். நீங்க
3: நாங்கள் நல்லா இருக்குமா? மா சர்வேஸ்வரிக்கு பல்லு காணுமே, என்னாச்சு
4: சார்? உழுந்துருச்சு பல்லாடி.
3: ஆடி ஆடி உழுந்துச்சா? பல்லுக்கு என்ன டான்ஸ் போட்டீங்க?
4: டான்ஸ் எல்லாம் இல்லை, அதே ஆடி உழுந்துருச்சு.
3: அதே ஆடி உழுந்து போச்சா? சரி, சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. கடிச்சு கடிச்சு
4: சாப்பிட்றீங்களா?
3: ரெட்டை ஜடை போட்டுருக்கிறீங்க அழகா, ஆனால் பூ காணுமே, ஏன் பூ வைக்கல?
4: அம்மா வச்சுல்ல.
3: ஏன் வச்சுல்ல? அம்மாவே வச்சுக்கிச்சா பூ?
4: இல்லை, அம்மாவும் வச்சுல்ல.
3: அம்மாவும் வச்சுக்கல. ஏன், வெயில் காலத்தில் வள்ளியா பூ
4: இருக்கு? ஆனால் வச்சுல்ல.
3: சார், அம்மா பேர் என்ன?
4: வெண்ணிலா.
3: அப்பா பேர்?
4: ஆறுமுகம்.
3: எங்கே போட்டார் ஆறுமுகம்? அப்பா பார்க்கவே முடியல, என்ன பண்ணுற டாடி?
4: அப்பா வேலைக்கு போயிருது.
3: சர்வேஸ்வரிக்கு என்ன தெரியும்?
4: பூசணிக்காய் தலை.
3: அப்படியா, பாடுங்க சத்தமா.
4: பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குத்தான், திராட்சை இரண்டும் கண்களாம், தக்காளி பழம் மைதானம், பரங்கி காய் உடம்பிலே, புடலை இரண்டும் கை.

0: கால்களம் வெண்டைக்காய் விரல்களம் வெள்ளரிக்காய் கால்களம் காயம் பழபும் மனிதன் போ காணழகு பாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள்
1: நானும் காண்போம் பாருங்கள் அழகா பாட்டீங்க. சரி மேட்டூர் இங்க பக்கம் தானே இருக்கு, மேட்டூர்லாம் போயிருக்கீங்களா? மேட்டூர்ல என்ன பாத்தீங்க, என்ன பண்ணீங்க?
0: பார்க்குகளா இருக்கும், அங்கெல்லாம் சுத்தி பார்ப்போம், அங்க விளையாடுவோம்.
1: பார்க்ல என்னென்ன விலங்குகள் இருக்கு? பாம்பெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன்,
0: இருக்குதா?
1: என்ன பண்ணுது பாம்பு?
0: குழிக்குள்ள விளையாண்டு.
1: சரி வேற ஒண்ணு, முயல் ஒண்ணு இருக்குமே,
0: முயல் ஓடி ஓடி போயிடும்.
1: ஓடி ஓடி போயிடுது அமுங்கங்கும் ஓடும், பார்க்கறது சூப்பரா இருக்கும்ல முயல்.
0: ஆமா.
1: அடுத்து என்ன தெரியும் உனக்கு?
0: கொழுக்கட்டியே கொழுக்கட்டியே ஏவேகளை அடுப்பு எரியலை நாவேகளை அடுப்பே அடுப்பே ஏ எரியலை மழை பெய்து நா எரியலை மழையே மழையே ஏ பெஞ்ச புல்லு வளர நா பெஞ்ச புல்லு புல்லு ஏ வள

0: சுரண்ட பாப்பா அழுது நான் சுரண்ட பாப்பா பாப்பா ஏ அழுந்த எறும்பு கடிச்சுது நான் அழுந்த எறும்பே எறும்பே ஏ கடிச்சு என் புற்றுக்குள்ள கை விட்டா நான் சும்மா இருப்பேனா.
1: அழகா பாட்டீங்க. சரி சரி, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: உங்களுக்கும் டீச்சரா? எதனால டீச்சர் ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: படிக்க சொல்லி தருவேன்.
1: சரிங்க சர்வேஸ்வரி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியை மாற தருமபுரி பெண்பாய் 102.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: இனிய நிகழ இன்றைய மலாளி மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஏ சர்வேஸ்வரி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
6: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 20.
9: சமூக போராளி மற்றும் தமிழறிஞர்,
10: தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி, சமூக சேவகர், தமிழறிஞர், சித்த மருத்துவர் என பன்முகம் கொண்டவர். தான் சார்ந்த மக்களின் வாழ்க்கை, சமூகத்தில் அவர்களது நிலை, தீண்டாமை, கொடுமை, கல்வி அறிவின்மை ஆகியவற்றிற்காக போராடுவதையே குறிக்கோளாக கொண்டார்.
9: அரசியல், சமூகம், சாதி, மதம், இலக்கியம் குறித்து பல்வேறு நூல்கள், கட்டுரை தொகுதிகள் என 100 எழுதியுள்ளார்.
10: சென்னையில் பிறந்த காத்தவராயன் என்ற இயற்பெயர் கொண்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் விடிவெள்ளியாக தோன்றி அவர்களின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அயோத்திதாசர் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1845.
10: ஹிந்தி புது யுக கவிஞர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர் என பன்முக திறன் கொண்டவர்.
9: பல்வேறு சமூக பொருளாதார சூழல்களை நுட்பமாக புரிந்து தனது படைப்புகளில் வெளிப்படுத்தினார்.
10: கவிதைகள், உரைநடை, நாடகம், கட்டுரை தொகுப்பு என பல தளங்களிலும் நூல்களை வெளியிட்டார்.
9: சாகித்ய அகாடமி, பத்மபூஷன், ஞானபீட விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார்.
10: நவீன ஹிந்தி இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கிய சுமித்ரா நந்தன்பந்த் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1000

0: 900.
1: கர்நாடக இசை பாடகர்களில் முதன்மை வித்வானாக கருதப்பட்டார். கலை மாமணி, பத்மஸ்ரீ, இசை பேரறிஞர் விருது, சங்கீத கலாநிதி, சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த கர்நாடக இசை வித்வான் மகாராஜபுரம் சந்தானம் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1928.
0: தமிழ் சினிமாக்களை தன்பால் திரும்பி பார்க்க வைத்த கேமரா கலைஞன்.
1: இயற்கை ஒளியை பயன்படுத்தி தன்னுடைய தனித்துவத்தை திரைப்படங்களில் வெளிப்படுத்தினார்.
0: இயக்கம், ஒளிப்பதிவு இரு துறைகளிலும் தேசிய விருதுகள், தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநில அரசு விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்திய முக்கிய படைப்பாளி, இந்திய சினிமாவின் தலை சிறந்த இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர்களுள் ஒருவரும், சினிமாவுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவருமான பாலு மகேந்திரா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1939.
1: பல கோடி ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து வரும் தேனீக்களின் சமூக வாழ்க்கை, கூடு கட்டும் நேர்த்தி, தேன் உற்பத்தி, கூட்டு உழைப்பு போன்றவை வியப்பூட்டக்கூடியவை.
0: தேனீக்கள் நேரடியாக மிகச்சிறந்த இயற்கை மருத்துவ பொருளான தேனை நமக்கு வழங்குகிறது.
1: உலகின் 33% உணவு உற்பத்தியானது தேனீக்களையே சார்ந்துள்ளது என்பதால் பல்லுயிர் பெருக்கம், இயற்கையில் சுற்றுச்சூழலின் சமநிலை போன்றவற்றை பாதுகாப்பதிலும் மாசுபாட்டை குறைப்பதிலும் இவை முக்கிய பங்கினை வகிக்கின்றன.
0: மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம், அவை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் மற்றும் நிலையான மேம்பாட்டிற்கு அவற்றின் பங்களிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை இத்தினத்தை நிர்ணயித்தது.
1: இந்த தினத்தில்தான் தேனி வளர்ப்பின் முன்னோடியான அன்டோன் ஜான்சா அவர்கள் பிறந்தார். நவீன தேனி வளர்ப்பு நுட்பங்களின் முன்னோடியாகவும், வியன்னா அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தேனி வளர்ப்பு ஆசிரியராகவும் அவர் இருந்தார்.
0: உலக தேனீக்கள் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
5: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம். ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம். ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
8: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
6: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வெளியீடு.
9: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
10: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை.

0: பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 708 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 372 ரூபாய்க்கும், சராசரியாக 556 ரூபாய்க்கும் விலை போனதாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
7: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
8: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்,
9: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதும். For more details, visit stervit.in.
6: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்தாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 36 ரூபாய், கத்திரி 26 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பேர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 40-42 இரண்டு விலையில் உள்ளது, பெரிய வெங்காயம் 24 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிபுளவரம் 38 ரூபாய், குடைமிளகாய் 56 ரூபாய், தேங்காய் 68 ரூபாய், எலுமிச்சை பழம் 220 ரூபாய், ஏலைக்கு வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவல்லி 42 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய். இவையாவும் இன்றைய தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துருப்பாங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
10: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500-84-8820.
6: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
13: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
14: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
13: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
15: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நாம் செய்கிற செயல் எப்போது அமரத்துவம் பெறுகிறது, ஒரு மாபெரும் புகழை அடைகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிற போது அதற்கான பதில் ஒரு சூப்பி கதையிலே இருக்கிறது. ஆஜ்மீரில் சிஸ்டி என்ற ஒரு துறவி இருந்தார். அந்த ஆஜ்மீர் எங்கிருக்கிறது என்றால், இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலே ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சிஸ்டி என்கின்ற ஒரு துறவி மிகப்பெரிய இசைக்கலைஞர். அவர் இசைப்பதையே வழிபாடாக நடத்தி வந்தார். அவரை வழிபடச் சொல்லி வற்புறுத்தி வருகிற மக்கள் மத்தியில் அவர் பாடத் தொடங்குவார். அனைவரும் மெய்மறந்து போவார்கள். அவர் புகழ் உலகமெல்லாம் பரவியது. கலைஞர்களுக்கு உலகம் முழுவதும் தன் சொந்த நாடுதானே. அந்த சிஸ்டியின் பெயரை கேட்ட ஜிலானி அவரை சந்திக்க பாக்தாத்திலிருந்து வந்தார். பெரிய மனிதர். அவரை சந்திக்கும் போது தான் இசைக்கருவிகளை வாசிப்பது சரியல்ல என்று நினைத்த சிஸ்டி அவற்றை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டார். எவ்வளவு பெரிய மனிதர் வருகிறார், ஒரே ஒரு நாள் பாடாமல் இசைக்காமல் இருந்தால் என்ன என நினைத்தார். அதனால் பாரம்பரிய முறைப்படி வரவேற்க முடிவு செய்தார். பெரிய மனிதர் வருகிறார், அப்போது பார்த்து நாம் இசைக்கருவிகளை இசைத்து கொண்டிருந்தால் கூட்டம் அலைமோதும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் நம் இசையை புகழ் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக. அதிக பிரசங்கித்தனமாக அமைந்து

0: விடும். அந்த மாபெரும் மனிதரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் மட்டும் வாசிக்காமல் இருந்தால் என்னாகப் போகிறது என்று நினைத்து தன் இசைக்கருவிகளை ஒரு பெட்டியிலே வைத்து பூட்டி வைத்து விட்டார். ஜிலானி வந்தார். இருவரும் மௌனமாக அமர்ந்திருந்தனர். அப்போது அந்த இசைக்கருவிகள் தாமாகவே இசைக்கத் தொடங்கிவிட்டன. அந்த அறையே இசையால் நிரம்பியது. அவ்வளவு அற்புதமான இசை. அறை முழுவதும் இசையால் நிரம்பி வழிந்தது. ஜிலானி சிரித்து கொண்டே, விதிகள் உனக்கில்லை, அந்த விதிகள் சாமானியர்களுக்கு. நீ அவற்றை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. எப்படி சிருஷ்டி? உன் ஆன்மாவை நீ மறைக்க முடியும். உன் உடலே இசைமயமானதுதான் என்று கூறினார். சிருஷ்டி அப்படியே சிலிர்த்து போய்விட்டார். எதை நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்தாலும் அது வழிபாடாகிவிடுகிறது, அமரத்துவம் பெற்றுவிடுகிறது என்பதற்கு இந்த சூப்பி கதை ஒரு சான்றாக இருக்கிறது. நாம் செய்கிற செயல்கள் அமரத்துவம் பெற வேண்டுமானால், வரலாற்றில் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டுமானால், நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டுகள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிற போது அந்த செயல்கள் காலத்தை வென்று நிலைத்து நிற்கின்றன. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகளின் பயணம் சுகமாக அமைந்திட வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்தறிக்கை சென்னை அஞ்சலாக.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகமடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து

0: இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
3: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்ல தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபா

நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 ஐஎஸ் தீவிரவாதிகள்

0: இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 ஐஎஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் ஐஎஸ் தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ச் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
2: போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரி மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
11: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500.
12: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்
13: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
14: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
15: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல்.

0: மெடிக்கல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: இப்ப எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே நம்ம சொல்றோம், தாய்ப்பால் ரொம்ப முக்கியம், குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கும் போது, சில சமயம் தாய்ப்பால் கம்மியா இருந்தாலோ, இல்ல பேபி வந்து சில பேபிஸ் குறை மாசமா வெயிட் கம்மியா பறக்கலாம், அப்ப அதுங்களுக்கு வந்து ஜாஸ்தி கொஞ்சம் வித் ஃபீடிங் தேவைப்படலாம். ரொம்ப இப்போ 4 கிலோ 4.5 கிலோ குழந்தைனாலும் அதுக்கு வேண்டிய தாய்ப்பால் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஒன்னா தாய்ப்பால் கசியறது வந்து குறைஞ்சு கம்மியாக இருக்கலாம், இல்லை என்ன தாய்ப்பால் உற்பத்தி ஆகுறதோ அது அந்த குழந்தைக்கு தேவைக்கு வேண்டியபடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அப்படின்னா மதருக்கு வந்து காமனஸ்ட் திங் நிறைய ஃப்ளூயிட்ஸ், ஸோ தண்ணி, பால், ஜூஸ். ஏன்னா சில பேர் வந்து குழந்தை பிறந்தப்புறம் தண்ணியே கொடுக்க மாட்டாங்க மதருக்கு. இது கம்மியாக தண்ணி ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுங்கிறது வந்து நிறைய வாட்டரும் அதில் இருக்குது. ஸோ ஹைட்ரேஷன் சொல்கிறோம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில விதமான ஃபுட்ஸ், மதர் நல்ல ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஸோ மதரோட டயட்டு, மதரோட ஹைட்ரேஷன் இதெல்லாம் நாங்கள், அண்ட் ஒரு ரிலாக்ஸ்ட் என்வாயர்மெண்ட். ஒரு டென்ஷன் இருந்தாலோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக இருந்தால் மதருக்கு வந்து தாய்ப்பால் குறையலாம். ஸோ அவளுக்கு இல்லை பால் இல்லை பால் இல்லைன்னு சொல்கிறதே ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால அதுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி, பரவாயில்ல உங்களுக்கு கூடிய மட்டும் கொடுங்க, ஒருவேளை கொடுக்க முடியல இல்லை தாய்ப்பால் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா அந்த டாப் ஃபீட்னு சொல்லுவோம், வேறு பால் கொடுக்கறதில்ல, ஃபார்முலாவோ கொடுக்கறதில்ல தப்பு கிடையாது, ஆனால் அது தேவைங்கிறத ஒரு டாக்டரோ பீடியாட்ரிஷனோ டிசைட் பண்ணு. அதே மாதிரி சில மதர்ஸ்க்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது, பால் இருக்கும் ஆனால் அவங்க எடுத்துக்கிற மருந்துகள்னால வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக அவங்க மெடிக்கேஷன் சிலது எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால பேபிக்கு ஃபீடிங் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஆல்டர்னேட் ஃபீட் அட்வைஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் குழந்தைய அவங்க பக்கத்தில் வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு அதனால பாண்டிங் வந்து கம்மி ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணினாக்க தென் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். ஜென்ரலாக எவ்வளோ மினிமம் சொல்கிறது வந்து 6 மாதம். மினிமம் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது நல்லது. எந்த அடிஷ்னல் ஃபீடிங் கொடுக்கறது எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அட்வைஸ் பண்ணுறது. 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக ஃபீட் பண்ணலாம். சில பேர் வந்து அதுக்கு மேலேயும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ 1.5 வயசு கொடுக்கலாம். ரொம்ப 2 வயசுக்கு மேலே தாய்ப்பாலோட உணவு, அதுலேருந்து வர உணவு சத்து குறைஞ்சிடும். ரெண்டாவது, ஐ மீன் 6 மாதத்துக்கு மேலேயே கூட குழந்தைக்கு மற்ற உணவுகள் தேவை, நம்ம இதை மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி 1.5 வருஷம் வரைக்கும் டெஃபினட்டாக அடிஷ்னலாக தாய்ப்பால் கொடுக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் என்ன பேலன்ஸ் பண்ணணும்னா, எப்படி வந்து நம்ம அந்த வீனிங்னு சொல்லுவோம், தாய்ப்பால் கொடுக்கறத எப்படி ஸ்லோவாக நிறுத்துறது, திடீர் திருப்பி நம்ம நிறுத்த முடியாது. ரொம்ப குழந்தைக்கு தெரிஞ்ச

0: ரெண்டு வயசெல்லாம் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் அவங்க தெரிஞ்சு விடுறது மதர் ஸ்ட்ரகிள். ஸோ கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, பட் அந்த டைம்ல வந்து நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாகலாம். ஸோ 6 மாதம் வரைக்கும் டெஃபினட்டாக யாருக்கெல்லாம் முடியறதோ எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். 1 இயர் வரைக்கும் கொடுக்கறது நல்லது. 1 லேருந்து 2 இயர்ஸ் வரை கொடுக்க முடிஞ்சவங்கள் கொடுக்கலாம்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். சந்தோஷ் சரளில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது ஜிவி பிரகாஷ்குமார் இசையில. நாமத்துக்குமார் பாடல் வரிகளில் கிளின்டன் செரிஜோ, அல்போன்ஸ், அதே போல் அல்கா அஜித் இவங்க குரலில் ராஜாராணி திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்க.
6: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
9: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
8: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
10: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரம்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:41. சந்தோசர்ல இன்னைக்கு இடம்பெறக்கூடிய புதிரி வினா, கேரள மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார்?
11: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு விற்பனையாளர், சூப்பர்வைசர், மேலாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அக்கவுண்டன்ட், மெக்கானிக் போன்ற பணிகளுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். பள்ளி படிப்பு, டிப்ளமோ, பட்டப்படிப்பு என பல்வேறு கல்வி தகுதிகளுக்கும் ஆட்கள் தேர்வு செய்ய உள்ளனர். எனவே இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
0: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
12: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி.

0: தொடர்புக்கு 8012-33-99-99.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: சந்தோஷ் சரளில் அடுத்த பாடலாக வெளிக்கு வருகிறது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில மதன் கார்கி பாடல் வரிகளுக்கு ஆலப்ராஜ் பிரசாந்தினி குரல்ல கோ திரைப்படத்திலிருந்து.

0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணாகரம் மெயின் ரோடு தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.
1: முப்பத்தி ஐந்து வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள்.

0: தேர்வுக்கு வருகை வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:54. நேர்களே, இன்று காலை 8:05 நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புணல். ஆமாங்க, அது வந்து அறிமுக நேர்களுக்கான நேரங்க. அறிமுக நேர்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ அறிமுனையர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். சந்தோஷர்ல அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சி சத்யாவின் இசையில நா முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு சின்மை சத்யா குரலில் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: சந்தோஷம் இல்லை, நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா ஒரு பொதுறிவுனா, அதற்கான விடயம் தெரிஞ்சுக்கலாமா? கேரள மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அதற்கான சரியான விடை VT சதீசன். அவர் தாங்க கேரள மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றிருக்கிறாரு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இசைத்தேன் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று May 20, சில தினங்களுக்கு முன்பாக செம்பியன் என்கிற ருஷிய தமிழறிஞர் குறித்து நான் சொன்ன செய்திகளை செவிமடுத்த நேயர் ஒருவர், மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டீர்களே, அது குறித்து இன்னும் சொன்னால் பயனுள்ளதாக இருக்குமே என்று ஆர்வத்தோடு கேட்டார். இந்த ஆர்வம் அவருக்கு இருப்பது வியப்பாக எனக்கு தோன்றினாலும் கூட, இதே ஆர்வம்தான் செம்பியனை பல பணிகளை செய்ய வைத்திருக்கக்கூடியதாக தமிழ் தூண்டியிருக்கிறது என்கிற உண்மையும் நான் உணர்ந்து கொண்டேன். தான் கற்ற தமிழை தன்னளவில் வைத்துக் கொள்ளாமல் தனக்கு அடுத்த தலைமுறையினருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்கிற உணர்வில் திறம்பட செயல்பட்டவர்தான் செம்பியன். தமிழ் அறிந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இல்லாமல் தமிழ் குறித்து வந்திருக்கக்கூடிய நூல்களை பற்றி மட்டுமே மற்றக்கோடாக கொண்டு பயின்ற அவருக்கு ரஷ்யாவிற்கு முதன் முதலாக வருகை தந்த ஒரு நடன குழுவை சார்ந்த பசுபதி என்கிற தமிழரைத்தான் முதன் முதலாக சந்தித்து அவரோடு பேசுகிறார். ஆனாலும் கூட பேச்சு தமிழ் வழக்கு குறித்து அவரால் அப்போது அறிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பின்னால் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு சென்று வந்த டாக்டர் KS கிருஷ்ணன் என்பவரின் மூலமாகத்தான் தமிழை நுட்பமாக கற்றுக்கொள்கிறார். தான் கற்கத் தொடங்கிய ஓராண்டு காலத்திலேயே மற்ற மாணவர்களுக்கும் தமிழ்

0: கற்பிக்க தொடங்கி விடுகிறார் செம்பியன். முதலில் 6 மாணவர்கள் தமிழ் கற்க தொடங்கினார்கள். அவர்களுள் ஒருவர் ஹங்கேரியிலிருந்து தமிழ் கற்க வந்தவர். முதலில் இந்த தமிழ் பயிற்சி 2 ஆண்டு திட்டமாக இருந்தது, பின்னர் 5 ஆண்டு பயிற்சியாக மலர்ந்தது. இப்படி தமிழ் மொழியை துணை மொழியாக கொண்டு கற்றுத் தேர்கிற அந்த மாணவர்களுக்கெல்லாம் தமிழியல் அறிஞர் என்கிற டிப்ளமோ வழங்க பெற்று வந்தது. அப்போது அவரிடத்தில் தமிழ் கற்றுத் தேர்ந்த ஒருவர் குமாரி இசபெல்லா. அவர் ஏதோ இந்தியாவினுடைய பிறபகுதியை சார்ந்தவர், வேறு மாநிலத்தை சார்ந்தவர் என்பது போல தோற்றம் இந்த பெயர் நமக்கு காட்டி கொடுத்தாலும் கூட அவருடைய முழு பெயர் எலிசபீதா கோந்த்ரத் ஏவா என்பதாகும். அங்கு தமிழ் பயின்றதற்கு பின்னால் இந்த மொழியை இது பேசுகிற பிறந்த மண்ணிலேயே வந்து கற்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திற்கு வந்து தமிழ்நாட்டிலேயே இருந்து தமிழை கற்றுக்கொண்டிருந்தவர் அந்த குமாரி இசபெல்லா. இங்கு வந்த காலத்தில் சோவியத் ரஷ்யாவிற்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி தந்த மகாகவி பாரதியாரின் ஆகாவென்றெழுந்தது முகப்புரட்சி என்ற பாடலை தந்த பாரதியின் மீது தீராத பற்று கொண்டவராக அவர் திகழ்ந்தார். அவர் வந்த காலத்தில் எட்டயபுரத்தில் பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் பாரதி விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த விழாவில் ஒரு பங்கேற்பாளராக வருகிறந்த குமாரி இசபெல்லா அந்த மேடையில் பாரதி குறித்து தமிழிலேயே சொற்பொழிவாற்றி பெருமை சேர்த்துக் கொண்டார். இப்படி தான் அறிந்த தமிழை தனக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் வாரி வழங்கியவராக செம்பியன் திகழ்ந்தார். அவரிடத்தில் எம் ஆந்திரேனோ என்பவர் தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இவரைப் போலவே இருந்து அந்த பணிகளை உருவாக்கினார். தன்னளவில் மட்டும் இல்லாமல் தனக்கு பின்னாலும் வருகிற மாணவர்களுக்கு இதுபோல் அவர் சொல்லிக் கொடுத்த தமிழின் காரணமாக அவரிடத்தில் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கிளாசவ் என்பவர்கள் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் ருஷி மொழியில் முழுமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த திருக்குறள் நூல் வெளிவந்து சில நாட்களிலேயே முழுமையாக தீர்ந்துவிட்டது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக வளர்ந்திருக்கிற அழகை நாம் பார்க்கிறோம். இதுபோல் தமிழிலிருந்து ருஷியாவிற்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய எடுத்துச் செல்லப்பட்ட தத்துவ நூல்கள் பல, சைவ சித்தாந்தம் லோகாயத தத்துவ அம்சங்கள் குறித்த தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் செய்திகளெல்லாம் அந்த மொழியில் விரிவாக வந்திருக்கக்கூடிய செய்தியையும் நாம் அறிந்து கொள்ளுகிற போது ஒரு தனிநபரின் முயற்சி ஒரு தேசத்தின் வரலாற்றையே புனருத்தாரணம் செய்திருக்கக்கூடிய நுட்பத்தையும் அழகையும் பார்க்கிறோம். எனவே தமிழின் குறைபாடுகளை, தமிழில் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வருத்தங்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல நிலைகளில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான செய்திகளை பேசுவதும் அந்த நெறியில் ஆர்வமுடையவர்களை தூண்டுவதும் கூட இன்று நாம் செய்யக்கூடிய நல்ல பணியாக இருக்கும் என்பதாகவே நான் நம்புகிறேன். எனவே இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் சமயம் பரப்புவதற்காகவோ சமயத்தை பயில்வதற்காகவோ வந்தவர்களுக்கு மத்தியில் சமுதாய நலன் பேணுகிற இலக்கிய உறவாக நட்புறவு கழகத்தின் மூலமாக தமிழையும் வளர்க்க முடியும் என்பதை ரஷ்ய நாட்டின் வரலாறு நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது என்பதை தோமோசி ரகுநாதனின் எழுத்துச் செய்திகளின் மூலமாக உங்களோடு இன்று நன்று ஒன்று என்பதாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நமது காணங்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: இப்படி காலையில் நேரத்தில் எல்லாருமே பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருக்கிற நேரம் தான் இந்த நேரம். நேற்று சில இடங்களில் வந்து பரவலாக மழை பெஞ்சிருக்கு. அந்த குளிர்ச்சியோடையும் அடுத்த பணிகளுக்கு போகணுமே அப்படின்னு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான முடிவு வெளியிட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அந்த பரபரப்பும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கு தான் செய்யுது இல்லையா. வேலைக்கு போகிறவங்க இன்னைக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத சரியாக எடுத்து வச்சுட்டுமான்னு ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்காங்க. கூட அவசியமாக எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா மழை வந்தாலும் சரி அல்லது வெயில் அடித்தாலும் சரி ரெண்டுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா. இது பொன்னியின் புதுப்புணல். அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கிற நேரம் தாங்க இது. இது வரைக்கும் பண்பலையில் எந்த நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்கல அப்படிங்கிற நேர்களுக்கான நேரம் தான் இது. நீங்கள் என்ன பண்ணலாம்

அப்படின்னா 0, 43, 42 அப்படிங்கிற முன்னிணைப்போட 24, 40, 30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24, 40, 31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அறிவுணையர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க 0, 43, 42, 24, 40, 30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்கள் ஊர் பேரை டைப் செய்து அனுப்புங்க. இது உங்களுக்கான நேரங்கள்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை.

பொன்னியின் புதுப்புணல் அதாவது அறிவு நேயர்கள் நீங்கள் அழைக்கலாம். 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ இந்த வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய முதல் நேயர் பவானி பகுதியிலிருந்து, அதாவது பழைய பேருந்து பகுதியிலிருந்து செந்தில்குமார் இவர் கேட்டிருக்கிறார் யூத் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரம், குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம். விரலி மஞ்சள் 10,139 ரூபாய் முதல் 14,517 ரூபாய் வரையும், கிழங்கு மஞ்சள் 9,599 ரூபாய் முதல் 13,333 ரூபாய் வரை விலை போகிறது.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.

இசைத்தேன் சொந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புணல். அறிவுநேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. அறிவுநேயர்கள் அழைக்கலாம் 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு, 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ. அறிவுநேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இது அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் சந்திரா டீ கடை பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. குமார் இவங்க கேட்டிருக்காங்க மாஸ்க் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணர். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய்.

0: அமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல். அறிமுனையர்களுக்கான நேரம்தாங்க இந்த நேரம். நீங்கள் அழைக்கலாம் 0-43-42 அப்படிங்கிற முன்னணி போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. இது இனிப்பில் வரும் அறிமுனையர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க? 25 வருஷமா இருக்கீங்க. சரி சரி, நல்ல பால் அப்படின்னா என்ன, எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க?
1: நல்ல தரமான பால், இதர சத்துக்கள் வந்து 8-0 மேல வரணும்.
0: ஓ, அப்படி கணக்கெல்லாம் வச்சிருக்கீங்க. சரி சரிங்க, அருமையா சொன்னீங்க. சரி, உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு என்னங்க?
1: பொழுதுபோக்கு இப்போதைக்கு நம்ம 103.7
0: என்ன பாடல் கொடுக்கலங்க? இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: ஆஹா, செம்ம வாசனை.
1: ஆர்கே ஜினேல் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
2: ஆர்கே ஜினேல் உலகம் விரும்பும் சுவை.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரம். குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 15,012 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,875 ரூபாய்க்கும், சராசரியாக 12,245 ரூபாய்க்கும் விலை போனது. கொப்பரை அதிகபட்ச விலையாக 14,000 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,023 ரூபாய்க்கும், சராசரியாக 12,045 ரூபாய்க்கும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 12,589 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,510 ரூபாய்க்கும், சராசரியாக

0: 12,350 ரூபாய்க்கும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 8,601 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 6,555 ரூபாய்க்கும் சராசரியாக 7,578 ரூபாய்க்கும் விலை போனது.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: காற்றலையில் கவிதை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
4: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி.
3: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். இந்தியா யார் நம்பிக்கை இருக்குது? இந்தியா மட்டுமல்ல, உலகமே யார் நம்பி இருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு வீடு தன்னுடைய பிள்ளைகளை நம்பி இருக்கிறதோ, இளைஞர்களை நம்பி இருக்கிறதோ, இளைய சமுதாயத்தை நம்பி இருக்கிறதோ, அதை போலதான் நாடும் உலகமும் இளைஞர்களை நம்பியிருக்கிறது. இந்த இளைஞர்களுடைய நம்பிக்கையை நாம் எப்படி வளர்த்தெடுப்பது என்றால், திறமை, ஆற்றல், வேகம் இவையெல்லாம் கொண்ட இந்த இளமை சரியாக பயன்படுத்தப்படுமே ஆனால் அதன் மூலமாக எதையும் சாதித்து காட்டலாம். ஒரு காலத்தில் இந்த வயதில்தான் நீ இதை செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை மாற்றுகிற வகையில் விஞ்ஞானம் இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கிறது. வானொலி பெட்டியை தொடக்கூடாது, நான்லாம் சின்ன பிள்ளையில. இன்னைக்கு என்னுடைய செல்போனில் ஏதேனும் ஒரு சின்ன இடர்பாடுனா என் பேரை பார்த்து கொடுக்குறான், நீ பாரு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அவன் வந்து அதை, தாத்தா இதை இப்படி சரி பண்ணுங்கிறான், உடனே சரியாக போயிடுது. இப்போ எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா, என் பேரனிடம் நான் கல்வி கற்றுக்கொண்ட ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. அப்போ அவர்களுக்கு எதையும் செய்ய தெரியும். பல பள்ளிகளில் பார்க்குறோம், அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப நம்மளை வந்து வியப்படைய செய்யுது. அப்போ இந்த இளைஞர்கள் கல்வி கற்றலோடு மட்டுமல்லாது, அந்த கற்ற கல்வியை அவர்கள் பயன்படுத்துகிற வகையில், சம்பளத்தை நோக்கி மட்டும் இல்லைங்க, நான் நல்லா படித்து முடித்து வேலைக்கு போய் அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதுக்கு அப்பால சமுதாயத்தை நோக்கி அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் அது வேணும். அப்படி அந்த சாதிக்கிற மாதிரி அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு அந்த உணர்வுகளை சொல்ல வேண்டும். நான் சமீப காலங்களில் பல கூட்டங்களுக்கு போகிறபோது பாரதம், ராமாயணம் இதெல்லாம் பேசுகிறேன். என்ன எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுத்துறீங்களா, அந்த சபை முழுவதும்

0: இருக்குது. முதியோர்களால் பேருக்கு கூட இளைஞர்கள் யாரும் வரல. அவங்களாம் எங்கே போனாங்க? அவங்களாம் கிரிக்கெட் ஆட போயிட்டாங்க, அவங்களாம் வீடியோ கேம்ஸ் ஆட போயிட்டாங்க, அவங்களாம் டிவி பார்க்க போயிட்டாங்க அப்படி சொன்னால் சொல்லாமே தவிர அவர்கள் சாதிக்க போயிருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். சாதனைகள் செய்ததுங்கிறதுக்காக 24 மணி நேரம் சொல்லலை. அவர்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை உணர வேண்டும். தன் ஆற்றல் எதுவென்பதை உணர்ந்தவர்களால் தான் தன் வீட்டை, நாட்டை, உலகை காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மையும் கூட. இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துல இடம் கிடைச்சு கோல்டு மெடல் வாங்கி மேல தொடரணும்னு நினைக்கிறப்ப, இல்லம்மா நான் படிக்கல, நான் வேற ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்க போறேன் அப்படின்னு மகன் சொல்ல, அந்த அம்மாவும் பரவாயில்லப்பா நீ செய் அப்படின்ட்டாங்க, நம்பிக்கை வச்சு. அந்த பையன் ஒரே ஆண்டில் சாதிச்சு காட்டினான். என்ன, 30 பில்லியன் டாலர் வர்ற அளவுக்கு சாதிச்சு காட்டினான். அந்த இளைஞன் யார், எலான் மாஸ்க். இதை நான் வரலாற்றில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். அப்படி அவங்க போக்கில் விட்டுடலாமா அப்படின்னு நம்ம கேட்பீங்க, விட சொல்லலைங்க. திறமை இருப்பதை தெரிந்து கொண்டால் அதை நாம் ஊக்குவித்தால் போதும். இன்னைக்கு முக்கியமாக யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரத்துறவி விவேகானந்தருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. 160 ஆண்டுகளுக்கு முன்பாக 1863 பிறந்த விவேகானந்தர் இந்தியா முழுவதும் பயணம் செய்ததோடு அமெரிக்காவிலே சென்று முழங்கிய அந்த 2 வார்த்தைகளால் தான் உலகம் நம்மை அறிந்து கொண்டது. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்கிற வார்த்தை உலகத்தை விழித்தெழ வைத்தது. ஒரு நாளைக்கு உலகத்தையே ஆளுகிற தன்மை இந்தியாவுக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த வார்த்தையை பார்க்கிற போது, ஆளுமைக்காக நாம் சொல்லவில்லை, அறிவின் மூலமாக அதை நாம் சாதித்து காட்ட முடியும் என்பதை உணர வேண்டும். எந்த வசதி வாய்ப்பும் இல்லாது இங்கிருந்து கப்பலிலே பயணப்பட்டு 6 மாதம் பயணப்பட்டு அறியாத தேசத்தில் புரியாத மக்களுக்கு இடையில் தன்னுடைய ஞான ஜோதியால் அந்த இருளை போக்கி காட்டினார் என்றால், அந்த வீரத்துறையினுடைய வேகமும் விவேகமும் இன்றைய தலைமுறையினருக்கு இருக்க வேண்டும். 39 வயதுக்குள் சாதனைகளை சாதித்து காட்டிய விவேகானந்தர், பாரதியார் போன்றவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு வேண்டிய சிந்தனைகளை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம், அதன்படி வழிநடப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இசை தேர்ந்தெந்தும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.

0: பாரா மெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெட்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
3: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப்லையாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியிலிருந்து பிரியங்கா. இவங்க கேட்டிருக்காங்க அமரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு

0: கவனம். லக்ஷ்மி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
2: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
1: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: சேலம் கருமுந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தக்காளி குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 3000 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 2800 ரூபாய்க்கும், சராசரியாக 2900 ரூபாய்க்கும் விலை போனது. சங்ககிரி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 4360 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 2956 ரூபாய்க்கும், சராசரியாக 3640 ரூபாய்க்கும் விலை போனது. கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 8970 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8460 ரூபாய்க்கும், சராசரியாக 8750 ரூபாய்க்கும் விலை போனது.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற June 3 வரை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சிக்கு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 14 முதல் 40 இருக்க வேண்டும். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் உள்ள உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 043-44-26-24-57 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
4: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-84-8820.
5: தருமபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன்

0: மக்கள் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் கருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தன் வந்தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் குரு. எனக்கு ஞான தெளிவு வேணும், அதுக்கு உங்க உபதேசம் எனக்கு தேவைன்னா. உபதேசம் வேணும்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா உன்னை தயார்படுத்திக்கணுமேன்னார். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னென்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலான்னார். அவ்வளவு தானே சரின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு வந்தான். அவன் அங்கே வந்து சேர்ந்த சமயத்தில் அந்த ஆசிரமத்தின் மண் தரையை ஒரு வேலைக்காரன் பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மண் தரையிலிருந்து எழுந்த புழுதி அதிகமாக இருந்தது. அது காற்றுல கலந்தது. சீடனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. ஒரே புழுதி மயம். சீடனுக்கு கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு போனான். அவன் ஓடி போய் குருக்கிட்ட சொல்லிவிட்டான். குருவே, உங்கள் உத்தரவுப்படி தான் நான் தரையை சுத்தம் பண்ணேன், ஆனால் அந்த ஆள் என்னை அடிக்க வர்றான் அப்படின்னா. குரு பார்த்தார், அந்த சீடனை கூப்பிட்டார். இதை பார்ப்பா, உன்னுடைய எண்ணங்களில் பாம்பு புகுந்துட்டுது, அதையெல்லாம் விரட்டி அடிச்சுவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு விட்டார். சீடன் யோசனை பண்ணான், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்ற சமயத்தில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? குரு கட்டளைப்படி தரையை பெருக்கினான். அப்புறம் அந்த புழுதியை எடுத்து வேணும்னே அந்த சீடன் மேலே தூவினான். அவ்வளவுதான், சீடனுக்கு மகாகோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை பிடிச்சி கண்ணாப்புனான்னு திட்டிவிட்டான். வேலைக்காரன் குருக்கிட்ட ஓடினான். ஐயா, அந்த ஆள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் அப்படின்னா. குரு பார்த்தார், ஓ அப்படியா, அப்படின்னா இந்த தடவை பாம்புகள் கிடையாது, இப்போது அவன் இதயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறது நாய், அதை விரட்டி அடிச்சு விட்டு இன்னும் ஒரு வருஷம் கழித்து அவனை வரச்சொல், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சீடன் திரும்பி போயிட்டான். ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்றப்போ என்ன செய்யணுங்கிறத அந்த வேலைக்காரங்கிட்ட குரு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அது பிரகாரமே அவன் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கூட்டி பெருக்கின புழுதியெல்லாம் ஒரு வாளி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அந்த சீடன் தலையில் ஊற்றினான். இவ்வளவு செஞ்சும் இந்த தடவை அவனுக்கு கோபமே வரல. அதுக்கு பதிலாக அவனை பார்த்து நன்றின்னான். எதுக்கு நன்றி தெரியுமா? எதையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும் குணத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்ததுக்காக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த குரு ஓடி வந்தார். இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். இனிமேல் நான் உனக்கு உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுதி உனக்கு வந்துட்டுதுன்னார். இதிலிருந்து என்ன தெரியுது? ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி நமக்கு தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை தான். இந்த காலத்தில் ஒரு குரு, அவரை தேடி ஒருத்தன் வந்தான். குரு அவனை நிமிந்து பார்த்துட்டு சொன்னார், நீ முதல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாடினார். இவன் அவரை நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், குருவே, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதே சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே அப்படின்னா.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
2: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
6: நிகழ்ச்சி எமது

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல்

0: ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
2: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
1: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
2: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரிலே இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் கொண்டு வருகிறது கலையே கல்வி. நேரலையில் பங்கேற்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் இசைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் கலைமாமணி வி.சி. சீனிவாசன் அவர்கள். பொன்னியின் புதுப்பணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சுகுமார். இவங்க கேட்டிருக்காங்க 2.0 திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
2: பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் கேன்டீன் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் கேன்டீன்.
4: தர்மபுரி சங்கர் கேன்டீன் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பே சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது. தினம் பசித்த முகம் கண்டு பதரும் நிலை கண்டு பழம் தரும் சோலை

0: தினம் துடிக்கு முகம் கண்டு தோழிடம் தந்து அணைக்கின்ற கைகள் அது. அதுதான் தீமை, அதுதான் நேர்மை, அதுதான் வாய்மை. அதன் பெயர்தான் தாய்மை என்பார் கவியரசர் கண்ணதாசன். தாய்மையை போற்ற வார்த்தைகள் இல்லை. எண்ணி பார்க்கிறோம், மே 9 அன்று அன்னையர் தினம் என்றார்கள். அன்னையர் தினந்தோறும் தோன்றுகிறவர்கள் அல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை வழி நடத்துகிறவர்கள். துறவிகளும் துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. ஆதிசங்கரர் கூட தான் துறவு வாழ்க்கைக்கு புறப்படும் முன்பு ஆதிசங்கரின் அன்னை அவரிடம் ஒரு வாக்குறுதி கேட்டார். எப்போது நான் மரணமடையப் போகிறேனோ அப்போது மரணம் உன்மடியில்தான் நிகழ வேண்டும் என்றார் ஆதிசங்கரின் அன்னை. அன்னை ஆரியாம்பிகையின் வேண்டுகோளை ஆதிசங்கரர் ஏற்றுக்கொள்கிறார். அன்னை ஆரியாம்பிகை மரணத்தின் தலைவாசலில் மடிவைக்கப் போகிற நினைவு அவருக்கு வருகிறது. தன்னுடைய தீர்க்க தரிசனத்தால் உணர்கிறார் ஆதிசங்கரர். உடனடியாக தன் தாயின் மரணத்தை மடிதாங்க ஓடி வருகிறார். ஆதிசங்கரின் மடியில்தான் அன்னை ஆரியாம்பிகை அமைதி பெறுகிறார். இப்போது அவருக்கு செல்லுகிற இறுதிக் கடனை, செய்ய வேண்டிய இறுதிக் கடனை செய்வதற்கு தயாராகிறார். ஊரும் உலகம் அனுமதிக்க மறுக்கிறது. அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. அன்னை ஆரியாம்பிகையின் இறுதி நிகழ்வுகளை அவரே செய்கிறார். ஊனுருக உயிருருக அவர் பாடிய பாடல்கள் மாத்ருகா பஞ்சகம் என்ற பாடல். ஊனையும் உயிரையும் உருக்கும் ஊராரை புறக்கணித்து விட்டு தன் வீட்டின் கொள்ளைப்புறத்திற்கு சென்று அன்னை ஆரியாவின் உடலை தன் தோளில் சுமந்து, அக்கினி தேவனே, சந்நியாச தர்மத்தை தாங்கி நிற்கும் நான் இதுவரை உனக்கு அபிர்வாகம் அளிக்கவில்லை. இன்று என் தாயின் தேகத்தை உனக்கு ஆகுதியாக அளிக்கிறேன், ஏற்றுக்கொள் என்றார். அன்னை ஆரியாவின் உடலை உடனே நெருப்பு சூழ்ந்தது. விருப்பு வெறுப்புகளை கடந்து தன்னுடைய உணர்வுகளால் எல்லையற்ற அன்போடு ஊனுருக உயிருருக பாடிய மாத்ருகா பஞ்சகம் அமரத்துவம் பெற்றது. தாயை எண்ணி அவர் பாடிய பாடல்கள்.
1: தருமபுரி சங்கர் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் கேன்ஸ்.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, ஒரு மனிதனோட உள்ளத்தை வடிவமைக்கும் அழகான மொழி. அதில் இசை என்றால் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு அற்புத உலகம். அந்த இசை உலகத்தை மாணவர்களின் மனதில் விதைத்து தமிழின் இனிமையையும் கலையின் பெருமையையும் சேர்த்து கற்பித்து வரும் ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியரை இன்று நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கோம். அவர்களோட அனுபவங்கள், மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்கள், இசை மற்றும் கலைத்துறையில் இருக்கும் வாய்ப்புகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், கலையே கல்வி, நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்க இருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளி தவில் ஆசிரியர் கலை மாமணி விசி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். இப்போ கலை அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இந்த கலைத்துறைக்குள்ள நீங்க வரத்துக்கான காரணம், அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த துறையில இருக்கீங்க?
1: அதாவதுங்க மேடம், நான் இந்த கலையில வந்து ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு மேல் வாசித்து வருகிறேன். நான் முதன் முதலாக எங்கள் அப்பா இந்த பாரம்பரிய இசைத்துறையில் இல்லை இருப்பினாமல் இந்த இசை மேல் ஆர்வப்பட்டு என்னை தஞ்சாவூர் டிபி சுப்பிரமணி பிள்ளை அவர்களிடம் முதல் குருகுலவாசமாக பயிற்சிக்காக விட்டிருந்தார். அதற்கப்புறம் இரண்டாவது முறை இதே அதியமான் கோட்டையில் நாகப்பன் அவர்களிடமிடம் 3 பயின்றேன். லலிகம் எல்எஸ் ராமதாஸ் அவர்களிடம் 3 பயிற்சி பெற்றேன். சில்வன் சின்னராஜா பிள்ளை அவர்களிடம் மற்றும் கொரநாடு பி பழனிவேல் பிள்ளை அவர்களிடமெல்லாம் குருகுலவாசமாக பயிற்சி பெற்று அப்போது சங்கீதத்திற்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. இதனால் என்ன பயன் என்றால், நான் இன்றைக்கு இந்த தவில் கற்றுக்கொண்டு இப்போதைக்கு 500 மாணவர்களுக்கு மேல் தயார் செய்துள்ளேன். அதற்கப்புறம் பல்வேறு இசைத்துறையிலே பணியாற்றி சென்னை வானொலி நிலையத்தில் நான் 30 மேல் பிஏ கிரேடு வாசித்து வருகிறேன், தவில் வாசித்து வருகிறேன். பல்வேறு முன்னணி கலைஞர்கள், அதாவது நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து முன்னணி கலைஞர்களிடமும் இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னணி கலைஞர்களிடமும் பத்மஸ்ரீ கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள், பெரிய பெரிய கலைஞர்கள், நாதஸ்வர தவிர கலைஞர்கள் போன்ற சக்ஸாஃபோன் கலைஞர்களிடமும் தவில் வாசித்து பக்கவாதியமாக அனுபவப்பெற்றுள்ளேன். தனித்தவிலாகவும் வாசித்து வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இசைத்துறையினால் நான் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சென்று பெரிய பெரிய பெரிய திருத்தலங்களில், திருச்செந்தூர், திருவண்ணாமலை, கேரளா, மந்திராலயா, இதை போன்ற பெரிய திருத்தலங்கள், நம் இந்தியாவில் உள்ள அனைத்து திருத்தலங்களிலும் இசை கச்சேரி நடத்தி அதனுடைய பயனடைந்து வருகிறேன். அதனால் மக்களுக்கு அந்த இசையை உடைய கற்றுக்கொண்டால் அதனுடைய நன்மை மிக அருமையாக, அதனுடைய பலன் மிக ஆர்வமாக உள்ளது மக்களுக்கு என்பது என்னுடைய கருத்து. நான் ஏறக்குறைய ஒரு 40 மேல் வாசித்து வருகிறேன். தற்பொழுது கடலூர் மாவட்ட இசை பயிற்சி பெற்றதனால் என்ன ஒரு பயன் என்றால், பெரிய கலைஞர்களுடன் வாசிப்பது இல்லாமல் கடலூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நான் தனியாக குருகுலவாசமாக தவில் பயிற்சி பெற்று கடலூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் தவில் ஆசிரியராக 1999 பணியில் பணியமர்ந்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 2001 பணிபுரிந்து வருகிறேன். அதே சமயம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் திருமலை நகர் ராமாபுரம் அஞ்சல் கிருஷ்ணகிரி 635-115 என்ற விலாசத்தில் நம் இசைப்பள்ளியை அருகில் மெயின் ரோடு அமைந்துள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பயிற்றுவிக்கப்படும் கலைகள் குரலிசை, வாய்ப்பாட்டு, நாதசுரம், தவில், வயலின், பரதநாட்டியம், மிருதகம். வயது வரம்பு 13-25 வரை. 7 தேர்ச்சி போனமானது. தவில், நாதசுரம், தேவாரம் போன்ற துறைகளில் சேர்வதற்கு எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. கல்வி உதவித்தொகை மாதம் ₹1000 வழங்கப்படுகிறது. அரசு பேருந்துகளில் மாணவர்களுக்கு இலவச பயணச் சலுகை அளிக்கப்படுகிறது. இலவச மிதி வண்டி வழங்கப்படுகிறது. மதிய உணவு மற்றும் தங்கும் விடுதி, ஹாஸ்டல் வசதிகள் வழங்கப்படுகிறது. இசைப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயிர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு 10 மற்றும் 12 இணையான சான்றிதழ் வழங்கப்படும். இசைப்பள்ளியில் 3 படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக கட்ட பட்டை படிப்பு, மூன்றாம்

0: ஆண்டு சேரலாம். மூன்றாம் ஆண்டு பயிற்சி நிறைவில் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் மற்றும் திருக்கோயில்களில் பணி அரசு பள்ளிகள் மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை வழங்கப்படும். இதையெல்லாம் இதற்கு வந்து முக்கியமாக நல்ல ஆசிரியர்கள் இந்த இசைப்பள்ளியிலே கிருஷ்ணகிரியில் 99ஆம் ஆண்டு முதல் முந்தைய அரசு இசைப்பள்ளி துவங்கப்பட்டது. அன்றைய காலத்திலிருந்து இன்றைய வரை நமது அன்றையில் இருந்த சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி உடைய தலைமை ஆசிரியராக இருந்த மதிப்புக்குரிய சு சங்கர் ராமனையா அவர்கள் 99ஆம் ஆண்டு வந்து தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது இந்த இசைப்பள்ளி தொடங்கப்பட்டது. அது தற்போது கிருஷ்ணகிரியில் இயங்கப்பட்டு வருகிறது. 99ஆம் ஆண்டு நம்ம சு சங்கர் ராமன் சார் சேலம் தலைமை ஆசிரியர் அவர்கள் அன்றைய வந்து துவக்கி வச்சு இதை அவர் இருக்கிறங்களால் அதை துணங்கி வைத்தார். இப்போது அதே நம்ம சங்கர் ராமன் சார் ஐயா அவர்கள் இந்த சேலம் மண்டலத்துடைய உதவி இயக்குநராக இன்னைக்கு பணி உயர்வு பெற்று நம்ம இசைப்பள்ளியை மேற்பார்வையில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் நமது தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திருமதி மு திருவேணி மேடம் அவர்கள் தலைமையிலே இசைப்பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முயற்சியால் இப்போ மதிய உணவெல்லாம் இல்லாமல் இருந்தது. மதிய உணவு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நேரடியாக சென்று தலைமை ஆசிரியர் அவர்கள் மு திருவேணி மேடம் அவர்கள் சென்று மாணவர்களுடைய நலனை கருதி மதிய உணவு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது.
1: சரிங்க சார், இன்னும் இது பற்றின நிறைய தகவல்களை வர வர நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து
2: பண்றாங்க Main Road, Salem. Counseling Code 2648. Call 9500-50-9984.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
7: வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
12: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி? ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோ 9000

0: 9 ரூபாய்க்கும். நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போம் ஹாஸ்பிடல் சீரகப்பாடி சேலம். தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெளியில் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்,

0: இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: IMA Institute of Paramedical கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
5: 9:24 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு கலையே கல்வி. நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளி தவில் ஆசிரியர் கலைமாமணி VC ஸ்ரீனிவாசன் அவர்கள். நேயர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இசைப்பள்ளியில் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கு மாணவர்கள் ஏதாவது கட்டணமாக செலுத்தணுமா, அந்த மாதிரி என்ன என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது?
6: அதாவது மேடம், முதல்ல வந்து கற்பிக்கும் பாடத்தை வந்து முன்னே சொல்லுவது போல், அதாவது குரல் இசை, அதாவது வாய்ப்பாட்டு, மாதஸ்வரம் என்பது மங்கள இசை, தவில் அதுவும் மங்கள இசைக்கு சம்மந்தப்பட்டது, வயலன், அடுத்த முறை பரதநாட்டியம் நம்ம நாட்டியம், தேவாரம். தேவாரம் என்பது இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில பேருக்கு தெரியறதில்ல தேவாரம்னா திருவாசகம், அதுதான் இந்த கோயில் எல்லாம் பாட தேவாரம். அடுத்தது மிருதங்கம். மிருதங்கன்றது எல்லோருடைய வார்த்தைக்கும் பக்கவாதமாக வரக்கூடிய சர்வஸ்வதி படித்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மிருதங்கம். இதற்கு என்னன்னா கட்டணம்ன்றது, அதாவது ஸ்பெஷல் கட்டணம், ஒன்றும் பீஸ் எல்லாம் இல்லை, ஃப்ரீ தான். ஸ்பெஷல் கட்டணமாக வந்து 310 ரூபா இதுக்கு வருஷம், அவ்வளோதான் அவங்க கொடுக்க வேண்டியது. மற்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து பிரியதான்.
5: சரி,
6: மற்றது என்ன மேடம் இதை விட்டு?
5: இப்போ இது எத்தனை ஆண்டுகள் படிக்கணும் சார்?
6: இது வந்துங்க ஏறக்குறைய வந்து அட்மிஷன் 3 வருஷம், 3 வருஷம் கோர்ஸ், காலையில் 10 to 4 வரைக்கும். அதே மாதிரி இதுக்கு காலாண்டு பரீட்சை தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வுன்றது நம்ம பொதுக்கல்வியில் இருக்கிற முறை தான் இருக்கும். இது வந்து மியூசிக் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அது வந்து பொதுக்கல்வி. அதுபோல் இந்த 3 ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டு சிஓ மூலிமாக தான், அதாவது தேர்வாணையம் தேர்வுத்துறை மூலிமா தான் தேர்வு நடைபெறும். சிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்து நம்ம 10வது, 11வது, 12வது வகுப்பு நடக்கும் இல்லையா, அதை போல் ஹால் டிக்கெட் கொடுத்து மாணவர்கள் நடத்தி அதிலிருந்து அதில் பாஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல பாஸ் பண்ணோடனே இதில் அடுத்தது வந்து அரச கல்லூரிகளுக்கு, இப்போ திருவையாறு, மதுரை, கோயம்புத்தூர், அடையாறு, சென்னை, இதே போல் ஊர்களில் அவங்க வந்து மேற்படிப்புக்காக செல்கிறான். இங்கே படித்த மாணவர்கள் எல்லாம் இது வரைக்கும் ஏறக்குறைய சிங்கப்பூர், மலேசியா, நாதஸ்வரம், தவில், இப்போ அனைத்து துறைகளையும் நான் சொன்ன துணை அனைத்து துறைகளிலும் இருக்கிற மாணவர்கள், இப்போ என்னிடம் படித்த மாணவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், கேனடா, தாய்லாந்து, இது போகிற நாட்டுகள் எல்லாம் வாசிக்க போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பயன் என்னன்றது, பெரிய பெரிய திருத்தலங்களில் வாசிக்கிறார்கள், ஆல் இண்டியா ரேடியோவில் வாசிக்கலாம், ஒரு சினிமா துறையிலையும் வாசிக்கலாம், மங்கள இசை, சுப நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு கச்சேரி நடந்துட்டுருக்குது. அது போல் பரதநாட்டியம் நல்ல அரங்கேற்ற நிகழ்ச்சி, தனியாக அவங்க பெரிய பெரிய பள்ளியை கொடுத்துக்கெல்லாம் போயிட்டு வகுப்பு எடுக்கிறார்கள், வெளிநாட்டுகளுக்கும் போகிறார்கள். நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு அந்த இசையுடைய ஆர்வத்தினால அவங்க நல்ல ஒரு எனர்ஜியாக, அவங்க ஒரு படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ அவங்க படித்தாலும் அந்த இசைன்றது ஒரு உடம்புல இருந்தால் அனைத்தும் அவங்களுக்கு ஒரு ஐஏஎஸ்க்கு ஒரு சாதாரண 3 வருஷம் படித்தா அவங்க ஐஏஎஸ்க்கு சமமாக படிக்கிற சமம் அந்த உடம்புல.
5: இந்த கலையை கற்றுக்கிறது மூலமா வந்து நிறைய வாய்ப்புகளும் இருக்கு, அவங்களோட திறமைகளும் வெளிப்படும்.
6: நிறைய வாய்ப்புகள், அதாவது திருவா தேவாரம் பயிற்சி பெற்றால் திருக்கோயிலில் வந்து ஓதுவராக எடுத்திருக்கிறார்கள், ஓதுவராக எடுத்து பணியாமர்த்தி, இப்போ எங்கே இசைப்பள்ளியில் இருக்கிற தேவாராசிரியர் வந்து அவர் ஒரு மாணவர் தான், முன்னாள் மாணவராக பயிற்சி பெற்று அவர் மாணவராக இருந்து அதே இப்போ ஸ்கூலுக்கு வந்து மாவட்ட அரசு இசைப்பள்ளிக்கு தவுல தேவாராசிரியராக பணிபுரிந்து இப்போ பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். அதே அந்த அதே போல் பல்வேறு மாணவர்கள் தவுல ஆசிரியராகவும் நாதஸ்வர ஆசிரியராகவும் வந்திருக்கிறார்கள், பரதநாட்டியத்திலும் அது மாதிரி வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சின்ற ஒன்று நடக்குது.

0: அறிமுகப்படுத்தியிருக்குது. அது வந்து எப்படின்னா, வெள்ளிக்கிழமை 4 to 6, சனிக்கிழமை 4 to 6, 2 மணி நேரம். வயது வந்து 17 வயசுக்கு மேலே எவ்வளோ வயசுனாலும் பரவாயில்ல. அந்த வயசு முடிஞ்சால் ஜேஜே பல்கலைக்கழகம் சென்னையில், அதில் வந்து அவங்களுக்கு சான்றிதழ், தேர்வு வச்சு சான்றிதழ். அது என்னத்துக்காக அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவங்க வயது முதியோர் பின்னாடி பென்ஷன் தராங்க அரசியல். ஈஎல்ஐசி நாடகமன்றத்தில் மாதம் 3000, போதிக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இந்த அரசு. அந்த பென்ஷனுக்கெல்லாம் அவங்களுக்கு வேறு சர்டிஃபிகேட்டுக்காக அவங்க வேறு அலைய வேண்டியதாக இருக்குது.
1: சிங்கார
0: வேலன் சொல்லி நாடத்து இருக்கிறாரு, சேவை இடத்துக்கு கோவிந்தன் சொல்லி இருக்கிறாரு பெருமாள், பம்பைய புரிவை இடத்துக்கு வந்து குருமூர்த்தின்னு சொல்லி நியமிச்சிருக்கிறாங்க, பம்பை ஆட்டத்துக்கு காவேரி பண்ணும் சரவணன். இவங்க 15-16 நாட்டுப்புற கலையில் அதிலும் 6 வந்து சேரலாம். அதுக்கும் வந்து தலைமை ஆசிரியரை வந்து அணுகி அதுக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. மற்ற என்னன்னா, இவ்வளோ இந்த 99ஆம் ஆண்டு இந்த இசைப்பள்ளியில் பயிற்சி பெற்று வந்த மாணவர்களுக்கு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க. நல்ல அந்த இசை தெரிஞ்சு நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம், தேவாரம், குரல் இசை, மிருதகம், வயலின், எல்லாருமே கொஞ்சம் வெளிநாட்டில். இப்போ வெயிலுக்கு பயிற்சி பெற்ற பொண்ணு கூட ஒன்று டெல்லி போயிருக்குது. அந்த அதே போல் பெரிய ஆல் இண்டியாவில் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நல்ல நிலையில் வாசிச்சுட்டு நல்ல ஒரு கோயில் திருவிழா, ஒரு அந்த இசைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல அடிப்படையான ஒரு உணர்வு இருக்குது.
1: இப்போ நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். வணக்கம்
2: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர் கட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: ஐயா, இந்த இசை பள்ளியில இந்த பயிற்றுவிக்கிறது பத்தி சொன்னீங்க, குறிப்பிட்ட இசை கருவிகள். இத வந்து பயிற்றுவிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு அந்த கருவிகள்லாம் அங்கேயே தரப்படுமா, மாணவர்கள் தான் வாங்கணுமா? அண்ட் அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை சொன்னீங்க இல்லையா, 1000 ரூபாய் தருவாங்கன்னு, அது எல்லாருக்குமே கிடைக்குமா, அல்லது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பாங்களா? அதை பத்தியும் சொல்லுங்க ஐயா.
0: வணக்கம் மேடம். அதாவதுங்க, இசைக்கருவி, நான் அனைத்து இசைக்கருவியும் இசைப்பள்ளியிலே அரசாங்கத்தில் இருக்குது மேடம். எல்லா துறைக்கு சம்மந்தப்பட்டது, மிருதங்கத்துக்கும் மிருதங்கம் இருக்குது, தவிலுக்கு தவில் இருக்குது, தவில் கருவி அங்கே இருக்குது, நாதஸ்வர கருவியும் இருக்குது, மற்றது பரதநாட்டியத்துக்கு தேவையான சலங்கை, தாளம், நெட்டுவானம் எல்லாமே அங்கே இருக்கிறது, தேவாரத்துக்கும் அங்கே இருக்கிறது, சுருதி பாக்ஸு, அனைத்து இசைக்கருவி இருக்கிறது. மாணவர்கள் அவங்க வந்துட்டு பயிற்சிக்கு வந்து போன்றால் போதுமானது. இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து அவங்க 75% இசைப்பள்ளிக்கு வருகை பதிவேட்டில் வருகை புரிந்ததாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. எந்த இதில் இசைக்கருவி எந்த துறைக்கு நீங்கள் எடுத்து வர வேண்டியது தேவையில்லை மேடம்.
1: இப்போ வந்து 1000 ரூபான்றது 75% அட்டனன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உண்டு.
0: இருக்கணும்.
1: சரிங்க சார், அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: அம்மா காலை வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேம்மா.
1: ம், சொல்லுங்க ஐயா, உங்கள் கேள்வியை கேட்கலாம்.
3: ஐயா, சிறப்பு தின ஐயாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
3: எனக்கு என்னன்னா, இந்த பயிற்சி பெறவங்க அரசு விழாக்கள்ல உங்களை பயன்படுத்துறாங்களா? இந்த நாதஸ்வரம், மேல கச்சேரி பயின்றவங்க, நாட்டு கச்சேரியில பயின்றவங்க அரசு விழாக்கள்ல பயன்படுத்துறாங்களா? இவங்க தனியார் இதுலயும் நிகழ்ச்சியில திருமணம், வேற விசேஷங்கள், கோயில் விசேஷங்கள் இவங்க எல்லாம் பங்கு பெறலாமா அப்படிங்கறது எனக்கு கேள்வி
0: ஒண்ணுமா. ரைட்டுங்க, அரசு விழாக்களை வந்து நம்ம அரசாங்க மூலத்திலும் போறாங்க. அவங்க தனியாகவங்க அவங்கவுங்களுக்கு அந்த மாவட்டத்தில் எந்தெந்த அதிகாரம் சொல்கிறாங்களோ அந்த விழாவில் அரசு விழாவிலும் கலந்து கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தனி நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது திருமண விழாக்கள், மஞ்சள் நீராட்டு விழா, கோயில் திருவிழா, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த மங்களேஷ நாதஸ்வர வச்சு போயிட்டு தான் இருக்கிறாங்க சார். போகலாம், அதெல்லாம் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை.
1: சரிங்க சார். சார், இப்போது நம்ம வந்து அரசு பள்ளியில இசை முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம அரசாங்கத்து மூலமா வேலைக்கு போக முடியும்?
0: அரசாங்க மூலத்தில் நல்ல கேள்விங்க. இதை முடிச்சிட்டோன்னு அவங்களுக்கு அந்த சான்றிதழ் உடனே வந்துடுதுங்க, தேர்வான சான்றிதழ். அதை வந்து நம்ம உடனே அவங்களுக்கு இந்த அரசு நிகழ்ச்சியில் கொடுக்க வேண்டிய சான்றிதழ் இந்த இடையில மாணவர் இந்த மாங்கனி கண்காட்சி, இந்த கலெக்டர் வர்ற ஃபங்க்ஷனு, சிஎம் ப்ரோக்ராம், இதுல எல்லாம் போய் மாணவர்கள் கலந்துக்கிறாங்க, எல்லா மாணவர்களும் அந்த அதற்காக ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறாங்க அரசுல. அதெல்லாம் வச்சுட்டு இந்த நம்ம தேர்வு பெற்ற சான்றிதழ் வைத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணாங்கன்னா பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க, அந்தந்த அறநிறத்துறையில் கோயிலுக்கு எடுக்கிறாங்க.

0: எடுக்கப்படுங்க, அதில் விளம்பரம் கொடுங்க, அந்த விளம்பரத்தை வச்சு பயோடேட்டா வச்சு அங்கே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் அவங்களுக்கு கலை விருந்து வரங்குறாங்க, அதாவது முதுமணி, கலைமணி, கலை நன்மணி, வளர்மணி, இப்படி ஐந்து விதமாக பிரித்து அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி விருதுகள், அதில் கலை போட்டி நடக்குது, அந்த போட்டிலையும் கலந்துட்டு அதுலேயும் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதே போல் இந்த மாவட்டத்தில் நம்ம உதவி கிணர் மூலமாக ஒரு 1000-2000 பேருக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க நாட்டுப்புற கல்வி.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
2: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ICU வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24 உதயமாகிறது.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூரி ஏசி மேலா.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
8: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
9: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
11: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6 முதல் 12 வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
11: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
10: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
11: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஒன்பது மணி 38 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு கலையே கல்வி. நம்ம கூட நேரலையில் இணைந்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளி தவில் ஆசிரியர் கலைமாமணி VC ஸ்ரீனிவாசன் அவர்கள். நேர்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25, மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு எண்

0: 94 86 20 25 இந்த எண்களில் அழைக்கலாம். சார், இப்போ இதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்ததான் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பாடங்கள் வந்து எடுப்பீங்க சார்?
1: பாடங்கள் வந்து மேடம், அதாவது ஒரு சங்கீதத்துக்கு வந்து நான் முதல்ல அந்த ஆசிரியர்களுடைய குறிப்பை சொல்கிறேன். குரலிசைக்கு வந்து சென்னையை சேர்ந்த கல்யாணகுமார் சார் என்று நல்ல திறமையுள்ள ஆசிரியராக இருக்கிறார். நாதசுரத்துக்கு வந்து முனைவர் நா பிரகாஷ் அவர்கள் நாதசுர ஆசிரியராக இருக்கார், திருவண்ணாமலையை சேர்ந்தவர். தவிலுக்கு வந்து நான் கலைமாமணி வாசிய சீனிவாசன் ஆகிய நான் தான் தவில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். வயலினுக்கு வந்து தற்போது நம்ம சேலத்திலிருந்து உதவி இயக்குனர் மூலியமாக அனுப்பப்பட்டு வருகிறது. பரதநாட்டிய ஆசிரியராக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் பரதநாட்டிய ஆசிரியராக பணிபுரிந்து நல்ல ஆசிரியர். தேவார ஆசிரியர் வந்து தஞ்சாவூரை சேர்ந்த பா கதிர்வேல் தேவார ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அதே போல் வாணியம்பாடியை சேர்ந்த மு கருணா அவரும் மிருதங்க ஆசிரியர். இது என்ன மேடம் கேட்டீங்க நீங்கள், அதாவது
0: இப்போ மாணவர்களுக்கு என்ன
1: எப்படி என்ன அடிப்படை பாடங்கள், பால் பாடங்கள் சொல்லுவாங்க, அதாவது குரலிசை ஆகட்டும், நாதசுரம் ஆகட்டும், தவில ஆகட்டும், தேவாரம் ஆகட்டும், மிருதங்கம் ஆகட்டும், வயலின் ஆகட்டும், அடிப்படை பாடங்கள், அதாவது அதாவது சரளி வரிசை, சரளி வரிசையிலிருந்து அவங்க முறையாக சரளி வரிசை சட்ட வரிசை வரணும், அதுக்கப்புறம்தான் கீர்த்தனை, இதெல்லாம் வந்து நல்ல தாளத்தோட தாள கட்டுப்பாடு இருக்கணும், தாளம் பாட்டி தாளத்தோட பாடி குரலை வளம் வந்து அதற்கு மேலே நாதசுரத்துக்கும் இந்த குரலிசைகள்லாம் ஒரே இதுதான், இந்த பாடங்கள் எல்லாம் ஒன்று தான், அதாவது சரளி வரிசை சட்ட வரிசை வரணும் கீர்த்தனை என்பது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வேறு, இது குரல் வளம், குரல் வளத்தில் வந்து நாம் அதுக்கு அந்த ஆசிரியர் அவங்களுக்கு தக்கவாறு பயிற்சி கொடுக்க வேண்டும். நாதசுரர் வந்து முதல்ல குரல் வரத்திலையும் கொடுக்க வேண்டும், தாளம் போட்டு பயிற்சி அளிக்க வேண்டும், அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வர இசைக்கறி கருவியில் கொடுக்க வேண்டும். அதே போல் தேவாரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து தாளம் தான், வாய் குரல் வளத்தில் தான் தேவாரம். திருவாசத்தை வந்து திருவாசகனாவே நிறைய இளையராஜா அவ்வளோ பெரிய இசை மேதையாக இருக்காருன்னா திருவாசத்துக்கு பெரிய புக்கு போட்டிருக்காரு, அது சில பேருக்கு தெரியும். திருவாசகம் மிருதங்கன்றது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பக்கவாதமாக வாசிக்கூடியது மிருதகம், சர்வலோக சுதி படித்தது, அதற்கு முதலில் வந்து வாய்ப்பாடம் வாய்மொழி பாடமாக எடுத்து அப்புறம் மிருதங்கத்தில் பயிற்சி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு வந்து தவிலுக்கு வந்து கட்டைன்னு சொல்லி சிலம்பு கட்டை கட்டை, அதாவது கட்டை பயிற்சி, அந்த சிலம்பு கட்டை பழக்க மாதிரி இருக்கும், அதில் வந்து முதல்ல வாய்மொழியாக கொடுத்து சிலம்பு பழக்கில் வந்து இப்போ ஒரு தா தி தும் நம் அப்படி இருக்குதுன்னா அது தானே எப்படி போடணும், தீனா நடுப்பகுதி நடுப்பகுதியில் போடணும், தும் என்றால் இரண்டு கையும் சேர்த்து போடணும், நம் என்றால் இந்த கட்டை முதல் ஆள் காட்டி விரலில் நம்ம போடுவோம், இன்னும் ஒரு ஒரு நாள் பிரித்து அதை அப்புறம் ஒன்றால் சேர்த்து அதற்கப்புறம் இரண்டாம் பாடம்னு வரும், தக் கிட்ட கிட்ட தக்கி தி கிட்ட கிட்ட, அது ஒன்றாம் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம், அதே மாதிரி காலப்பிரமாணம் முதல் காலம் ரெண்டாவது காலம் மூணு காலம் விளமும் மத்தியும் துருதம் இப்படி வரும். அந்த மாதிரி நாதசுரத்துலேயும் அதே மாதிரி தான், மற்ற அனைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அந்த அடிப்படையாக ஒரு ஒருத்தருக்கும், அது பரதநாட்டியத்துக்கும் முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த அடிப்படை பாடத்தை தைகா தைகா தி தி அதே போல் சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த இடுப்பு வளைவு கால் அசைவு கை அசைவு அதுக்கெல்லாம் பூரா அந்த இது வரும் ஒற்றை கை அதுக்கும் இருக்குது, அது எல்லாம் அது அமைச்சு அப்புறமா தான் அவங்கள அந்த லெவல் லெவலாக இது பண்ண முடியும். நாதசுர தவிலில் வந்துங்க பெரும்பாலும் கச்சேரிக்கு வந்து கூட அழைச்சிட்டு போயிட்டு கோயில்களை வாசிக்க வச்சு தாளம் போட வச்சு ரொம்ப இவங்க கூட குரலிசை கூட சில இடத்துலலாம் போய் ரொம்ப அடிபட்டு இதுபட்டு தான் அந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக வரும். பெரிய ஆட்கள் எல்லாம் வாசிக்கிறத பார்க்கணும்.
0: சரிங்க சார்,
1: இதில் மூணு வரகம் இருக்குங்க, சொல்லி கொடுத்து நம்ம பயிற்சி எடுக்கிறது ஒன்று, கேட்டு பயிற்சி எடுக்கிறது ஒன்று, அப்புறம் பார்த்து பயிற்சி எடுக்கிறது ஒன்று, ஜாதகம் ஜாதகம் பண்ணுறது, அதாவது விடிகாலம் இருந்து 4 மணிக்கு இருந்து ஒரு 2 மணி நேரம் அதை ஒதுக்கி அதை பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி நாள் வரதான் நமக்கு பயிற்சி முயற்சி வெற்றி. இசைக்கு வந்து வயது இல்லை, ஜாதி மதம் இல்லை, மொழி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று ப்ராக்டிக்கல். இப்போ சா சரிகமா பாதானிசன்னு சொன்னால் நீ ஆங்கிலத்தில் சொன்னாலும் அந்த சரிகமா பாதானிசை தான், எந்த மொழியில் சொன்னாலும் அந்த சரிகமா அதே தான் அந்த வரும், அந்த சுரத்தில் அந்த ஆசிரியர்கள் சொல்லப்படுது.
0: கலை மேலே இருக்க ஆர்வம் வந்து அவங்கள
1: ஆமாம்
0: கொண்டு வந்துடும்,
1: கண்டிப்பாக வந்துடும். இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு பயிலாட்டு வெயிட்டு இட்லி இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப பேர் பயிற்சி பெற்றுருக்காங்க. இதை பயிற்சி பெற்றால் தான் நீங்கள் பாடகராக ஆக முடியும். ஒரு பேட்டியில் போய் இன்னைக்கு இதே மாவட்டத்தை சேர்ந்த மூக்குத்தி முருகன் இன்னைக்கு ஒரு லெவலுக்கு வந்திருக்காருன்னா, பெரிய லெவலில் வந்திருக்காருன்னா

0: மட்டும் இசையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தெரியாமல் இருந்தோம். அப்புறமா கற்றுக்கிட்டு அப்புறம் அந்த சுரதாயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு தான். நீங்கள் ஒரு சாதாரணமாக வீட்டிலே பாடணும்னா கூட உங்களுக்கு அந்த சங்கீத ஞானம்ன்றது இருக்கணும்,
1: பயிற்சி கண்டிப்பாக
0: பயிற்சி இருக்கணும், அந்த சங்கீத அடிப்படை இருக்கணும். அந்த உள்ள அந்த அடிப்படை சிலபஸ பிரகாரம் இந்த சரிகம பதனிசா அது ஒரு பாடம், ரெண்டாவது பாடம், அதே மாதிரி தவிழில் முறை பிரகாரம் பரதநாட்டியத்தில் என்ன பாடம் முறை, தேவாரத்தில் திருவாசத்தில் என்ன வருது, விருதத்தில் என்ன பாடம், அது வயலினில் எப்படி அந்த இது பிடிக்கணும், வயலினில் வந்து நம்ம கப்பு அது ரொம்ப சிரமம், இப்படி போட்டு அதெல்லாம் அடித்து அதிலேயே கொண்டு வரணும். சரிகமாக பாதிசாலன் இப்போ பெரிய பெரிய மேல லால்குடி இவர்கள்லாம் இருந்தாங்க, லால்குடி ஜெயராமன், கொன்னுக்குடி வைத்தியநாதன் சார், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தான் அவங்களாம் நிறைய பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க யூடியூப்ல, சேனல்லாம் பார்க்கணும்.
1: சரிங்க சார், நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம், அவங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
2: அதாவது இசை பள்ளியில, அதாவது நீங்க சொன்ன மாதிரி நாதஸ்வரம் தவிடு இப்படின்னு இசைகளை சொல்லி சொல்லித்தரதா சொல்லியிருக்கீங்க. அதோட வந்து இந்த பம்பைன்னு சொல்லுவாங்களே, அந்த இசை பயிற்சியும் சொல்லித்தரப்படுறதா?
0: அதோட
2: இந்த இசைக்கருவிகளை வந்து எப்படி தயார் பண்றதுன்றதும் உங்களுக்கு சொல்லி தருவீங்களா?
0: இசைக்கருவி எப்படி தயார் பண்ணுறதுன்றது வந்து சொல்லித்தர மாட்டாங்க மேடம். இசைக்கருவி எப்படி தயார் செய்யப்படுறது அந்த ஊர் தனியாக இருக்குது மேடம். அதாவது இசைக்கருவி தயாரிக்கிற ஊர் வந்து இப்போதைக்கு திருவாவடுதுறை, பண்ருட்டி, யாழ்ப்பாணம், இப்படி இந்த மாதிரி நாம் இசைக்கருவியை எப்படி எப்படி நாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு தொப்பி போயிடுச்சு, தொப்பின்னா வளர்ந்துற குச்சி பக்கம் வாசிக்கிறது, வளர்ந்துற பக்கம் வாசிக்கிறது, அதை எப்படி தயார் செய்கிறது, அதை நம்ம எப்படின்றது அது பயிற்சி கொடுப்போங்க. இன்னொரு வார்த்தை கேட்டிங்க, பம்பை சம்மந்தமாக கேட்டிங்க, அதுதான் நாட்டுப்புற கலை பயிற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை வாரத்தில் இறுதி நாட்கள், வெள்ளிக்கிழமை 4-6, சனிக்கிழமை 4-6, இந்த ரெண்டு நாள்லையும் 17 வயதுலேருந்து எவ்வளோ வயதான சரி பம்பைக்கலை நம்ம நாட்டுப்புற கலை பயிற்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் பயனடையலாம்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
4: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE Biomedical, Computer Science, Electrical and Electronics, Electronics and Communication, Mechanical, BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கம்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: ஒன்பது 9:54 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் கலையே கல்வி. நம்ம கூட நேரலையில் இணைந்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளி தவில் ஆசிரியர் கலைமாமணி வி சி ஸ்ரீனிவாசன்.

0: மாணவர்கள் தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அதாவதுங்க மேடம், நான் முன்பு சொல்லதை போல் இப்போ கற்பிக்கப்பட பாடங்கள் குரலிசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், மிருதகம், வயலின், இதை போல் கலைகள் இப்போது கற்பிக்கப்படுகிறது. மாணவர்கள் இதோட பயனை அரசு அனைத்து உதவிகளும் செய்து வருகிறது. அதாவது மாதம் 1000 ரூபா உதவித்தொகை வருகிறது, மதிய உணவு, தங்கறதுக்கு இட வசதி, ஹாஸ்டல் வசதி, இதுக்கு தலைமை ஆசிரியர்கள்லாம் முக்கியத்துவம் நல்லா அதுக்கு கைடு கொடுத்து நல்லா செய்து அனைத்து ஆசிரியர்கள் ஒத்துழைத்து நல்லா செய்து வருகிறார்கள்.
0: சார், இதுக்கு வந்து இப்போ 3 ஆண்டுகள் சொன்னீங்க இல்லையா, தேர்வு முறை அப்படின்றது எப்படி இருக்குங்க சார்?
1: தேர்வு முறை வந்து இந்த காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு தேர்வுன்றது 2 வருஷத்துக்கு மட்டும். நாங்கள் அந்தந்த ஆசிரியர்களை நியமித்து தலைமை ஆசிரியர் மூலியமாக நாங்கள் நினச்சி அதனுடைய அவங்களுடைய மார்க் ஷீட்டு அவங்களுடைய எல்லாமே எல்லாம் இந்த இதில் நடக்கிறது போல் கொடுத்துருவோங்க. கடைசி ஃபைனலில் நடக்கும் முழுஆண்டு தேர்வு 3வது வருஷம் நடக்கிறது வந்து அரசு தேர்வு மூலியமாக, அரசு துறையாக தான் நம்ம சிஓ ஆஃபீஸ் மூலியமாக தான் ஆல் டிக்கெட் கொடுத்து தான் நடத்துவாங்க. அது எல்லாரும் சூப்பர்வைசர் போட்டு எல்லாம் நம்ம பொது தேர்வு நடக்குது இல்லைங்களா, அதே போல் தான் அவங்களுக்கும் இப்போ இந்த வருஷம் நடத்துகிறவங்களுக்கு கூட சென்னையிலேருந்து தான் ரிசல்ட் வந்து தான் அவங்களுக்கு நாங்கள் தேர்வு பெற்றிருக்கிறதும் பெறாது நாங்கள் சொல்லுவோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயிலானாலும் அடுத்த வருஷம் கூட அவங்களுக்கு பயிலுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இதை வந்து இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் அனைத்து கலைஞர்களும் இந்த வாய்ப்பினை நல்லா சரியாக பயன்படுத்தி மாணவர் சேர்க்கு வந்து இந்த பரதநாட்டியத்துக்கு பயிற்சி பெற்றாலும் அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாதஸ்வரம், தவில், குரலிசை மாணவர்கள் மற்றும் தேவாரம், கோயிலில் பாடக்கூடிய திருவாசகம், மிருதங்கம், வயலின், இதை இதெல்லாம் வந்து மாணவர்களை வந்து ஆர்வத்துடன் நம்ம அரசாங்கம் இவ்வளோ சலுகைகளும் கொடுத்து இசையை வந்து நம்ம ரொம்ப ஆர்வம் எடுத்து யார் யாருக்கு எந்தெந்த துறை பிடிக்குமோ அந்த துறையை அந்த துறையை தேர்வு செய்து, இதுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் உண்டு மேடம், அதாவது வந்து இப்போ குரலை சென்றால் அதுக்கு சப் கிளாஸ்ன்னு ஒன்று உண்டு, அதாவது துணை பாடம் சப் கிளாஸ், அதுக்கு 1 மணி நேரம், 12 to 1. நாதஸ்வரத்துக்கு ஒரு துணை பாடம், தவிலுக்கும் ஒரு துணை பாடம், மிருதங்கத்துக்கு ஒரு துணை பாடம், தேவாரத்துக்கு ஒரு துணை பாடம், வயலினுக்கு ஒரு துணை பாடம். அதாவது இப்போ தவில் பயிற்சி பெற்றுக்கொள்கிற மாணவன் இன்னைக்கு அவனுக்கு எல்லாமே வேணுமென்றால் குரலிசை துணை பாடமாக தேவாரம் துணை பாடம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மிருதங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாதஸ்வர மாணவர்கள் வந்து குரலிசை வந்து ஏன்னா அந்த பாடங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதால் அவங்க அதை போல் இதுக்கு அனைத்து மாணவர்களும் இதுக்கு ஒரு சப்பு கிளாஸ்ன்ற துணை பாடமும் 1 மணி நேரம் உண்டு. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு எங்கள் தலைமை ஆசிரியர் மூலியமாக நடைபெறும். அதே போல் மாதாந்திர நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு வகுப்புலையும் ஒரு வாரத்துக்கு 3 to 4 வரைக்கும் சிறப்பு மாதாந்திர நிகழ்ச்சி, யாருக்கிட்ட என்ன திறமை இருக்கிறது, யார் என்ன முதல் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் என்று பார்க்காமல் எல்லாரும் சமமாக உட்கார வைத்து நம்ம ஸ்கூலிலே மைக்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து அது முன்னாடி அனைத்து மாணவர்களும் ஒன்று சேர்த்து வாரம் ஒரு முறை ஒரு வகுப்பு, ஒரு வாரம் குரலிசை, ஒரு வாரம் நாதஸ்வரம், ஒரு வாரம் தவில், ஒரு வாரம் தேவாரம், ஒரு வாரம் மிருதங்கம், ஒரு வாரம் வயலின். இதே போல தலைமை ஆசிரியர் மூலமாக அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று இணைந்து யார் யாரிடம் எவ்வளவு திறமைகள் இருக்கிறது, யார் என்ன வாசிக்கிறீர்கள், என்ன கோர்வு வாசிக்கிறீர்கள், என்ன கீர்த்தனை, என்ன மல்லாரி, என்ன ராகம் வாசிக்க போறீங்க, என்ன தனியா ஒருத்தனுக்கு என்ன வாசிக்க போறீங்க, நடச்சொல் என்ன, எடுப்பு என்ன, என்ன முடிப்புன்னு என்ன, தொடுப்புன்னு என்ன, பல்லிவுன்னா என்ன, அணுப்பல்லிவுன்னு என்ன, சரணம்னா என்ன, இப்ப பரதநாட்டியத்துல வந்து ஜெதின்னா என்ன, ஜெதி சொற்கட்டு எப்படி, ஒத்த வழி பாடுனா, இருவழி பாடுனா எப்படி, மூன்று வழி பாடுனா எப்படி, அடவுனா எப்படி, தட்டடுவனா, நாட்டடுவனா, அது போல குரலிசையில வந்து ஜென்ட வரிசை, செல்லி வரிசை வரணும், அது எப்படி அந்த ஸ்வரத்தை வந்து நம்ம குரலிசையாக அதை ஏற்றத்தாழ்வாக பாடி அதை இது பண்ணணும். அதே போல் நாதஸ்வரத்துலேயும் வந்து அந்த சுரலில் வந்து சரிகமாக எப்படி வைக்கணும், சா மா பா இதெல்லாம் எப்படி எப்படி வாசிக்கணும், ஒரு விரலடி அதை போட்டு அவர் நேரடியாக எதிர் நாதஸ்வரம் போட்டு சொல்லிக் கொடுக்குறது. நானும் தவிலில் வந்து எதிர்த்தவில் எதிர்கட்டை சிலம்ப கட்டையில் பயிற்சி, அதுக்கப்புறம் தவிலில் குத்துக்கள் என்னென்ன, உருட்டு சொல் என்னென்ன, ஜெதின் என்ன, கோர்வு என்ன, தனியாவர்த்தன் என்ன, மோரா என்றால் என்ன, கீர்த்தனைக்கு வாசிக்கிறது அனுசருமை சொல்லு அப்படி என்றால் என்ன, இப்படி பெரிய கலைஞர்கள் கிட்டலாம் உட்காந்து வாசிக்கிறது எப்படி, கேட்டு வாசிக்கிறது எப்படி, 35 தாளத்தை எப்படி பிரிக்கணும், 35 தாளங்கள் எப்படி, சப்த தாளங்கள் என்ன.

0: இதே போல மாணவர்களுக்கு எல்லாம் எல்லா மாதிரியும் பிடிச்சி தரப்பிருக்கிறோம்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம வந்து அட்மிஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க. இந்த துறை, இந்த அதாவது இசைப்பள்ளியில் இருக்கக்கூடிய இன்னும் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி இன்னும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னா எந்த எண்களுக்கு அழைக்கலாம்?
0: அதாவது மேடம், நமக்கு இசைப்பள்ளிக்கு நீங்கள் அனைத்து உடைய இதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்றால், திருமதி தலைமை ஆசிரியர், மதிப்புக்கு மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மு திருவேணி மேடம், அவர்களுடைய எண்ணு அதை சொல்கிறேன். 9500388896 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அதேபடி அலுவலகம் எண், அலுவலகம் எண் அதாவது கோடு நம்பர் 043 43 22 3 4 0 0 1.
1: சரிங்க,
0: இந்த அழைப்புக்கு தலைமை ஆசிரியருக்கு அழைக்கலாம்.
1: இந்த எண்களுக்கு அழைச்சிங்க அப்படின்னா இதை பற்றின இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களாங்க சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் எப்படி நிறைவு பெற்றது அப்படின்னே தெரியல, அந்தளவுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. இப்போது இசைப்பள்ளியில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன பயிற்சிகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இது முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்கள அவங்க எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் இணைந்து எங்களுக்கு தகவல் வழங்கியதற்கு நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம், வணக்கம். அதாவது என்னை இந்த நிகழ்ச்சிக்கு பண்பலைக்கு அழைத்து எங்கள் தலைமை ஆசிரியர் மூலியமாக என்னை அழைத்து இந்த இசை இந்த பண்பலை வானொலிக்கும் மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து துறையை சேர்ந்தவும் எனது ஆசிரியர் இசைப்பள்ளியுடைய ஆசிரியர் ஆசிரியர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு கலைமாமணி வி சி சீனிவாசன் தவில் ஆசிரியர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி கிருஷ்ணகிரி.
1: நன்றி சார்.
0: நன்றி.
1: கலை என்பது புத்தகத்தில் மட்டும் படிக்கப்படும் பாடம் இல்லை, வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுத்தரும் ஒரு உணர்வு. இன்னைக்கு நம்ம கூட இணைந்து இசை கலைத்துறையில் எதிர்கால வாய்ப்புகள் பற்றிய அருமையான கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. கலை மீது ஆர்வம் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இன்றைய இந்த உரையாடல் கண்டிப்பாக நிறைய பயனுள்ளதாக இருக்கும், நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளி தவில் ஆசிரியர் கலைமாமணி வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
7: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, ECG, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
6: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின்

0: இன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
1: சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிறார்களே, சுவர் இல்லை என்றால் சித்திரம் வரைய முடியாதா? சுவர் இல்லாமல், தாள்கள் இல்லாமல், வண்ணங்கள் இல்லாமல், பிரஷ் பேனா இல்லாமல் மனதிலேயே ஓவியங்கள் வரைய முடியாதா? நண்பர் புகழ்மதி கேட்டார். சுவர் என்பதும் தாள் என்பதும் அடிப்படைகள். எப்படி அஸ்திவாரம் இல்லாமல் வீடு கட்ட முடியாதோ, வீடு இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாதோ, அதுபோல்தான் இதுவும். எதற்கும் அமைப்பு ரீதியான ஓர் அடிப்படை இருந்தால்தான் அந்த பின்னணியில்தான் எதையுமே உருவாக்க முடியும் என்றேன். நண்பர் புகழ்மதி தலையை சொரிந்து கொண்டு புரியவில்லை என்பது போல் பாவனை செய்தார். ஒரு நிறுவனம் என்றால் அதில் வேலை செய்ய அலுவலக கட்டடம் தேவை. பள்ளி என்றால் மாணவர்கள் சென்று கல்வி கற்க ஒரு கட்டடம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் கோயிலோ மசூதியோ தேவாலயமோ தேவை. இப்படி அடுக்கிக் கொண்டே நான் சொல்ல இடைமறித்தார் நண்பர் புகழ்மதி. கட்டடங்கள் இல்லை என்றால் அலுவலகமே இயங்காதா? கட்டடங்கள் இல்லை என்றால் கல்வியே வளராதா? கட்டட அமைப்பு இல்லை என்றால் பக்தி செழிக்காதா? அப்படி என்றால் கட்டடம்தான் அலுவலகமா? அதிலுள்ள மனிதர்கள் இல்லையா? கட்டடம்தான் கல்வியா? படிப்பு கிடையாதா? கோயிலோ மசூதியோ தேவாலயமோ அங்கும் கட்டடம்தான் பக்தியா? கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் இவையெல்லாம் எதற்கு? அடுக்கிய கேள்விகளில் என்னை அசர வைத்து விட்டார் நண்பர் புகழ்மதி. எதுவும் இல்லை என்றாலும் எதனையும் வளர்த்து விடலாம் சிந்தனைகள் மூலமாக. ஆனால் அமைப்பு என்பது இல்லாமல் போய்விடும். புள்ளிகள் இல்லாமல் கோலமிட முடியாது. வரைபடங்கள் இல்லாமல் கட்டடம் எழுப்ப முடியாது. கடவுள் எங்கும் இருந்தாலும் அவருக்கென ஓர் இடம் எழுப்பி வழிபட்டால்தான் நமக்குள் அமைப்பியல் ரீதியான ஓர் ஒழுங்கு உண்டாகும் என்றே நான். தியானம் மூலமாக கூட வழிபாடு நிகழ்த்தலாம் என்றாலும் அதற்கும் சில முன்னேற்பாடுகள் தேவை. எங்கோ படித்த ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குருவிடம் ஒருவர் சென்று கேட்டார், வீட்டில் பறவைகள் வளர்க்க வேண்டும், அவற்றை வளர்க்க கூண்டுகள் அவசியமா? கூண்டு என்பது ஓர் அடிப்படை தேவை. கூண்டினை ஏற்பாடு செய்தால்தான் பறவைகளை அங்கே வரவழைக்க முடியும் என்றார் குரு. வெறும் கூண்டு பறவைகளை வரவழைத்து விடுமா? குருவிடம் கேட்டார் சீடர். முதலில் ஒரு வெறும் கூண்டை வாங்கி வீட்டில் வை, கொஞ்ச நாள் கழித்து என்னிடம் வா என்றார் குரு. சீடர் வீட்டில் வெறும் கூண்டை வாங்கி வைத்தார். வீட்டிற்கு வருகின்ற நண்பர்களும் உறவினர்களும், கூண்டு அழகாக இருக்கிறதே, இதிலிருந்த பறவைகள் எங்கே, பறந்து போய்விட்டனவா என்று நாள்தோறும் விசாரிக்கத் தொடங்கிவிட்டனர். நாளடைவில் அவர்களின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் பறவைகளை வாங்கி கூண்டில் வைத்து வளர்க்கத் தொடங்கிவிட்டார் சீடர். கேள்விப்பட்ட குரு சொன்னார், எதற்கும் கூண்டு அவசியம், பறவைகள் தாமாக வந்துவிடும். ஆம் நேயர்களே, எதற்கும் ஓர் அடிப்படை அமைப்பு தேவை. கல்வி வளர்க்க, பக்தி வளர்க்க, தியானம் வளர்க்க, குடும்பம் நடத்த, அலுவலகம் இயக்க, எல்லாவற்றிற்கும் அடிப்படைகளை அமைத்து கொண்டால் போதும், எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம். நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: சேலம்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0 43 42 24 40 அப்படிங்கிற நமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.
7: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
3: வணக்கம், என் பெயர் தேன்மொழி, பையூரில் இருந்து பேசுகிறேன். எனக்கு காக்க காக்க படத்தில் இருந்து ஒரு பாடல் வேண்டும்.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு
3: மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினால் எந்தவித கட்டணமுமின்றி வழங்கப்படுகிறது. அனைத்து சேவைகளையும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவே வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 10:20. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். நீங்கள் 043-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கட்டவையில் அடுத்த பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
2: என்னுடைய பெயர் சிவகுமார், நான் குளத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. எனக்கு கிரீடம் படத்திலிருந்து அக்கம் பக்கம் சாங்கு போடுங்க. நன்றி.

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். www.tnau.ucanapply.com என்ற இணையதளத்தின் மூலம் வருகிற June 8 வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்கள் குறித்த விவரங்களுக்கு 98 65 70 35 37 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
9: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
8: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்படும் லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
11: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி கோமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர்

0: ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நமது கானங்களை காற்றலையில் பழப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:31. தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவையில் அடுத்த பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
5: வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் குறும்பட்டியிலிருந்து பிரணயா. எனக்கு கண்டுகொண்டேன் படத்திலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
6: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டமானது வருகிற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. எனவே விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல்

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
9: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
10: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்
11: ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கிறதும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்துல இருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமா போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்துல நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலயுமே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண்

காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதற்கு போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக, பாட்டு கேட்கறதுக்காக, சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமே என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்கள் அதன் நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனின் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எதுக்கு வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாவிதம் நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ

0: சோகமாக இருந்தோம்.
1: அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
2: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
3: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாகவே இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறது நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது. அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க நிறைய விஷயங்கள்லாம், அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்:

0: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
1: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன்.
2: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
3: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500599984.

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: ஆர்கேஜி நெய்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகளை பத்தி நீங்க கேட்டுட்டு வரீங்க இல்லையா? இன்னைக்கு நமக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்கலாமா? கண்டிப்பா எல்லாருமே ஒவ்வொரு முறையில செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் சொல்ற இந்த முறையிலையும் நீங்க செஞ்சு பாருங்க. முதல்ல தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி, 300 கிராம் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி

0: பூண்டு பேஸ்ட், ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முதல்ல நாட்டுக்கோழியை சுத்தம் செஞ்சு சுடு தண்ணீரில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி வச்சுக்கணும். அது கூடவே காஞ்ச மிளகாய் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து வேக வைக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டை இடிக்கல்லில் வச்சு 1/2 இடித்து வச்சுக்கிட்டா அதனோட டேஸ்ட்டே தனி அப்படின்னு சொல்லலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாண்டலில் கொஞ்சம், அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலான்னு சொன்னல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. அதில் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா பரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு பாண்டலை அடுப்பில் வச்சு அதில் 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்து வதக்கணும். கோழி வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட் மாதிரி, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்ல தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். இந்த நாட்டுக்கோழி நல்லா வெந்து தண்ணீர் வத்தினதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்க்கணும். இறக்கும்போது தேவையான அளவு கொத்தமல்லித்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி எடுத்தா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் தயாருங்க. வீடு மட்டும் மணக்காது, இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, தெருவே மணக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய முறை உங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு அடம் பிடிப்பாங்க பாருங்க. என்ன நேர்களே, செய்கிறீங்களா? மற்றொரு நாள் மற்றொரு நல்ல உணவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யா ராஜா.
1: இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் 11:08. நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
3: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
4: Coconut Development Board presents Tender Coconut Water.
5: Nutritious, diabetic friendly and delicious with a taste of natural goodness in every drop of it.
4: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
6: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர். அருள் பிரகாஷ் அவர்கள்.
7: தென்னையை வந்து 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றுள் காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, வெள்ளை, கருந்தலை புழு மற்றும் ஈரோப்பை சிலந்தி ஆகியவை குறிப்பிடத்தக்க

0: சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதல்ல காண்டாமிருக வண்டை பற்றி பார்ப்போம். இந்த வண்டிற்கு காண்டாமிருகம் போல் ஒற்றை கொம்பு இருப்பதால் காண்டாமிருக வண்டு என அழைக்கப்படுகிறது. பெண் வண்டு தன் முட்டைகளை எங்கே வைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எருக்குழிகள், பட்டுப்போன மரங்கள், மக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் ஆகிய இடங்களில் வந்து அதோட முட்டைகளை வந்து இடும். இந்த வண்டின் புழுக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கும் பொருட்கள், மாட்டுச்சாணம், எருக்குழிகள், தென்னந்தோப்பில் விழுந்து அகற்றப்படாத தென்னை மரங்களின் மக்கிய பாகங்கள் போன்றவற்றில் இப்புழுக்கள் வந்து காணப்படும். இவ்வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளங்கன்றுகளையும் மரங்களையும் அதிக அளவில் தாக்கும், விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாலைகள் ஆகியவற்றை குடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும், தாக்கப்பட்ட இலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும், பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும், சேதமடைந்த பகுதிகளில் வண்டுகள் வெளியேற்றிய மரச்சக்கைகள் காணப்படும். காண்டாமிருக வண்டுகளால் மரங்களில் ஏற்படும் காயங்கள் சிவப்பு கூன் வண்டுகள் முட்டையிடுவதற்கும் பூஞ்சான நோய் தாக்குதலுக்கும் காரணமாகின்றது. காண்டாமிருக வண்டின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்க்கலாம். எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழிகளில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மழை காலங்களில் பூச்சிகளை கொல்லக்கூடிய மெட்டாரைசியம் என்ற பூஞ்சாணத்தை தெளிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை எக்டருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டிகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை வந்து தென்னை மரத்திலோ அல்லது ஓலைகளிலோ கட்டி வைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்பொறிகளை தென்னை மரங்கள் இல்லாத வெளிப்பரப்பில் இரும்பு அல்லது மரத்தூணில் 6 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். கவர்ச்சி பொறிகளில் விழும் வண்டுகளை கண்காணித்து உடனடியாக அழித்துவிட வேண்டும். மரத்தின் குருத்து பகுதியில் வண்டுகள் சேதப்படுத்திய துளைகளில் கூர்மையான கம்பியை உச்செலுத்தி வளர்ந்த வண்டுகளை வெளியே எடுத்து அழிக்கலாம். ஆமணக்கு புண்ணாக்கு 1 கிலோ, ஈஸ்ட் 5 கிராம் ஆகியவற்றை 5 லிட்டர் தண்ணீருடன் கலந்து மண் பானைகளில் ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்குட்டை தூள் 50 கிராமை 100 கிராம் காய்ந்த மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இடலாம். கோடை மற்றும் மழை காலங்களில் இரவு நேரத்தில் ஏக்கருக்கு 1 வீதம் விளக்கு பொறிகளை தோப்பின் வெளிப்பகுதிகளில் வைத்து காண்டாமிருக வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம்.
1: சார், காண்டாமிருக வண்டாச்சு, அடுத்த பூச்சி
0: சிகப்பு கூன் வண்டு. இந்த வண்டிற்கு ஊசி வண்டு என்ற பெயரும் உண்டு. இது வந்து ஒரு அபாயகரமான பூச்சியாகும். ஏன்னா இந்த வண்டின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம். பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மரம் இறக்கும் தருணத்தில்தான் கண்டறிய முடியும். தாய் சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருக வண்டு தாக்குதலால் குருத்து பகுதியில் ஏற்பட்ட துவாரத்தில் அல்லது தண்டு பகுதியில் ஏற்பட்ட காயத்தில் முட்டைகளை வைக்கும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் புழுக்கள் குருத்து பகுதிக்குள்ளோ அல்லது தண்டுநில்லோ குடைந்து சென்று உள்ளே உள்ள மரத்தின் திசுக்களை உண்டு வாழும். தண்டின் உள்ளே கூட்டுப்புழுவாக மாறி கூன் ஒன்றாக வெளிவரும். சிகப்பு கூன் வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, தாக்கப்பட்ட மரங்களின் குருத்து பகுதி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். கூன் வண்டின் புழுக்கள் தண்டு பகுதியில் நுழைந்திருந்தால் பென்சில் அளவு துவாரத்தில் செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். புழுக்கள் சாப்பிட்ட சக்கைகள் துவாரத்தின் வழியாக வெளிவருவதை பார்க்க முடியும். சாறு வடியும் பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசும். மரம் பாதிக்கப்பட்ட சில நாட்களில் குருத்து பகுதி காய்ந்து சாய்ந்துவிடும், மட்டைகள் எல்லாம் வந்து சரிஞ்சுவிடும். பாதிக்கப்பட்ட மரங்களின் தண்டு பகுதியில் காலை நேரத்தில் காது வைத்து கேட்டால் புழுக்கள் ஏற்படுத்தும் ஒளியை தெளிவாக கேட்க முடியும். பெரும்பாலும் 20 வயதிற்கு குறைவான தென்னை மரங்களை இப்பூச்சி தாக்கும். குறிப்பாக குட்டை மற்றும் வீரிய ஒட்டு தென்னை ரகங்களை இப்பூச்சி அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். சிகப்பு கூன் வண்டின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம் என்பதால் வருமுன் காக்கும் வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். காண்டாமிருக வண்டின் தாக்குதல் கூன் வண்டின் தாக்குதலுக்கு வழிவகுப்பதால் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மரத்தில் ஏற்படும் காயங்களில் கூன் வண்டு முட்டை

0: தேவதால் தென்னை மரங்களில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மற்றும் கூன்வண்டு தாக்கிய மரங்கள் தோப்பில் இருந்தால் உடனடியாக தோப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி 1 ஹெக்டேருக்கு 1 வீதம் வைத்து சிகப்பு கூன் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியில் கவரப்படும் வண்டுகளை அவ்வப்போது கண்காணித்து அழிக்க வேண்டும்.
1: காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு ஆச்சு. அடுத்ததா?
0: அடுத்ததா வந்து கருந்தலை புழுக்கள் பற்றி பார்ப்போம். இப்பூச்சியின் புழுக்களின் தலை கருப்பாக உள்ளதால் கருந்தலை புழு என அழைக்கப்படுகிறது. இப்புழுக்கள் இலைகளின் அடிபாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30 முதல் 40% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் கருந்தலை புழுவின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழுவின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட தென்னை மரத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தீயினால் கருகியது போன்று காணப்படும். கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் குருத்து பகுதியில் உள்ள ஓலைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் நூலாம்படையுடன் காணப்படும். கருந்தலை புழுவின் மேலாண்மை முறைகள்: மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்திலிருந்து 3 அடி விட்டு வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை அழிக்கப்பட்டு சேதம் குறைய வாய்ப்புள்ளது. 7 மணி முதல் 11 மணி வரையில் 1 ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி வீதம் வைத்து தாய் அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்த பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படும். கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது 1 ஏக்கருக்கு 21 பாக்கெட் பிரக்கானிட் ஒட்டுண்ணிகளை 21 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை விடலாம். ஒட்டுண்ணிகளை பரவலாக தோப்பின் குறுக்கே நடந்தும் விடலாம். உயரம் குறைவாக உள்ள மரங்களில் ஒட்டுண்ணிகளை மரத்தின் கீழ்ப்பகுதியிலும் உயரம் அதிகமாக உள்ள மரங்களில் மேலேயும் விடலாம். இந்த பிரக்கானின் ஒட்டுண்ணிகள் வந்து ஆலியார் நகரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களிலும் கிடைக்கும்.
1: டாக்டர், அடுத்தது இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ பத்தி சொல்றீங்களா?
0: இது வந்து ஒரு அயல் நாட்டு பூச்சியாகும். 2016 ஆம் ஆண்டு முதல் தென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்று, தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் இப்பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்ற பெயர் வந்தது. இப்பூச்சியின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட இலைகளின் அடிபாகத்தில் சுருள் சுருளாக நீள்வட்ட வடிவில் முட்டைகள் காணப்படும். இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த வெள்ளை ஈக்கள் ஓலைகளின் அடிபாகத்தில் கூட்டமாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழே உள்ள இலைகளின் மேல்பரப்பில் விழுந்து பரவி கரும்பூசணம் வளர்வதால் ஓலைகளின் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் ஒளிச்சேர்க்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டு தென்னை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும். ரூகோஸ் சுருள் விலை ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளுக்கு பார்ப்போம். பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது தென்னந்தோப்பில் உள்ள ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகளும் அழிந்துவிடும். மஞ்சள் நிற பாலித்தீன்களால் ஆன ஒட்டும் பொறிகளை 1 ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மரங்களுக்கு இடையில் தொங்கவிட்டோ அல்லது தண்டு பகுதியில் 6 அடி உயரத்தில் சுற்றியும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். 15 நாட்களுக்கு 1 முறை இந்த தாள்களை துணியால் சுத்தமாக துடைத்த பின்பு ஒட்டும் பசையான விளக்கெண்ணெயை பூச வேண்டும். விசை தெளிப்பானை கொண்டு மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடித்து இளங்குஞ்சிகளையும் தாய்ப்பூச்சிகளையும் அழிக்கலாம். என்கார்சியா ஒட்டுண்ணி குலவிகள் உள்ள தென்னை ஓலைகளை 1 ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் தாக்கப்பட்ட ஓலைகளின் மீது இணைத்து கட்டுப்படுத்தலாம். கிரைசோபிட் அல்லது அப்பட்டோகிரைசா ஆஸ்டர் என்ற இறை விழுங்கி முட்டைகளை 1 ஏக்கருக்கு 400 வீதம் தாக்கப்பட்ட இலைகளின் மீது இணைத்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வாழை அல்லது சீதாமரம்

0: மரங்களை ஏக்கருக்கு 20 என்ற எண்ணிக்கையை வளர்ப்பதால் என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் செயல்பாட்டினை அதிகரிக்கலாம்.
1: சரி டாக்டர், அடுத்தது எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: ஈரியோஃபைட்ஸ் இலந்தி. இச்சிலந்தி வந்து மிகவும் சிறியதாக இருக்கும், கண்களுக்கு தெரியாது. இந்த சிலந்தியோட சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, குரும்பிகளின் தோடுகளுக்கு அடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றினை உறிஞ்சுவதால் குரும்பிகள் வந்து உதிரும். இதன் தாக்குதல் 2-3 மாத குரும்பிகளில் முக்கோண வடிவ மஞ்சள் அல்லது பழுப்பு நிற திட்டுகளை ஏற்படுத்தும். காய்களில் சிலந்திகளின் தாக்குதல் அதிகரிக்கும் போது குரும்பிகளின் அளவு சிறியதாகிவிடும். முற்றிய காய்களில் நீள்வாக்கில் வெடிப்புகளாக திட்டுகள் காணப்படும். ஈரியோஃபைட் சிலந்தியின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் ஈரியோஃபைட் சிலந்தியின் தாக்குதலை பெருமளவில் குறைக்க தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை அவசியமாகும். 1 லிட்டர் தண்ணீரில் 1% அசாடிராக்டின் 5 மில்லி மருந்து அல்லது வேப்ப எண்ணெய் 30 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து ஜனவரி, மார்ச் மற்றும் மே மாதங்களில் தாக்கப்பட்ட 3 மாத குரும்பிகளின் மேல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலி மற்றும் அணில். எலிகள் வந்து மிக ஆழமான துவாரங்களை இட்டு வேர்களை தாக்கும். தென்னை நாற்றுகளின் நடுக்குருத்து இலைகளின் அடித்தண்டு பகுதியை கடித்து தின்றுவிடும். பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இறந்துவிடும். இளநீர் பத தேங்காய்களை துவாரமிட்டு இளநீரை குடிப்பதால் காய்கள் வாடி கொட்டிவிடும். தேங்காயின் காம்பு பகுதியின் அருகில் துளையிடும் போது நாற்பகுதியானது பூசானம், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டு காய்கள் வாடி அல்லது அழுகி காம்பிலிருந்து விழுந்துவிடும். எலி மற்றும் அணிலின் மேலாண்மை முறைகள் தென்னந்தோப்பை புறவாக வைக்க வேண்டும். எலிகளின் சேதத்தை தடுக்க புரோமோடயலோன் தயார் நிலை கேக்குகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி பூச்சி மற்றும் இதர உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தென்னையை பாதுகாக்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர்னு எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
10: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
12: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
13: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
14: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் போவே பெண்

0: பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345.

0: மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இறப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.

தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:27. இன்னைக்கு பூவை பெண் பூவை பாவை விருப்பமாக வளம் வரப்போகுது நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம்.

சேலம் ஷண்முகா ஹாஸ்பிடல் அறிவியலின்

0: ஆரோக்கியம் அக்கறையின் கரம்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
7: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
5: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
10: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
9: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
10: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
9: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
11: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
16: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
15: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
17: தொடர்புக்கு 9500848820.
18: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
19: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
3: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் போவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா வளம் வரப்போகுது. நிகழ்ச்சியில முதலாவதா நம்ம கூட பேசக்கூடிய பெண் தோழி கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம்.
0: சொல்லுங்க முனியம்மாள், உங்க வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிட்டு பேசுறீங்களா?
1: கண்டிப்பா. நல்லா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: பொற்காலம் படத்துல இருந்து கட்டி வைத்து பாடல் எல்லாருக்காகவும்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றிமா.

மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி சேர்க்கைக்கு 9566-723

0: ஆர்கேஜி நெய். தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஐஎம்ஏ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
2: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
11: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
12: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:46 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையூர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம கூட பேசக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் ஏறுகோடி ராஜேஸ்வரி பேசுகிறேங்க.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, நலமாக இருக்கீங்களா?
1: ஆ, நாங்கள் நலமாக இருக்கோம். நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
1: இப்ப அப்படி பாட்டு கேட்டு காலை டிஃபன் சாப்பிட்டு மதிய பாட்டு கேட்டு சமைக்கலாம்னு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அப்படிங்களா? சரி, என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க சொல்லுங்க.
1: வீரா படத்துல இருந்து கொஞ்சி கொஞ்சி அலைகளோட அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

0: ஆர்கேஜி நெய்.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: 11:53 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவே விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
4: சொல்லுங்க சாந்திமா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கும். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: படியாப்பால இருந்து ஒரு நல்ல பாடலா போடுங்க, அனைத்து நேர்களுக்காகவும்
4: கண்டிப்பாகவும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
5: நன்றிங்க.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால் கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான்

0: சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் களம் என்று களத்தில் சந்திப்போம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, தொடர்ந்து சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்று இயற்கை உரமே வரம். இன்றைய காலகட்டத்தில் அதிக உர செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை உரம் தயாரித்தல். திண்டுக்கல் நிலக்கோட்டை பீலிநாயக்கம்பட்டி விவசாயி சாந்தி தரும் தகவல்கள் கேட்கலாம். இரண்டு 2:30 நாடகம், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை SMS டைப் பண்ணி அனுப்பி வைங்க. 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், மாலை 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரையிசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி, இன்று அங்கக முறையில் மண்வள மேம்பாடு, ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சத்ய அவர்களின் உரையினை கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினா, 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். நேர்களை பண்பலையில் இன்று வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
7: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that he is looking forward to his meeting with his Italian counterpart Giorgia Meloni later today. He expressed hope that the talks between them will focus on strengthening India-Italy relations. In a social media post, Mr. Modi said that upon landing in Rome, he had the opportunity to meet Prime Minister Meloni over dinner, followed by a visit to the iconic Colosseum. He said both leaders exchanged perspectives on a wide range

0: Bombay Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: முடிஞ்சு எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: ஒவ்வொரு நாளும் 12 அப்படின்னாவே ஒரு அனுபவம் நம்ம கூட பேசுது அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம். இன்னைக்கு உள்ளம் மகிழ்ச்சி பெற, உடல் வலுப்பெற கேட்டு ரசிக்கலாம் உங்கள் களம் நிகழ்ச்சியில. களத்தில் சந்திப்போம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஆர். பஸ்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் எம். நவீன் மகேந்திரன்.
6: சார் வணக்கம்.
7: சார் வணக்கம். சார் சார், என் பெயர் ஆர். பசுவராஜ். என்னுடைய பிறந்த ஊர் குருபுரளி, பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக். இப்போ ஒர்க் பண்ணது வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நல்லம்பள்ளி.
6: சரிங்க சார், எத்தனை வருஷமாக நல்லம்பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க?
7: கடந்த 2008 ஸ்டில் டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார்.
6: சரிங்க, உடற்கல்வி ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. சரிங்க, ஒரு பள்ளினா நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்கள விட அதிகமாக மாணவர்கள் வந்து பழகிறது யார்கிட்ட அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட தான். ஏன்னா வந்து விளையாட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்ககிட்ட தான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு அக்கறையாக போய் நிற்பாங்க. பிடி சார்னா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அந்த பிள்ளைங்க கிட்ட அவங்களுடைய அன்பை எப்படி உணர்றீங்க?
7: இது ரொம்ப ஜாலியா இருக்கும் சார். ஏன்னா பசங்க எங்களை விரும்புறதுக்கு காரணம், ஒரு இடத்துல ஸ்ட்ரிக்டா இருப்போம், இன்னொரு இடத்துல பொலைட்டா இருப்போம், இன்னொரு இடத்துல ஃப்ரெண்ட்லியா இருப்போம். விளையாடும் பொழுது ஃப்ரெண்ட்லியா இருப்போம், மற்றபடி அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் அங்க பார்க்கும் பொழுது ஸ்ட்ரிக்டா இருப்போம், மற்றபடி கிரவுண்ட்ல எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருப்போம். அதனால பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுதுங்க, நம்மளுக்கு அவங்கள பிடிக்குது, அவங்களே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க.
6: அதாவது வந்து ஒவ்வொரு உடற்கல்வி ஆசிரியருக்கும் மூன்று முகம், ரஜினி மாதிரி மூன்று முகங்கள்.
7: கண்டிப்பா.
6: சரிங்க சரிங்க ஐயா. நல்லம்பள்ளி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க?
7: 246 பேர் இருக்குங்க சார்.
6: 246. நீங்க வந்தபோது ஆரம்பத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க?
7: ஆரம்பத்துல 1500 பிளஸ்.
6: ஏன் சார் குறைஞ்சி இவ்வளவு?
7: அது சரௌண்டிங்ஸ் பிளஸ் பக்கம் பக்கம் ஸ்கூலு. ஸ்பெஷலி இப்போ பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உருவாகுது. ஸோ நம்ம பக்கத்து ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா அதிகமான கோட்டை பியூர் கேர்ள்ஸ், அதனால மேக்சிமம் கேர்ள்ஸ் வந்து அங்க வந்துடுறாங்க. பக்கம் பாத்தீங்கன்னாக்க நார்த்தம்பட்டி, கோவிலூர், இது மாதிரி அருகே அருகில் பள்ளி இருக்கிறதுனால மேக்சிமம் அங்கே ஸ்பிளிட் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
6: அதாவது வந்து பள்ளிக்கூடம் தொலைவாக இருக்கும் போது எல்லாம் கூட்டமாக ஒரு ஸ்கூலில் இருந்தாங்க, இப்போ பக்கம் பக்கமே கிடைக்கிறதுனால அங்கங்கேயே சேர்ந்துறாங்க.
7: வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளியே
6: செலக்ட் பண்ணிடுறாங்க, அதனால வந்து ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிருது. சரிங்க சார். சரிங்க, உங்கள் பள்ளியில் வந்து மாணவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க?
7: ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு வாலிபால் பிளேயர்.
6: சரிங்க,
7: நான் டிவிஷன் வரைக்கும் போயிருக்கேன். நான் படித்தது வந்து கடத்தூர் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல, செந்தில் பிடி அவரு தான் எங்களுக்கு குரு. அவரை தொடர்ந்து நானும் அந்த வாலிபாலம் முன்னெடுத்து கடந்த 2013 அந்த ஆண்டு வந்து ஸ்டேட்ல பாரதியார் டே கேம்ஸ்ல வந்து சில்வர் மெடல் வாங்கணுங்க. அதுக்கு வந்து சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தோம், ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பசங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணாங்க, அதனால அந்த மிகப்பெரிய சாதனையை எங்களால செய்ய முடிந்ததுங்க. தரும்
6: ரெண்டாவது முறையா சில்வர் மெடல் அடிச்சது நல்லம்பள்ளி ஸ்கூல் தான்.
7: ஸ்குவாஷில் வழக்கமாக நாங்கள் ஸ்டேட் போயிட்டுருவோம் 14 கேட்டகரியில். இப்போ இந்த புதுசாக ஒரு 2 கேமில் வந்து இப்போ நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சார். பேஸ்பாலும் சாஃப்ட் பாலும். பேஸ்பாலில் பார்த்தீங்கன்னாக்க 9 வகுப்பு படிக்கக்கூடிய இனியவன், அவன் வந்து இப்போது ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கக்கூடிய

0: பால் போட்டியில டெல்லி போறா. இன்னொரு பொண்ணு ஷார்ட் பால் கேர்ள்ஸ் வந்து பிலாஸ்பூர் நடந்த அண்டர் 17 கேர்ள்ஸ்ல போய் நேஷனல்ஸ் விளையாடிட்டு வந்திருக்காங்க. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குதுங்க சார்.
1: சரிங்க சரிங்க. இப்ப மாணவர்கள் வந்து இப்ப தேசிய அளவிலும் மாநில அளவிலும் போய் விளையாடிட்டு வரது வந்து மற்ற மாணவர்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும்.
0: கண்டிப்பா.
1: சரிங்க, உங்களுக்கு உங்க பள்ளிக்கூடத்துல வந்து உங்களுக்கு தலைமை ஆசிரியர் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்களா? ஏன்னா விளையாட்டு அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியரோட போயிடாம கல்வி சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடிய பள்ளிகளும் இருக்குது. ஆனா உடற்கல்வியும் கல்வியும் இரண்டுமே கலந்த மாதிரி உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குதாங்க, என்ன பண்றீங்க?
0: முதல்ல எங்க ஸ்கூல் எச்எம் முனைவர் அம்மாவுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி அளித்த அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லாடலும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை வந்து உணவு பூர்வமாக மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். எங்களை மட்டும் இல்ல, ஆசிரியர்களை மட்டுமல்ல, மாணவ மாணவிகளையும் ஃபர்தரா முன்னேறணும் அப்படின்ற ஒரு சொல்லாடலை சொல்லிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்துட்டு இருக்குதுங்க. இந்த அளவுக்கு செய்யறதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமாக அமைஞ்சதுங்க.
1: சரிங்க சரிங்க. இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஃபண்ட் இருக்குங்களா?
0: இப்போ ஃபண்டு இருக்குங்க சார். அப்போ நேஷனல் சர்ச்சு மாநில அளவில் போனாக்கா நம்மளுக்கு அவங்களே என்ன பண்ணுறாங்க, டிஏடிஎல்லாம் கிளைம் பண்ணி அவங்களே கொடுத்து விட்றாங்க சார்.
1: சரிங்க சார். இப்போ இந்த பேஸ்பால் வந்து எப்படி விளையாடுறது?
0: இப்போ பேஸ்பால் வந்து சார் பேட், அதாவது கிரிக்கெட் மாதிரியான ஒரு கேமுங்க சார். இப்போது கிரிக்கெட்டுக்கு வந்து பேட்டு வந்து பட்டையாக இருக்கும், இது வந்து உருளை மாதிரி இருக்குங்க. ஐ மீன் இந்த உலக்கம் இருக்கும்ல அது மாதிரி பேட் இருக்கும். இப்போ வந்து அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாமெல்லாம் படிக்கும் பொழுது விளையாடிட்டு இருக்கோம் சார். இப்போ கொஞ்சம் அது நாளடைவில் இல்லாமல் இருந்து இப்போ மீண்டும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். அது வந்து ஈஸியான நேஷனல்ஸ் போயிடலாம். வேலை வாய்ப்புகளில் வந்து ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அவன் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளும், ஹையர் எஜுகேஷன் போகும்பொழுது சீட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கலாம்,
1: எளிமையாக வாங்கிடலாம்.
0: இப்போ வந்து பேஸ்பாலுங்க சார். பேஸ்பால்னாக்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க பாலை வந்து பிச்சு பண்ணுவாங்க. நாம் த்ரோ பால்லாம் த்ரோ பண்ணுவோம், இதை வந்து பிச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த பிச்சிங் பண்ணுற பாலை என்ன பண்ணுவாங்கன்னா இது ஹிட்டர்னு சொல்லுவோம். நம்ம பேட்டிங் பண்ணுறோம் இல்லையா கிரிக்கெட்டில், அது வந்து இங்கே வந்து ஹிட்டர்னு சொல்லுவோம். அந்த ஹிட் பண்ணக்கூடிய பாலை வந்து அடிச்சுட்டு நாம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்டு பேஸ், மீண்டும் ஹோம் பேஸ். ஹோம் பேஸ் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ரன்னை ஸ்கோர் பண்ண முடியுங்க. அது மாதிரி கண்டினியூஸாக என்ன பண்ணலாம், 9 பேர் விளையாடலாம். அந்த 9 பேரில் எத்தனை பேர் எத்தனை ரன் எடுக்கிறான்றது அது நமக்கு கவுண்ட் ஆகும். 3 அவுட் ஆச்சுனாக்கே டீம் வந்து அடுத்த இன்னிங்ஸ் போயிடும், அடுத்த ஆப்போனன்ட் டீமும் வந்து அடுத்து பிளே பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி மொத்தம் 7 இன்னிங்ஸ் இருக்குங்க. 7 இன்னிங்ஸும் நம்ம விளையாடணும்.
1: ரொம்ப கடுமையாக இருக்குமா இல்லை எளிமையாக இருக்குமா?
0: ரன் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்பீடு இருக்கணும், அக்யூரசி இருக்கணும், லாஜிக்காக திங்க் பண்ணுறோம், அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும்.
1: இந்த விளையாட்டுகளை தவிர்த்து வேறு என்ன விளையாட்டுகள்லாம் சொல்லி கொடுக்குறீங்க உங்களுக்கு?
0: வாலிபால், த்ரோபால் தவிர மற்றபடி நாம் சிலம்பமும் பண்ணிகிட்ருக்கோம்.
1: சிலம்பம்?
0: ஆமாம் சார்.
1: சரிங்க.
0: சிலம்பத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 2018-19 ஸ்டேட்டு கோல்டு மெடல், மிஸ்டர் சண்முகம் அப்படின்ற பையன் வந்து ஸ்டேட்டு வந்து கோல்டு மெடலுங்க.
1: சரிங்க சார்.
0: முருகம்மாள் அப்படின்ற பொண்ணு வந்து 3rd place பிரான்ஸ் மெடல் பண்ணாங்க. ஸோ அதுவும் அது வந்து நமக்கு நாட் ஓன்லி கேம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு ஆர்ட்டாகவும் நாம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க.
1: சரிங்க. அப்போ வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் தரீங்க?
0: பயிற்சிகள்னு பார்த்தோம் சார், இப்போ நம்மளுக்கு ஆஸ் பார் சிலபஸ் படி நம்மளுக்கு குழந்தைகளுடைய உடல் நலத்தையும் பேணணும், அவங்களுடைய உடல் தகுதியை முதல்ல என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம விளையாடுறோம் இல்லைங்களா, நம்ம ஆர்டிஜி பிடிஜி அப்படின்னு போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய செயல் திறனையும் என்ன பண்ணணும், நம்ம அதிகரிக்கிறதுக்குண்டான பயிற்சிகளை நம்ம வழங்கிட்டு இருக்குங்க. உடல்நலன் தொடர்பான பயிற்சிகள்னு பார்த்தோம்னாக்க நம்ம இன் ஃபியூச்சரில் இப்போ பார்த்திங்கன்னா 30 வயசு 40 வயசு அந்த ஏஜ் போகும்போதே நமக்கு என்ன வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது, இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதுக்கு உண்டான பயிற்சிகள், இதயத்தை தாங்கக்கூடிய பயிற்சிகள், இதயம் தாங்கு திறனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். 600 மீட்டர்ஸ் ரன்னிங், 800 மீட்டர் ரன்னிங் அது மாதிரி, அது இல்லாமல் ஜாக்கிங் அது மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் சார்.
1: சரிங்க. இன்னொரு கேள்வி, 5வது வரைக்கும் எலிமெண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு எந்த கேம்ஸ் அங்கே பெரிய அளவில் இருக்காது, ஆனால் அதே 6வது ஹையர் செகண்டரி அங்கே வரும்போது அவன் வந்து புதுசாக ஒரு ஃபீலிங் இருக்கும் அவனுக்கு, ஏன்னா பெரிய பெரிய

0: பசங்களாக இருக்கிறாங்க, நம்ம எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து ஊக்கம் கொடுக்குறீங்க, விளையாட்டுக்குள்ளே அவங்கள எப்படி கொண்டுட்டு போகிறீங்க?
1: சிக்ஸ்த்து அதாவது ஃபிஃப்த்து முடிச்சுட்டு சிக்ஸ்த்து வர பிள்ளைங்க எப்பவுமே ஒரு புது சுச்சுவேஷனுக்கு வருவாங்க, அதை அடாப்ட் ஆகுறதே கொஞ்சம் நாள் ஆகும் சார். சீக்கிரமாக குயிக்காக நம்மளை புரிஞ்சிட்டு நம்ம ஸ்கூலுக்கு அவன் அடாப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன மைனர் கேம்ஸ் அது மாதிரி கொடுத்தோம்னாக்கா அவங்க பசங்க நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருப்பான், ஸ்கூலில் லவ் பண்ணுவோம். அதை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த டன்னல் பால்ரிலே, ஷேடோ டேக், கிடி கிடி தொடரோட்டம், இது மாதிரியான மைனர் கேம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், பள்ளி கொடுத்த மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கிடுறோம்.

0: சரிங்க, மைனர் கேமுன்னா அது என்னென்ன கேம் அப்படி சொல்லுங்க, அது எப்படி விளையாடணும்?
1: அதே சார், மைனர் கேம்ன்றது இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் மைனர் கேமு. இது வந்து டனல் பால் ரிலே அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டை ரெண்டாக பிரிச்சுருவோம், அவங்கக்கிட்ட ஒரு பால் கொடுத்துருவோம், அந்த பால் இவன் கால் ஓப்பன் பண்ணி வச்சு காலுக்கு சந்தில் என்ன பண்ணும், பாலை உருட்டி போய் கடைசியில் இருக்கிற எடுத்துகிட்டு போய் அந்த என் லைனை தொட்டுட்டு மீண்டும் வந்து ஜாயின் பண்ணி மீண்டும் பாலை உருட்டுனுங்க. இது மாதிரி எந்த டீம் ஃபஸ்ட்டு முடிக்குதோ அந்த டீமு வின்னர். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஷரை ஏற்படுத்துவாங்க.
0: பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா, அது
1: ஆர்வமா இருப்பா, நம்மளே வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
0: விளையாட்டு மேலயும் விளையாட்டு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் மாதிரி ஒரு பெரிய ஈடுபாடு
1: கண்டிப்பாங்க.
0: சரிங்க,
1: அது இல்லாம நம்ம ஆசனாவும் சொல்லிக் கொடுக்குறோம் சார், மன வலிமையை உருவாக்கணும், சமநிலையில இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யோகாவும் என்ன பண்றோம், இந்த மாஸ் டெல் டைத்துல கிளாஸ்ல வந்து ரெகுலர் பீரியட்ல என்ன பண்றோம், நம்மளுக்கு அது ஒரு பீரியட்னாக்க ஆசனாஸ் ஒரு பீரியடு, அந்த ஆசனாவில் வந்து நம்ம என்ன பண்றோம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோங்க. திரிகோண ஆசனா ஒரு சிம்பிள் ஆசனஸ், திரிகோண ஆசனா பத்மாசனா, அது மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேங்க சார்.
0: சரி, இந்த ஆசனங்கள் செய்வதனால என்ன பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன அமைதியை தேடி சுத்துறான் இல்லைங்களா, மன அமைதியை தேடி சுத்திட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வந்து யோகா செய்யறதோ, யோகா செய்யறதுனால நம்மளுக்கு வந்து மன அமைதி உண்டாகுதுங்க. மன அமைதி உண்டாகிறது இல்லாமல் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறோம். ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணுது, இந்த பிளட் சர்க்குலேஷன், இந்த நரம்பு மண்டலம் எல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணுது. அதனால் நம்ம லைஃப் டைம் என்ன ஆகும், நாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோங்க.
0: சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் வந்து இளமை காலத்தில் வந்து வாலிபால் மேலே ஒரு பெரிய பிரியம் இருந்ததா சொல்கிறீங்க, ரொம்ப ஆர்வம்னு சொன்னீங்க. நீங்கள் எந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் விளையாடிட்டு வந்தீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், ஒரு வாய்ப்புகள் வந்து உண்மையிலே சூப்பராக ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நான் ஊரில், எங்களுடைய பிறந்த ஊரில் எனக்கு குரு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னும் பொழுது ஒரு அண்ணார் மிஸ்டர் வேடின்னு சொல்லி, அவரும் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், அவர் வந்து சேலம் ஆத்தூரில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. அவர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், எங்களை விளையாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தான். அவருக்கு இப்போ வந்து 70+ இருக்கும், இப்போவும் அவர் விளையாடிட்டு இருக்காரு.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க, அவர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அது அடுத்து நம்ம ஹையர் செகண்டரி வரும் பொழுது மிஸ்டர் செந்தில் பிடி கடத்தூர் பாய்ஸ் ஹைசன் ஸ்கூல், அவர் வந்து நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கார். டிஸ்ட்ரிக்னாக்க பாலக்கோடு பாய்ஸு, பொம்முடி, ஜோனல் டிவிஷன் லெவலில் வந்து நாங்கள் லிட்டில் ஃபிளவர் போனோம் சேலம். அதெல்லாம் உண்மையிலே பெரிய நினைவுகளாக இருக்குது,
0: பசுமையான நினைவுகள் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க, அவங்க அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. பிள்ளைங்களை வந்து ஒரு ஒருங்கிணைக்க அல்லது ஒருநிலைப்படுத்த அந்த உடல்நிலை வந்து எப்படி இருக்கும்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அவங்க உடல்நிலையை வந்து ஒரு சீராக வலிமையாக வச்சுக்க ஏரோபிக் எக்ஸசைஸ் அதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
1: அதான் சார், நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதங்களில் நாம் என்ன பண்ணுறோம்னாக்க சொல்லிக் கொடுக்குறோம், நிறைய உடற்பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான உடல் நலத்தை பேணக்கூடிய ஒரு முறை அப்படின்னாக்க ஏரோபிக்ஸுங்க. வசதியானவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்க பணம் கட்டி ஏரோபிக் கிளாஸுக்கு தனியாக போகிறாங்க. ஒரு கிளாஸுக்கு 200-300 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோனாக்க பேசிக்கலி குழந்தைகளுக்கு ஏரோபிக்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்றாங்க. இதில் நம்ம இப்போ 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஏரோபிக்ஸ் சொல்லி கொடுத்துருவோம்னா அவன் படிப்படியாக அவனுடைய உடல்நலத்தை என்ன பண்ணிக்குவோம், பேணி பாதுகாக்குவோம். அதுவும் இல்லாமல் நாம் வந்து அதோட ஒரு மியூசிக்கோட கோஆர்டினேட் பண்ணி அதை சொல்லிக் கொடுக்கறதுனால பசங்க ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கிறாங்க, அதை ஒரு ஜாய்ஃபுல்லாகவும் என்ன பண்ணு
0: எடுத்துக்கிறாங்க.
1: அது வந்து அவனுடைய ஒரு பேர்டனாக இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான முறையில் கற்றுக்கிறான்.
0: சரிங்க சார், இப்போ ஸ்குவாஷ் வந்து பண்ணதாக சொல்கிறீங்க, அது எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றின கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள்.
1: நம்ம ஸ்கூலில் பண்ணக்கூடிய செஞ்சிட்ருக்கிற ஒரு நியூ கேம்ஸில் ஸ்குவாஷும் ஒன்றுங்க சார். ஸ்குவாஷ்னா நாலு செவத்துக்குள்ளே விளையாடுறேன், ரூமுக்குள்ளே விளையாடுற கேமு. அது ஒரு இன்டோர், அது ஒரு நியூ கேம்ஸ். ஆனால் இருந்தாலும் அது பயங்கர காஸ்ட்லியான கேமும் கூட. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பையங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோம். ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணி அதிலேயே ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம மாநில அளவிலான போட்டிகளுக்கு கொண்டு போகிறோம் சார். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுகேல் அப்படின்ற மாணவன் 8th, அந்த பையனை என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க சார். அது இல்லாமல்

0: வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்றோம், 14, 17 அது மாதிரி மாநில அளவிலான போட்டிகளுக்கு போயிட்டு தான் சார். அது வந்து ரொம்ப காஸ்ட்லி கேமு, நாமளா ஓன் பேட் வாங்கி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது.
1: அதாவது வந்து தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடுகின்ற அளவில் நிறைய கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இவ்வளவு வாய்ப்புகள் வந்து நீங்கள் பெற்றுக் கொடுக்குறீங்கன்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்க சார், இப்போ வந்து விளையாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அந்த பள்ளியில் வந்து கொடுக்குறீங்க. அந்த அந்த பள்ளியில் எவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது? இதுக்கு முன்னாடி விளையாடின பசங்கள்லாம் வேலை வாய்ப்புக்கு போயிருக்கிறாங்களா? இப்போ விளையாடுற பசங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: உண்மையிலே நல்ல கேள்வி சார். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலில் படித்த பசங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா போலீஸ் ஆகியிருக்காங்க சார். அது இல்லாமல் ஒரு தம்பி வந்து பிஎன்ஒய்எஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிச்சுட்டு இப்போ வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க சார். இன்னொரு பொண்ணு வந்து போலீஸ் தான். போலீஸில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க சார். நல்லமல்லியை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க சார். அது நல்லம்பள்ளி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பேர் போலீஸ் ஆகிருக்காங்க. ஒரு தம்பி சாந்தகுமார், அவன் வந்து இப்போ பிஎன்ஒய்எஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு. இந்த வாய்ப்புகளுக்கு நாங்கள் உண்மையிலேயே நல்லமலைக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதை மேற்கோள் காட்டி இப்போ இருக்கிற பசங்களுக்கு, ஐ மீன் இப்போது சாஃப்ட் பால் பேஸ்பால்னு சொன்ன இல்லைங்களா, அவங்களுக்கும் இதை வச்சு ஹையர் எஜுகேஷன் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க சார். அதுக்குண்டான வழியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டை வழி நடத்திட்டுருக்குறோம். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதிகமான மாணவர்களை உள்ளே அனுப்பக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம்
1: சார். செஞ்சிட்ருக்கீங்க. சரிங்க சார், இப்போ உங்களுக்கு ஒரு சில சவால்களெல்லாம் கூட இருக்கும். இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பிடி பீரியடை வந்து கடன் வாங்கிட்டு அதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் இது
0: பண்ணுறீங்க? இல்லைங்க சார், இப்போது மதிப்புக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் அது மாதிரியான சமாச்சாரமே
1: இருக்கக்கூடாதுன்ட்டாங்க.
0: பிடி பீரியடை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் ஓசி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் யாருக்கும் என்ன பண்ணதில்லை,
1: கொடுக்கறதில்ல.
0: நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம பையங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் உடற்கல்வியை கரெக்டாக செஞ்சிட்ருக்குறோம்.
1: சரிங்க சார், இப்போ வந்து நல்லம்பள்ளி ஸ்கூல் கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு, அதை வந்து பப்ளிக் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நல்லம்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டு வந்து 3.5 ஏக்கர் இருக்குது சார். அந்த 3.5 ஏக்கர் பக்கா ட்ராக் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ அதில் வந்து ஊர் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய உடல் நலத்தை பேணும் பொருட்டு காலையிலும் மாலையிலும் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, செழுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அது வந்து உண்மையிலேயே ஒரு பயனுள்ளதாக ஊர் மக்கள் பொதுமக்கள் அந்த கிரவுண்டை பயன்படுத்திக்கிறாங்க சார். அதனுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை நிலை மேம்பட்டுருக்கு, உடல்நிலை மேம்பட்டுருக்கு, அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கு.
1: சரிங்க, இப்போது உங்களுடைய எதிர்கால லட்சியம் அப்படின்னா என்னவாக இருக்கும்?
0: என்னுடைய எதிர்கால லட்சியம் என்னுடைய பையனை நேஷனல்ஸில் பிளேஸ் பண்ணணும், சர்வதேச அளவில் பையனை கொண்டு போகணும். அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். இன்னும் 2-3 வருடங்களில் அந்த பேஸ்பால் ஷார்ட்பாலில் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் விளையாட போவேன் என் பையன். அதனுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சரிங்க, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்களுடைய இந்த எதிர்கால லட்சியம், அதுவும் தனக்கு அந்த லட்சியம் வந்து தனக்குன்னு இல்லாமல் தன்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கமே பெரிய நோக்கமாக இருக்குது. உங்களுடைய எதிர்கால லட்சியம் நிறைவேற தருமபுரி பண்படை உங்களை வாழ்த்துகிறது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை வந்து இங்கே செலவு பண்ணி இருந்ததற்காக தருமபுரி பண்படை சார்பாக உங்களுக்கு நன்றிகள்.
0: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
2: புத்துணர்ச்சியும் புது எழுச்சியுமாக கேட்டு ரசித்தோம். இது உங்கள் களம் நிகழ்ச்சி. களத்தில் சந்திப்போம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஆர். பசுவராஜ் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் நவீன் மகேந்திரன். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகள்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18 தேதி திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24 தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27 தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10 வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுகிறார்கள்.

0: இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்கள் 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள். அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்க. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலனா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார்.
1: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புதினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஒலிக்கோரும் பாடல் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் இருந்து.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்போம்.
5: கோபு கோபு
6: வாங்க பாபு.
5: எப்படி இருக்க கோபு?
6: ஏதோ இருக்கம் பாபு.
5: ஏப்பா உன்னை பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீயே சோகமாக்குற.
6: ஏம்பா உனக்கு எதுவும் தெரியாதா என்ன?
5: ஏப்பா தெரியாதனாலதான் உன்னை கேக்குறேன்.
6: காலநிலை மாற்றத்தை பத்தி தான்ப்பா கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கேன்.
5: ஏப்பா இருக்கிற கவலையில இது வேறையா? அப்படின்னா என்ன?
6: காலநிலை மாற்றம்னா நம்ம இருக்கிற பூமி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா சூடாயிட்டு இருக்கு. அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு.
5: அது எப்படி சூடாகுது? பூமி யாராவது அடியில பத்த வச்சுங்களா?
6: என்னப்பா காமெடி பண்றதா நினைப்பா? பூமியோட வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி அதிகமாறதுனாலதான் காலநிலை மாற்றம் ஏற்படுது.
5: எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
6: அதாவது பூமி சூடாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க.
5: இப்பதான் பூமி சூடாகுதுன்ற, இப்ப ரெண்டாவது கிரீன் ஹவுஸ்
6: என்ன
5: பாதிப்பு வரும்
6: பாபு? இப்ப நிறைய பேரு கிரீன் ஹவுஸ் தான் செடி வளர்க்கறாங்க. அதுவும் பெரும்பாலானவங்க கண்ணாடியில தான் இந்த கிரீன் ஹவுஸ் அமைப்பாங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா செடியிலிருந்து வரக்கூடிய அந்த CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாயெல்லாம் அதிகமா வரும்.
5: சரி இப்படி வந்தா என்ன பாதிப்பு வரும்?
6: அளவுக்கு அதிகமா சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாயு இந்த வெப்பத்தை தனக்குள்ளே வச்சுக்கும் போது பூமி இருக்கு இருக்க ரொம்ப சூடாயிடும்பா. அதான்ப்பா என் கவலைய.
5: சரி காலநிலை மாற்றம்ன்ற, இதனால என்ன மாற்றம் வரும்?
6: அட என்ன பாபு, இப்பதானே சொன்னேன் காலநிலை மாற்றம் வரதே வந்து இந்த பூமி சூடாகிறதுனாலதான்.
5: வேற என்னென்ன பாதிப்பு வரும்?
6: கிரீன் ஹவுஸ் அதிகமா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாயு எல்லாம் அதிகமாகுது. அது இல்லாம 30% இந்த தொழிற்சாலையில வரக்கூடிய புகையும், அதுக்கப்புறமா சர்ரு புரு நம்ம போறமே வாகனம், அந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையும் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா கொண்டு வருதுப்பா.
5: சரி வண்டி ஓட்டாம வேற ஒரு இடத்துக்கு எப்படி போறது? புகை வராம எப்படி அந்த வண்டி ஓட்டுறது?
6: அட என்னப்பா உனக்கு அவசரம்? வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையோட அளவு அதுல 10% தான் கார்பன் டை ஆக்சைட வெளியே வருது. இதத்தான் நாம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையிலயும் நம்ம வாகனத்திலயும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எல்லாம் இந்த புதை வடிவ எரிபொருள்னு சொல்றாங்க.
5: என்னப்பா எதுதோ புதுசு புதுசா சொல்றே, இந்த புதை வடிவ எரிபொருள் கொஞ்சம் சொல்லு.
6: புதை வடிவ எரிபொருள் அப்படின்னா என்னன்னா இயற்கையா உருவானது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மரங்க அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் நம்ம மண்ணுல நிலக்கரியாவும் ஆயிலாவும் இயற்கை எரிவாயுவும் இருக்கு. இதத்தான் எல்லாத்தையும் சேர்த்து நாம புதை வடிவ எரிபொருள்னு சொல்றோம்.

0: இயற்கைன்னு சொல்லிட்டு அதனால பாதிப்போம்.
1: புதை வடிவ எரிபொருள் முக்கியமானதுன்னு பார்த்தா நிலக்கரி. நிலக்கரியை நம்ம கப்பலுக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும், ஏன் இன்னும் நம்ம நாடு மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகள்ல ரயிலுக்கும் வந்து நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. இயற்கை எரிவாயு வீடுகளையும் நம்ம பயன்படுத்துறோம். இதனால அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இதனால பூமி அதிகமா சூடாயிட்டே இருக்குப்பா.
0: சரி சரி சரிப்பா. இன்னும் சொன்னியே நம்ம மனிதர்களாக பாதிப்போருன்னு சொன்னியே, அது என்ன பாதிப்பு?
1: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வகையில நாம தான் 90% காரணம்பா.
0: அப்படியா?
1: ஆமா, தேவைக்கு அதிகமா மரத்தை வெட்டுறோம். மரங்கள் அதிகமா இருந்தா தானே கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்கிட்டு நாம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தரும். இல்லனா நிறைய பாதிப்பு தானே வரும். பூமியும் சூடாயிட்டே தான் இருக்கும். பனிக்கட்டி எல்லாம் உருகும். பனிக்கட்டி எல்லாம் உருகுச்சுன்னா என்ன ஆகும்? கடலோட நீர் மட்டும் அதிகரிக்கும். இதுதான் என்னுடைய கவலைக்கும் தோகத்துக்கும் காரணம்.
0: ஓ அப்படியா? இத தடுக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகள் என்ன பண்ண முடியும்?
1: பூமி சூடாவதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம வாகனம் ஓட்டுற நேரத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். குறிப்பா மறுசுழற்சி முயற்சிகளை நம்ம அதிகரிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மரங்களை வெட்டுறோமோ அதை விட அதிகமான அளவுல மரங்களை நடவு செஞ்சு பராமரிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரம் தயாரிக்க மிக குறைஞ்ச அளவுல எரிபொருள் எடுத்துக்கக்கூடிய சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் குறிப்பா ஒரு விஷயம், இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு, அதுக்கு குறிப்பா நம்ம தண்ணீர் எல்லாம் சேமிச்சு வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பூமி சூடாவறத நம்மளால தடுக்க முடியும்.
0: சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட சொல்லி ஒற்றுமையா இத நானு இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்பா.
1: புவி வெப்பமய மாதலை தனி மனிதனால் தவிர்க்க இயலுமா என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய இயலும் என்பதை அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பருவ காலநிலை மாற்றத்தை உருவாக்குவோம். பூமியை காப்போம்.
2: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நேர்களை உங்கள் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில இயற்கை உரமே வரம். இன்றைய காலகட்டத்தில் அதிக உர செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை உரம் தயாரித்தல். திண்டுக்கல் நிலக்கோட்டை பீலிநாயக்கம்பட்டி விவசாயி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 நாடகம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் வழியா விருப்ப பாடல முதல்ல கேட்டிருக்காங்க. நாகலாபுரம் பகுதியிலிருந்து எம் ஞானசேகரன் கேட்டிருக்கக்கூடிய பாடல் செல்லக்கண்ணு என்ற திரைப்படத்திலிருந்து. நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடல் கேட்டிருக்காங்க. மேட்டூர் ஐயம்புதூர் பகுதியில் இருந்து நதியா, நித்யா, பூஜிதா, சூர்யா அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் அற்புதம் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சின்ன திருப்பதி பகுதியிலிருந்து பிரகாஷ் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சிட்டுக்குருவி என்ற திரைப்படத்திலிருந்து. நேயர் கேட்ட அந்த இனிய பாடல் நாமும் கேட்போம்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெரியாம்பட்டி பகுதியிலிருந்து பரமசிவம் சரளா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் 16 வயதிலே என்ற திரைப்படத்திலிருந்து. நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம். என்ன நேயர்களே, உங்களுக்கும் விருப்பமான பாடல்லாம் இடம்பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேய விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 6368 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம் பகுதியில். அந்த வகையில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாப்பாரப்பட்டி பகுதியிலிருந்து சுசிலா ஜீவா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் புதிய ஸ்வர்ணங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. நேயர் கேட்ட அந்த இனிய பாடல் நம்மளும் கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில் வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. https://awards.government.in என்ற இணையதள முகவரிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்தி.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
3: இத்துடன் நிறைவு பெற்றது நேய விருப்பம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணித

0: பள்ளியில் 3,194 பேரும், அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97%க்கும் அதிகமான சதவீதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5 இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8 முதல் 15 வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள், உள்ளடக்கிய மேம்பாடு, போட்டித் திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய்மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17th ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும், உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்தமூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழிகளுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார்.

0: சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக் குலுகின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிள் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்ல ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்கு உண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம், ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: 5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் திருநெல்வேலி 4 பகுதியில் 10 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி ஊத்து, கன்னியாகுமரி மாம்பழத்துறையாறு, கன்னியாகுமரி அணைக்கிடங்கு, திருநெல்வேலி காக்காச்சி, கன்னியாகுமரி குளச்சல், கன்னியாகுமரி கள்ளுக்கூடம் ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர் அளவும், கன்னியாகுமரி மயிலாடி, ஈரோடு மொடக்குறிச்சி, கன்னியாகுமரி சிற்றாறு பகுதி, முக்கடல் அணை, நாமக்கல் குமாரபாளையம், கன்னியாகுமரி பாலமோர் பகுதியிலும், கன்னியாகுமரியிலும் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், ஈரோடு தாளவாடி,

சேலம், சங்கிரி துர்க்கம், கன்னியாகுமரி, கொட்டாரம், கொடைக்கானல், படகு குளம், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், வேலூர், மேலாதத்தூர், கரூர், பாலவிடுதி, கன்னியாகுமரி, ஆரல்வாய்மொழி, ஈரோடு, அம்மாபேட்டை, நீலகிரி, மேல்கூடலூர், தாலுகா அலுவலகம், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், ஈரோடு, எழந்தகுட்டை மேடு, நீலகிரி, பார்வூட், தேனி, தேக்கடி, திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, ஈரோடு, கொடிமுடி, ஈரோடு, பிடிஓ ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 40.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கன்னியாகுமரியில் 22.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.1 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை மாறுதல். திண்டுக்கல், மதுரை, திருச்சி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு உத்தரப்பிரதேசம் முதல் லட்சத்தீவு வரை மத்திய மகாராஷ்டிரா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் கேரளம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளம், தெற்கு உள் கர்நாடகம் மற்றும் ராயலசீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளம், கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போம். விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை உரமே வரம், இன்றைய காலகட்டத்தில் அதிக உர செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை உரம் தயாரித்தல். திண்டுக்கல் நிலக்கோட்டை பீலி நாயக்கம்பட்டி விவசாயி ரேவதி தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: நம்ம பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், தேமூர் கரைசல், அப்புறம் மீனமிலம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட இருக்க இடுபொருட்களை வச்சு அதை நம்ம தயாரிச்சு அதை பயன்படுத்துவதன் மூலமா நம்ம வந்து தேவையில்லாத ஒரு பூச்சிக்கொல்லிகளையோ இந்த மாதிரி நம்ம உரத்தை தேடி எங்கேயுமே போக வேணாம். நம்மளோட தோட்டத்துல ஆடு மாடு கோழி வச்சுன்னா அதுல வர கழிவுகளை எடுத்து நம்ம உரமா வந்துட்டு தயாரிச்சு அதை பயன்படுத்தலாம். சோ அதை பயன்படுத்துறப்ப நம்மளுக்கும் நஞ்சில்லாத உணவும் கிடைக்கும், நம்ம அதை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நஞ்சில்லாத உணவையும் வந்து நம்ம கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி விவசாயம் வந்து இயற்கை விவசாயத்துல இப்ப நாங்க வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஞ்சகாவியா பண்றோம், மீனமிலம், ஜீவாமிர்தம், அதாவது எந்த ஒரு பொருளையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆக்காம அந்த வேஸ்ட வந்து நம்ம வெல்த் ஆக்கி பண்ணிட்டு இருக்கோம். அதுலதான் நாங்க மண்புழு உரமும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். எங்க தோட்டத்துல வர கழிவுகள் எல்லாத்தையும், அது போக மாடு முதல்ல வச்சிருந்தோம், இப்ப வந்து எங்களால மாடை பராமரிக்க முடியாத காரணத்தால சாணிகள் வந்து நாங்க வெளியே வாங்குறோம். என்ன பொருள்னாலும் விவசாயிகள் கிட்ட இருந்து சாணியோ நம்மளுக்கு பஞ்சகாவிய தயாரிக்க அதோட கோமியமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்க கூட்டுறோம். இப்ப சாணி வேணும், ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா எனக்கு ₹2,500 கொடுக்குறாங்க. சோ அப்ப அந்த விவசாயியோட அவங்களோட வாழ்வாதாரத்தையும் கூட்டுறோம், இதே இதுல என்னோட வாழ்வாதாரமும் வந்துட்டு நான் கூட்டிக்கிறேன். அப்ப அந்த சாணியை வந்து நான் மதிப்பு கூட்டல் பண்ணி அதுல எங்களோட தோட்டத்துல வர கழிவுகள், எங்க ஏரியால கிடைக்கிற கழிவுகள், அது போக எங்க நிலக்கோட்டை பக்கத்துல வந்து பூ ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்காங்க, அங்க வர பூ கழிவுகள், ரோஜா பூ கழிவுகள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அவங்களே கொண்டு வந்து எங்களோட தோட்டத்துல கொடுத்துறாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நாங்க மக்க வச்சு உரமா வந்துட்டு மாத்திடுறோம். சோ அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறப்ப வந்துட்டு ஒரு நல்ல உரம் வந்து கிடைச்சது. இந்த உரத்தை வச்சு நாங்க விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம், மண்புழு உரத்தை வச்சு. அது போக எல்லாருக்கும் நாங்க மண்புழு உரத்தை வந்து விநியோகமா வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து நாங்க ஒரு 2019-20 வந்துட்டு ஒரு இங்க மதுரையில வந்துட்டு CED அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு, சென்டர் ஃபார் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட், அங்க வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 45 பயிற்சி மினிஸ்ட்ரியில இருந்து தான் அதை கண்டக்ட் பண்றாங்க. அந்த 45 பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அங்க இருந்து கிடைச்ச பயிற்சி தகவல்கள் மூலமா அங்கேயும் எங்களுக்கு நிறைய ஆடு கோழி எல்லாம் வளர்க்கற சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமா நான் சிறிய லெவல்ல மண்புழு உரம், அது போக நம்ம காந்தி கிராமம், எங்க திண்டுக்கல்ல உள்ள காந்தி கிராமத்துல எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தின பயிற்சி வந்துட்டு, நான் என்னதான் பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் காந்தி கிராமத்துல போய் பயிற்சி எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோட நாலேஜ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகப்படுத்தி அங்க போறப்ப வந்துட்டு அங்க இருக்கிற பயிற்சிகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு செய்முறை விளக்கமா அங்க உள்ள சயின்டிஸ்ட் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தரப்ப வந்துட்டு, அப்போ இதை நம்ம இன்னும் பண்றப்ப இன்னும் நம்மளுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் வரும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்தது. அது மூலமா வந்துட்டு இப்ப நாங்க எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் விவசாயமும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல வந்து நான் ஒரு கம்பெனியாவே வச்சு மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு உரமும் வந்து நான் எல்லா விவசாயிகளுக்கும் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதுலயே வந்து நான் பயிற்சி வகுப்புகளும் வந்துட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் படிக்க போன ட்ரைனிங் சென்டர்லயும் சரி, நம்ம KVK திண்டுக்கல் காந்தி கிராமத்திலயும் சரி, இந்த மாதிரி மண்புழு பயிற்சிக்கு அப்படின்னாலும் சரி, அது மாதிரி வேளாண் துறைகளையும் சரி, மண்புழு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்து கூப்பிட்டு விவசாயிகளுக்கும் சொல்லித்தர சொல்றாங்க. என்கிட்ட நேரடி தொடர்பு மூலமா காலேஜ்லயும் வந்துட்டு இப்ப நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நான் படிச்ச காலேஜ்லயும் மீனாட்சி காலேஜ்ல வந்துட்டு அங்க நிறைய இலை தலைகள் எல்லாம் நிறைய வருது, அது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு இதுல இருந்தாங்க. சோ எனக்கு என்னோட HOD இங்க வந்து என்ன தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி பண்றேன்றது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருந்து எங்க காலேஜ்ல இருக்க

பண்ணலாம், நீங்க ஒரு மதிப்பு கூட்டல் பொருளா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு மண்ணு உரம் தயாரிக்கிறதுக்கு அங்கேயே நான் போய் பயிற்சி கொடுத்து ஹாஸ்டல்ல ஒரு யூனிட்டும் பிளஸ் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்க சுவாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெட்டிங்கும் அங்கேயே அமைச்சு கொடுத்து ஒரு 100-200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பயிற்சியில கலந்துக்கிட்டாங்க. அது தனியா 100 நாள் பயிற்சியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விமென்ஸ் டே அப்போ அங்க ஒரு பயிற்சி ஹாஸ்டல்ல உங்களுக்கு கொடுத்து அந்த உரத்தை எடுத்து அவங்களே வித்தாங்க. பயிற்சி மட்டும் தான் கொடுத்தேன், அவங்க உரத்தை எடுத்து வித்து அவங்க அதுல இருக்க லாபத்தை வந்துட்டு சம்பாதிச்சு ஓகே இது நம்ம ஒரு தொழிலா பண்ணலாம், தொழில் முறைகள்ல நம்ம போலான்றத அந்த மாணவர்களுக்கு வந்து நான் வந்துட்டு கத்து கொடுத்தேன். சோ அது மூலமா இப்போ 2 பேரும் என்கிட்ட வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்புழு உரம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சாணி வேணும், ஒரு 10-20 நாள் சாணி. அது போக இயற்கை கழிவுகள், மக்கக்கூடிய கழிவுகள் எது வேணா போட்டுக்கலாம், நம்ம மக்கக்கூடிய கழிவுகள் இலை தலைகள் எது வேணா இருக்கலாம், களைகளா இருக்கலாம், எந்த களைகள் புல்லா இருக்கலாம், எந்த இலை தலைகளாக கூட இருக்கலாம், எது வேணா போலாம், தக்காளி இருக்கலாம். இதுல வந்து அந்த சிட்ரஸ் இதுகளை மட்டும் போடாம தவிர்த்துக்கலாம். அதை நம்ம தனியா வேணும்னா போடலாம், அதுக்கு காலம் ஆகுறது வந்து நம்மளுக்கு அதிகமாகறதுனால இதுக்குள்ள வந்துட்டு அந்த சிட்ரஸ் ஒலிகளை வந்து நம்ம போட வேணாம். மித்தபடி மக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே நம்ம போட்டு லேயர் பை லேயரா தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சாணியை வச்சு இலை தலைகள் அப்புறம் இது தென்னை உரிமட்டை கழிவுகளையும் வந்து பண்றோம். தென்னை கழிவுகள் வந்து நம்ம எவ்வளவு தூரம் நிறைய பேர் வந்து தோட்டங்கள்ல கழிவுகளை வந்துட்டு தீ எரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை, அவங்க மூடாக்கு பயன்படுத்தலாம், இல்ல மண்புழு உர பெட்டுகள்ல போட்டு அதை நம்ம பண்றப்ப வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு உரமா வந்து கிடைச்சிடும், மக்கியும். அப்படி மக்கி உரமா ஒரு 45 நாள்ல வந்துட்டு நம்மளுக்கு உரம் கிடைக்க வந்து ஆரம்பிச்சிடும். அந்த 45 நாள்ல வந்துட்டு நம்ம இடையில வந்து அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்துற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், காலையிலயும் சாயங்காலமும் ஊத்தணும். இதே நம்ம மழை காலங்கள்ல வந்து ஒரு நேரம் மட்டும் நம்ம தண்ணிகள் கொடுத்தா போதும். கண்ணாடி பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்கள் அதுல இருந்து எடுத்துட்டு சாணியில வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சாணியை வந்து பயன்படுத்திக்கலாம். மக்கக்கூடிய எந்த கழிவுகளைனாலும் நம்ம வந்து அதுல போட்டு நம்ம பண்ணிட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அந்த சாணியில உள்ள எந்தவித ஹீட்டோ அந்த இதெல்லாம் தண்ணி டெய்லி விடுறப்ப வந்துட்டு குறைஞ்சிரும். அப்படி பண்றப்ப வந்துட்டு அதுல ஹீட் இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணிட்டு அதுல வந்து மண்புழுக்களை விடணும். நிறைய பேர் மண்புழுக்கள் உரம் தயாரிக்கிறாங்க, ஆனா அதை வந்து நீண்ட காலம் கொண்டு போக முடியல. இதுல விவசாயிகளே வந்து நான் இப்ப பயிற்சி கொடுப்பேன், பயிற்சி கொடுக்கறதுக்கு போதும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு பண்ணுவாங்க. அவங்க செய்யற சிறு தவறுகள் என்னன்னு பார்த்தோம்னா சாணி போட்ட 2-3 நாள்ல போய் அவங்க புழுக்களை வந்து அதுல விட்டுருவாங்க. இந்த புழுக்கள் வந்து மேல்மட்ட புழுக்கள் மேல்மட்ட புழுக்கள் தான் இது, மேல மேல தான் சாப்பிட்டு சாப்பிட்டு போகும். அவங்க உரமா வந்துட்டு அதை எடுத்து 45 நாளுக்கு அப்புறம் ஒரு பெண்டிங் முடிக்கணும் அப்படின்னா, ஒரு படுக்கையை வந்து முடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 70-75 நாள்கள் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இலை தலைகள் எல்லாம் மக்கி எல்லாமே நம்மளுக்கு வந்து உரமாயிடும். அதுல நம்ம உரிமட்டைகள் போட்டா கூட அது கூட நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆயிடும்னா மக்கி உரமா வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு நிழலான இடத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எங்க கிட்ட சிறிய இடம் இருக்குது, நாங்க ஒரு பேகை வாங்கி போட்டுக்கிறோம், எங்ககிட்ட ஒரு 1/2 ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு பெட்டு 2 பெட்டு போட்டு விவசாயத்துக்கு தேவையான உரத்தை வந்து நீங்களே வந்து தயாரிச்சு நீங்க வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். விவசாயத்துல இருந்து நிறைய பாதிப்பு நம்ம சாப்பிடறதுனால உள்ளேயே போய் நம்மளுக்கு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. சோ இந்த மாதிரி உரங்களை நம்ம பயன்படுத்தி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம

இனிமே வரப்போற சந்ததிகளை வந்து நம்ம நஞ்சு இல்லாத உணவுல இருந்து வந்து நம்ம பாதுகாப்போம். நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நிறைய வழிகளை வந்து நம்ம பண்ண, ஒருத்தர் பண்ண ரெண்டு பேர் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் நாலு பேர் எட்டு பேர் இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்ப நிறைய பேர் ஆர்கானிக் விவசாயங்கள் பண்றாங்க, அதாவது பண்றவங்க எல்லாருமே ஆர்கானிக் விவசாயத்தை அவங்களோட மனசார பண்ணி நம்மளோட மக்களுக்கு வந்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்து பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். நம்ம பண்ற உணவை வந்து எங்கெங்கயோ போய் சாப்பிடுறாங்க, அவங்க ஒரு விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி சாப்பிடறப்ப அவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல பயனுள்ள உணவா வந்து இருக்கணும்ன்றதை இன்னைக்கு உள்ள எல்லாருமே, விவசாயிகளும் சரி ஆர்கானிக் விவசாயத்துக்குள்ள வர எல்லாருமே வந்துட்டு இதை வந்து ஒரு கருத்தா வச்சு அவங்க வந்து அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி இடுப்பு பொருட்களை பயன்படுத்தினாலே நாளடைவில் நம்ம உர மேம்பாடையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம், செலவுகளையும் வந்து அதிகரிக்காம வந்து பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாரோட விவசாயிகளோடையும் செலவு அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது, ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் விவசாயம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க வந்து ஒவ்வொன்னா செஞ்சு பார்த்து அப்ப இதுல என்ன நடக்கும், நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணி பண்றப்ப இதுல நம்மளுக்கு லாபகரம் இருக்கு, இதுவும் பண்ணிட்டு நம்ம விவசாயமும் பண்ணலாம். இப்ப விவசாயத்துல வரதான் நாங்க எங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறோம், எங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை போக மித்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கறோம். நாங்க வந்து முதல்ல மானாவரிகளை தான் வந்துட்டு பயிறு, பாசி பயிறு, தட்டாம் பயிறு, உளுந்து இந்த மாதிரி எங்க தேவைக்காக தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல அதிக அளவுல நாங்க உரங்களோ எதுவுமே பயன்படுத்துறதில்ல, இதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட போறதும் இல்ல. வர விளைச்சலை வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். ட்ரைனிங் கேவிகே காந்தி கிராமத்துல போறப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு பயிர்களாம் பண்ணாம பல பயிர்கள் பண்ணணும், மல்டி கிராப்பிங் பண்ணணும், மரப்பயிர்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேளாண் துறையில இருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முத மரப்பயிர்கள் கொடுத்தாங்க, குமிழ் தேக்கலாம். சோ அதெல்லாம் நாங்க பார்டர் கிராப்பா வந்து இப்ப வச்சு விட்டுருக்கோம், அது ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திட்டங்களும் வருது, நம்ம அதையும் பயன்படுத்தி நம்ம தோட்டத்துல செலவில்லாத ஒரு வரவை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக இப்ப கூட எங்களுக்கு நெல்லிக்காய் கண்டு கூட கொடுத்துருந்தாங்க வேளாண் துறையில இருந்து, ஹார்டிகல்ச்சர் காலையில இருந்து. சோ அதையும் வாங்கி நாங்க பயன்படுறோம். கேவிக்கையிலேயே எங்களுக்கு கொடிக்காய் கண்டுகள், அது மூலமா இப்ப நாங்க பல பயிர்களுக்கும் நாங்க வந்துட்டு இறங்கிட்டோம். சோ அப்ப கொடிக்காய் கண்டு அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபார்மருக்கு, அதை நான் வைக்கிறது மூலமா முதல் நாங்க மானாவரியில தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போக முல்லைப்பூச்செடி இருந்துச்சு, எங்களால அதை பராமரிக்க முடியல. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மண்புழு உரம் தயாரிச்சுட்டு பல பயிர்களுக்கு வந்துட்டு கொய்யாக்காய் இந்த மாதிரி சப்போட்டா மாம்பழம் எங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி 5 மரம் 10 மரம் வச்சுட்டு பார்டர் கிராப்பா வந்து எல்லாமே மரப்பயிர்களையும் வைக்கிறோம். இது நமக்கு நாளடைவில் பின்னால வரப்ப மரப்பயிர்களும் வரும், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஈல்டு வரும். இதே வந்து நாங்க சேல் பண்ணி இதுலயும் ஒரு மதிப்பு கூட்டு பொருள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு பணிகள். இன்னைக்கு கொடிக்காவுக்குலாம் நிறைய வெயில் காலங்கள்ல வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு, அதை மீன் பண்ணி தான் நாங்க இன்னைக்கு கொடிக்காய் கண்டு ஒரு 40-50 கண்டு வச்சிருக்கோம். அதை வச்சு நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம், எங்க ஃபேமிலிகளுக்கும் நல்ல ஒரு கொடிக்காய் கொடுத்துட்டு நாங்க இன்னும் அது போக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரிதான் வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2019-20 நான் ட்ரைனிங் பண்றப்ப வந்துட்டு முடிச்சுட்டு நாங்க யூனிட் ஆரம்பிச்சு, கொரோனா டைம்ல தான் மண்புழு உரம் வந்து எங்களுக்கு நிறைய சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொரோனா டைம்ல நாங்க உழைச்சோம், கேவிகேல இருந்தும் சரி எங்கெங்க எங்களுக்கு கண்காட்சி போடுறாங்களோ அங்க தகவல் சொல்லுவாங்க, நாங்க போய் அங்க உரத்தை போடுறப்ப வந்துட்டு வர ஃபார்மர் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க, அவங்களும் எங்களை தொடர்பு கொண்டு உரத்தை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. இது மூலமா எங்களுக்கு சந்தைப்படுத்துதலும் வந்து எங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு, இதுக்கும் எங்களுக்கு கேவிகேவே வந்துட்டு பயனுள்ளதா வந்து அதையே அமைச்சு கொடுத்துறாங்க. இந்த மாதிரிதான் எங்களோட பயணம் வந்து போயிட்டே இருக்குது. சோ மண்புழு உரமும் தயாரிச்சு இயற்கை விவசாயமும் வந்து ஆர்கானிக் முறைகள்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். இது போக எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு வந்து ஒரு சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில வந்து பவுண்டேஷன் வந்து கொடுத்தாங்க. சோ அதை வாங்கினதுனாலயே நான் பெருமை கொள்கிறேன். இதுக்கு முதல் எனக்கு எந்த அவார்டுமே கிடைக்கல, விவசாயம் ஆரம்பிச்சே ஒரு 3 அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு கூட நாங்க கேவிகேல பயிற்சி எடுத்துக்கிட்டனாலதான் வானொலியில வந்து எங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சோ அதுக்கும் வந்து நான் கேவிகேக்கு வந்து என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் எங்களோட அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க, நாங்களும் கேவிகேயோட வந்து நிறைய தொடர்பு கொண்டு இன்னும் என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து, அதனால நான் என்ன பயன் இருக்கு எங்களால எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியுமோ அதையும் வந்து சொல்லி நாங்க பயனடைஞ்சிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு எங்களை கேவிகேவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது போக நாங்களும் எங்கெங்க யாரெல்லாம் பண்றாங்க என்ன பண்றாங்கன்றத தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு இயற்கை விவசாயம் மாற மாற கவர்மெண்டே வந்து அதுக்கான நிறைய இது கொடுத்தாங்க. இப்ப கூட நாங்க வார வாரம் சனிக்கிழமை வந்து இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல காட்டாஸ்பத்திரி பக்கத்துல வார வாரம் எங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து கொடுத்துருக்காங்க. அங்க வந்து அங்க திண்டுக்கல்ல உள்ள விவசாயிகள் பக்கத்துல இருக்கவங்க வராங்க, பிளஸ் சிட்டியில இருக்கிறவங்க வந்து மாடி தோட்டம் இந்த மாதிரி பண்றவங்க வந்து உரம் வாங்குறாங்க. உரம் மட்டும் இல்ல எல்லா காய்கறிகள் ஆர்கானிக்கா விளைவிச்சவங்களுக்கு ஒரு சந்தைப்படுத்துற இடம் கொடுக்கறாங்க. இந்த சந்தைப்படுத்துற இடம் கொடுக்கறனால நம்ம போய் நேரடியா வந்து கன்சூமர் கிட்டே வந்து வித்துறோம், அப்ப எங்களுக்கும் லாபம் கிடைக்குது. சோ அவங்களும் வந்து ஒரு மன மகிழ்ச்சியா நம்மளுக்கு வந்து விவசாயிகிட்ட இருந்தே வாங்கிட்டோம்ன்ற ஒரு இது இருக்குது. சோ நம்ம சந்தைப்படுத்துதல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம்

0: பயன்படுத்தி பண்றப்போ வந்து நம்மளோட பொருட்களோட விலை வந்து நம்மளே நிர்ணயிச்சுக்கிறோம், பலனையும் வந்து நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட நாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக போட்டுட்டே இருக்கோம். இலவசமாகவும் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறோம், பயன்படியும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா நல்லா தெரிஞ்சுக்கணும், நாங்க ப்ராப்பரா பண்ண போறோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரியும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணி.
1: மண்புழு உரம் தயாரிக்கிறதுல மண்புழு வந்து மேல்மட்டமா தான் விடுறதா சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது இந்த மண்புழுக்கள் வந்து நீங்க எங்க போய் வாங்குவீங்க?
0: மண்புழுக்கள் வந்து நம்ம வாங்கவும் செய்யலாம். இப்ப என்ன மாதிரி தயாரிக்கிற ஒரு உரம் கம்பெனி வச்சிருக்கோங்க கிட்ட போய் நம்ம மண்புழுக்கள் வாங்கிக்கலாம். இல்ல நாங்க விவசாயா இருக்கிறோம், எங்க இதுல வந்துட்டு புழுக்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கான முறைகளையும் சொல்லி கொடுக்குறோம். எப்படி உங்க தோட்டத்துக்குள்ளேயே உங்க புழுக்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்க புழுக்களை வந்துட்டு நீங்க எப்படி அதை எடுத்துக்கலாம் அதுக்கான முறைகளையும் வந்து நாங்க சொல்லி கொடுத்தோம். சாணியையும் சர்க்கரை கரைசல் கொஞ்சம் தயிர் கரைசலை வச்சு ஒரு அடி தோண்டி அதுக்குள்ள மூடி வைக்கணும். ஒரு சன்னல் சாக்கை வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10-20 நாள் காலையிலயும் சாயங்காலம் ஒரு 10-20 இடத்துல நம்ம போட்டு வச்சிருந்தோம். அதே மாதிரியே ஒரு 10-20 இடத்துல போடுறப்ப வந்து புழுக்கள் இருந்ததுன்னா அந்த சாணியையும் அந்த சர்க்கரை கரைசலையும் நோக்கி அந்த புழுக்கள் ஈர்க்கப்பட்டு அங்க வந்துடும். அப்படி வரப்ப வந்து அதுல ஒரு 10-10, 5-5 இருக்கும். இதையே நீங்க ஒரு 20-30 இடம் உங்க தோட்டத்திலயே அங்கங்க நீங்க பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை ஒரு பெட்டிங்க்கு எடுக்கலாம். அது எடுத்து உங்களுக்கு ஓகேனா போதும், இல்ல அப்படின்னா நீங்க யார்கிட்ட 1 கிலோ மட்டும் வாங்கினா கூட போதும். அதுக்கான உணவையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அது இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வந்துட்டு அதோட இனப்பெருக்கத்தை வந்து நம்மளுக்கு பெருக்கி கொடுக்கும். பொதுவாக இப்ப மண்புழு உரம் தயாரிக்கிற எல்லாருமே யூஜுவலி சிஜினியா ஐசினியா போட்டிடா இந்த புழுக்கள் தான் வச்சிருக்காங்க. அதை நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அது வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும். இப்ப நெல் பண்றோம் அப்படின்னா உழுகுறப்பையே போடணும். பயிர் வகைகள் பண்றோம்னா உழுகுறப்பையே ஒரு தடவை இப்ப எப்படி எருவை வாங்கி போட்டு அதை உழுகுறப்பையே உழுது விட்டுறோம். ஒவ்வொருத்தவங்க அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. நெல்மணிகள் வரப்போ ஒரு தடவை போடுறாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எப்ப போட்டா அவங்களுக்கு வருமோ அவங்க விவசாயிகளே ஒவ்வொரு விதமா அந்த உரத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நம்ம தென்னை அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 கிலோ வச்சு வைக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு 5 கிலோ, அடுத்த 5 கிலோ வைக்கலாம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைடு 5 கிலோ, ஒரு ரவுண்ட்ல 5 சைடு, அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல ஒரு 5 கிலோ. அந்த மாதிரி உயிர் உரங்கள் போடுறப்போ வந்து நம்ம சூரிய ஒளி படுற மாதிரி போடக்கூடாது. இப்ப மண்புழு உரங்களே போடுறோம் சூரிய ஒளி வந்து அதிகமா வராத இடமும் மழை வந்து அதிகமா விழுகாத இடம் இந்த இதை ரெண்டையும் தான் நம்மள வந்து இதுக்காக நம்ம தனியா போய் காசு செலவழிச்சு மரத்தோட நிழல்லே கூட நம்ம பண்ணிக்கலாம். மண்புழு உரம் நம்ம தோட்டம் அப்படின்றது அங்கங்க மரத்தோட நெல் இருக்கும், அங்க 2 பை வச்சுக்கிட்டாலே போதும். அப்படி இல்லையா நம்ம தோட்டத்துல இருக்க தென்னங்கீத்த 2 எடுத்து மேல்கூரையா வந்து நம்ம போட்டுக்கோ. இதுக்கான செலவுகள் அப்படின்னா நம்ம 0 இதுல இருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மண்புழு உரம் ஆடு மாடு இதுக்கு தேவையான இடம் இருக்கணும், விவசாய இடம் இருந்தாலே போதும். அப்படி இதுக்குன்னு வாங்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா புழுக்கள் மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து அந்த குரோ பேகே வந்து எல்லா துறைகள்லயுமே கொடுக்குறாங்க, வேளாண் துறையிலயும் கொடுக்குறாங்க, ஹார்டிகல்ச்சர் எல்லா துறைகள்லயுமே அந்த மண்புழு உர பேக் கொடுக்குறாங்க. விவசாயிகள் எல்லாம் வாங்கி அதை அவங்கவுங்களே அந்த பேகை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சா அவங்க சாணிகளை வந்து அவங்களே பயன்படுத்தி அவங்களோட தோட்டத்துக்கு உரமாவே பயன்படுத்திக்கலாம். மண்ணை வந்து அவங்க வளப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். இதை இவங்க ரொட்டீனா செய்ய செய்ய மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம் அப்புறம் காற்றோட்டம் அதெல்லாம் நிலைநிறுத்தி வைக்கும். வீட்டில் வர கழிவுகள், காய்கறி வெட்டுற கழிவுகள் இதெல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாம லைட்டா மட்டும் அதை காய விட்டுட்டு திருப்ப ஒரு வாளியோ ஏதோ ஒரு பக்கெட்ல வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுல மாடு ஏதாவது அங்கிட்ட இப்ப எல்லா சிட்டிலயுமே சாணி அங்கங்க கிடைக்கு கிடைச்சா நீங்க அதை எடுத்து கொஞ்சம் கரைசலாம் ஊத்திட்டு அதுல உங்க சர்க்கரை கரைசலும் தயிர் கரைசலும் சிறிதளவு ஊத்திட்டு அதை கிண்டி விட்டுக்கிட்டே அப்படியே 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி நம்ம அதை கிண்டி விடணும். ஏன் அப்படின்னா அந்த காற்று புகாத வர அதை மூடி வச்சிடணும் நம்ம. அப்ப அந்த கேஸ் இருக்கும், திறந்து ஒரு 2-3 நாள் அதை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வெளியே போயிடும். புழுக்கள் விடணும்ன்ற தேவையில்லை, அதுவே மக்கி மக்கி மக்கி மக்கி அந்த கரைசலுக்கு வந்து இதாகும். அப்படி இல்லை நாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய அளவு பண்றோம், நிறைய செடி வச்சிருக்கோம், 20-30 செடி வச்சிருக்கோம் எங்க வீட்டுல அப்படின்னா நீங்க கொஞ்சம் புழுக்களை வாங்கி 1/2 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி அதையும் நீங்க 2 வாளியோ 3 வாளியிலயோ பண்றப்ப அடுத்தடுத்த இருக்கணும். அது இப்ப இங்க ஒரு ப்ராசஸ் முடிய போதுன்னா இந்த புழு எடுத்து அடுத்த இதுக்கு போடணும், அப்பதான் அடுத்து உங்களுக்கு புழுக்கள் இருக்கும். நீங்க திருப்ப வாங்க தேவையே இல்லை. நாங்க உரம் எடுக்கிறோம் அதை அறுவடை பண்றோம் அப்படின்னா அதுல 2 நாள் தண்ணி ஊத்த மாட்டோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேல்மட்டத்தில் இருக்க புழுக்கள் அடுத்த இதுக்கு போயிடுவாங்க, தண்ணி இல்லாத மாதிரி ஈரப்பதமான இடங்களுக்கு நகர்ந்துருவாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா உரத்தை குமிச்சு குமிச்சு நாங்க உரத்தை வந்து அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணினாலும் அதுல முட்டைகளும் புழுக்களும் இருக்கும், அதை திருப்ப கொண்டுட்டு வந்து நாங்க சலிப்போம். மிஷின் வச்சிருக்கோம், அதுக்கு கழிச்சிட்டு

0: அந்த சளிச்ச உரத்தை எடுத்து நாங்கள் பேக்கெட் பண்ணி கொடுப்போம். சளிக்காமல் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சாணிகள் வந்து எல்லாம் விவசாயிக்கிட்டேருந்து தான் வாங்குறோம், இல்லை கல் மண் இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே விரும்ப மாட்டாங்க. சளிச்சு கொடுக்குறப்ப அது ஃபைன் ப்ராடக்டாக கிடைக்கும், அதை வாங்கிக்கிடுவாங்க. மண்புழு உரம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இடம் இருக்கணும், கொஞ்சம் இடம். வீட்டில் கூட பண்ணலாம், மாடி தோட்டத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். சாணி இருக்கணும். இப்போ வீடு தோட்டத்தில் பண்ணுறவங்களுக்கு இலைத்தலைகள் கழிவுகள் இருக்கணும். இந்த கழிவுகள் மட்டும் வச்சு, அதாவது எந்த காசுமே செலவு பண்ணாமல் நம்ம வந்து கீழே படுக்கை முறையில் கூட நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப செலவு வந்து நம்மளுக்கு குறையும். இல்லை நாங்கள் வெளியேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சாணிக்கு வந்து 2500 ஒரு லோடு வாங்குகிறோம் அப்படின்னா டிராக்டரில். இலைத்தலைகள் இருக்கிறப்ப இந்த சாணி 2500 வாங்குகிறோம். இலைத்தலைகள் நாங்கள் 1 டன் 1.5 டன் அது கூட போடுறப்ப எங்களுக்கு உரமாக கிடைக்கிறப்ப இந்த ஒரு டிராக்டர் லாரியில் வந்து கிட்டத்தட்ட 1500 to 2000 கிட்ட சாணி கல்லு இதெல்லாம் கழிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி கழிக்கிறப்ப எங்களுக்கு வந்து 1500 இது ஒரு 1000 கிலோ கழிவுகள் 1000 கிலோ போடுறோம். இது ஒரு 1500 சாணி போடுறப்ப வந்து எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கழிவுகளை கழிச்சோம் அப்படின்னா இது ஒரு 1000 இது ஒரு 1500 2500 ரூபா. இல்லை மண் கல் இன்னும் மக்காத கழிவுகள் இதெல்லாம் ஒரு 500 எடுத்தால் எங்களுக்கு 2000 கிலோ ஒரு வெட்டிங்கில் கிடைக்கும். அப்போ அந்த 2000 கிலோவை வந்து 1 கிலோ நம்ம 10 ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு 20000 ரூபா ஆயிடுச்சு 10 ரூபா கொடுக்குறப்ப. ஸோ இதை வந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருளாகவும் பண்ணுறோம், இதை வந்து நாங்கள் சேல்ஸும் வந்து பண்ணுறோம். நாங்கள் டன்னாக வாங்குறாங்க அப்படின்னா நிறைய டன் வாங்குறாங்க, 1000 கிலோ 2000 கிலோ வாங்குறாங்கன்னா நாங்கள் 7 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம். 7000 ரூபாய் ஒரு டன்னுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க, இன்னும் எங்களுக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் மண்புழு உரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா சாணி மட்டும் வச்சு நாங்கள் பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து சாணி மக்கிடும். நாங்கள் வந்து இலை தலைகள் இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்க மக்கிறதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு எடுத்துக்கிறது. அப்போ சாணியும் சாப்பிட்டு அந்த இலைத்தலைகளையும் சாப்பிட்டு அந்த உரம் வர்றப்ப அதில் வந்து இப்போ வேளாண் துறைகளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கேவிக்கையிலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் தோட்டத்தை வந்து சுத்தம் பண்ணி கூட்டி கூட்டி வைக்காதீங்க. அங்கே எவ்வளோ தூரம் இலைகள் அதெல்லாம் போகுதோ அப்போ தான் அதில் ஹியூமஸ் மக்கு வந்து நிறைய கிடைக்க அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நுண்ணுயிர்கள் பெருகணும்னா அங்க அந்த மக்கு தேவை, இலைகள் தேவை, காஞ்ச இலைகள் சருகுகள் அதெல்லாம் இருந்ததுனாலே அந்த இடம் வந்து நம்ம குப்பையை சும்மா கொட்டி வைக்கிற இடத்துல பார்த்தாலே மண் எல்லாம் பொல பொலன்னு இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பொல பொலன்னு நம்மளுக்கு கருப்பு கலரில் நம்மளுக்கு பிளாக் கோல்டு மாதிரி வந்து உரம் கிடைச்சிடும். ஸோ இதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்ப இன்னும் அந்த மண்ணில் போடுறப்ப அந்த மண் பொல பொலன்னு வரும். இதை தான் சொல்கிறாங்க. அப்போ மக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதனால தான் நாங்கள் வந்து 1 ரூபா 2 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியலை உரத்தை வந்து 7 ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து உரத்தை வந்து கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து இதுதான் எங்களோட வேலை அப்படின்றத வந்து நாங்கள் நிர்ணயிச்சிடோம். அதையும் தாண்டி நம்ம கிட்ட உரத்தை வாங்கி போடுறோம். அடுத்த முறைகள் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம கிட்ட பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா கலந்து போடலாம். அப்ப இது வந்து இன்னும் ஒரு நுண்ணூட்டங்கள் வந்து நம்மளுக்கு அதிகம், உயிர் உரங்கள் தான் அதுவும். அப்ப இது இன்னும் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ் பயிரிலாம் கலந்து போடுறப்ப இன்னும் அது வந்து ஒரு சில விவசாயிகள் கலந்து கேட்கிறாங்க. ஏன்னா நாங்களே போட்டுறோம் முதலே அசோஸ் பயிரிலாம் பாஸ்போ பாக்டீரியா, அதனால வந்து இதை மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களோட மண் வளமாகுதா உங்களுக்கே அது தெரியாது, நீங்க நிப்பாட்டிக்கோங்க, இல்ல நீங்களே தயாரிச்சு போட்டுக்கோங்க.
1: இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை உரமே வரம், இன்றைய காலகட்டத்தில் அதிக உர செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை உரம் தயாரித்தல் குறித்து திண்டுக்கல் நிலக்கோட்டை பீலி நாயக்கம்பட்டி விவசாயி ரேவதி தந்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, உளுந்து பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் குறைந்த நாட்களில் இடு பொருள்களுக்கு அதிக செலவு செய்யாமல் விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெற முடியும். மேலும் பயிறு வகை பயிர்களின் வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டினால் மண்ணில் தலைச்சத்து பெருகி அடுத்த பருவகால பயிர்கள் செழித்து வளர மிகவும் உதவுகிறது. உளுந்து ரகங்களான வம்பன் 8, வம்பன் 10 மற்றும் பாசிப்பயிறு ரகங்களான கோ 8, வம்பன் 4 போன்ற ரகங்கள் சாகுபடி செய்ய உகந்தது. அரிசி கஞ்சியுடன் 200 கிராம் ரைசோபியம், 200 கிராம் பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றை கலந்து விதை நேர்த்தி செய்து ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் விதைக்க வேண்டும். 2% TAP கரைசலை பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும். உளுந்து

விதைப்புக்கு முன்பாக விதைகளை பரிசோதனை செய்வது சாலச் சிறந்ததாகும். தரமான விதைகளே நல் விளைச்சலுக்கு ஆதாரம். ஆகவே விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட உள்ள விதை குவியலில் இருந்து மாதிரிகளை 100 கிராம் எடுத்து துணிப்பையில் இட்டு விபரத்தாளில் பயிர், ரகம், குவியல் எண் போன்ற விபரங்களுடன் தர்மபுரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் விதை பரிசோதனை நிலையத்தில் ₹80 ஒரு மாதிரிக்கு செலுத்தி விதையின் தரத்தினை பரிசோதனை முடிவுகள் மூலம் அறியலாம். இப்பரிசோதனையில் முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிற ரக கலப்பு

0: நிலத்தில் ரூபாய் 80 வீதம் ஒரு மாதிரிக்கு செலுத்தி விதையின் தரத்தினை பரிசோதனை முடிவுகள் மூலம் அறியலாம். இப்பரிசோதனையில் முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிற ரக கலப்பு கண்டறியப்பட்டு உடனுக்குடன் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்ய வாங்கும் விதைகளையோ அல்லது தங்கள் கைவசம் உள்ள விதைகளையோ விதைப்பதற்கு முன் விதையின் தரம் அறிய மேற்கண்ட முகவரிக்கு விதை மாதிரிகளை அனுப்பி பகுப்பாய்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட்
8: சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: இத்துடன் நிறைவு பெற்றது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:30. நேயர்கள் இனி கேட்கலாம் நாடகம்.
1: கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு சுராஜ் தாமரை நஞ்சன், எஸ் ஏ தர்மநாதன், ஆர் கலாராணி, ரோஸ் ஜேம்ஸ், என் மீரா, எஸ் அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒளிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.
2: பாட்டி, பாட்டி, ஸ்கூலுக்கு நானு ரெடி ஆயிட்டேன்.
3: அவதான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஓஹோ, அதான் பார்த்தேன். காலையிலேயே வயித்துக்கு கொட்டிக்கணுமா? மெதுவா சாப்பிட கூடாதா?
2: ஏன் மம்மி பாட்டிய கோச்சுக்கிறீங்க? பாட்டி சாப்பிட்டுட்டு வரட்டுமே.
4: ஏய், இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு. உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் தான் வந்து கொட்டிக்கிட்டுமே.
5: சரிம்மா, கீதா கண்ணு வாமா ஸ்கூலுக்கு போலாம்.
2: ஏன் பாட்டி சாப்பிடலையா?
5: இல்லம்மா, எனக்கு பசி எல்லாம் போயிடுச்சு.
2: பாட்டி, உங்கள் வயசாயிடுச்சுல, ஸ்கூல் பேக் நான் தூக்கிக்கிறேன், குடுங்க.
5: இல்ல கீதாமா, இது எனக்கு ஒரு சுகமான சுமை, வாமா போலாம்.
4: அப்பா, இப்பவாவது போய் சேர்ந்தாங்களே.
6: கல்யாணி,

0: என்னங்க?
1: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துறேன்?
0: ஓ, அதுக்காகத்தான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
1: என்னது?
0: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு.
1: ஆமா,
0: உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா? அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
1: எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
0: கீதாவோ பாட்டி மேல உயிரியா வச்சிருக்கா, இத நானே வளர விட்டுற கூட.
1: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
1: கல்யாணி,
0: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாயை காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும் தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
1: கல்யாணி,
0: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
1: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணியும் மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை.
0: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
1: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
0: பாப்பா அதையும் தான்.
2: வாமா வா. மலதி, யார் வந்திருக்கா பாரு? அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா, ஓ ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதிப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட? என்ன விஷயம் அம்மா? ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அம்மா?
3: பேத்தி கீதாவை புரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா.
2: அம்மா,
3: அவனாலே என்ன புரிஞ்சு இருக்க முடியாது.
4: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூரா நீங்க எங்க வீட்டிலேயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்த.
3: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. ஆனா
2: என்னம்மா,
3: உன் அண்ணன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்ப மானம் மரியாதை 4 சுகத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியுதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
2: அப்படியா?
3: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
2: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனைய பத்தி நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
4: அப்ப இங்க 6 மாசம் அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடய இங்கேயே இருந்துடுங்க அப்ப. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
2: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துரு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
4: ஆமா அப்ப, வாங்க சாப்பிட போலாம்.
0: நிகிதா, நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா?
5: மாட்டின் பாட்டி தான் எனக்கு வேண்டும், சாப்பாடு வேண்டும்.
0: அம்மா விட உனக்கு பாட்டி பெருசா போயிடுச்சா? நானும் 2 நாளா கவனிச்சுக்கிட்டே வர்றேன். பாட்டி பாட்டி உயிர வாங்குற, அடி வாங்காம சாப்பிடுறியா இல்லையா? இல்ல ஓலை உரிச்சு எடுத்துருவேன், ஜாக்கிரதையா.
2: என்ன ஆச்சு?
0: நீங்க பேச வருங்க.
2: கீதா கண்ணு, நீ வெளிய போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தைய அடிச்சது தப்புதான்.
0: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போது.
2: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டினா, சோறு ஊட்டினா, பள்ளிக்கூடத்துக்கு அரைச்சிட்டு போனா. கல்யாணி, எங்க அம்மா சோத்தை மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
0: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு
2: சொல்றீங்களா? கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
0: ஏது ஏது, நீங்க பேசுறத பார்த்தா இவனுக்கு நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க.
5: அப்பா அப்பா, சித்தப்பா வந்துட்டாங்க.

0: அதே சிவா வாடா வா சிவா. அம்மா நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க அண்ணா.
2: ஏன் சித்தப்பா பாட்டி அழைச்சிட்டல்ல?
1: கீதா சாட்டர்டே சண்டே லீவு தானே?
2: ஆமா சித்தப்பா.
1: உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
3: ஒழுங்கா
4: படிக்க மாட்டேங்கிறா, பாட்டிய பாத்துட்டானா கேட்கவே வேண்டியது இல்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
0: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒண்ணும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
4: அப்பா அவளை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்களா?
0: உன்ன யார் கவலைப்பட வேணாம்னு சொல்றா? சித்தப்பாக்காரன் ஆசையா அழைச்சிட்டு போக வந்திருக்கான். கீதாவும் பாட்டியே பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
4: ஆமா ஆமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவன் இப்படி பிடிவாத காரி ஆயிட்டா. நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவை நான் அனுப்பவே முடியாது.
0: கல்யாணி, சொந்தங்கள்ல முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
4: என்ன சொல்றீங்க நீங்க?
0: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
4: அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு என் புருஷன் இதுதான் எனக்கு முக்கியம், மத்தவங்களை பத்தி எனக்கு ஒண்ணு கவலையே இல்ல.
1: அப்ப சரி, நான் வர்றேண்ணா. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், எங்க வீட்டுல 6 மாசம் உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான்
2: வரேன்.
4: இப்ப வாய மூட பொரியா இல்லையா?
2: பாட்டண்ணா பாட்டிய பாக்கணும்.
4: என்னடி பாட்டி பாட்டி பெரிய
0: பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிக்க போறாங்க.
1: அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்கங்கிற பயத்தினால நீங்க கோழை ஆயிட்டீங்கன்னா.
0: சிவா,
1: கோழை ஆயிட்டீங்க.
4: இது எங்க குடும்ப பிரச்சனை.
0: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
4: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
1: அண்ணி, நான் ஆடவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னல திறந்துடுவாங்க. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான்
2: வர்றேண்ணா.
0: அடாத கீதா, அடாத, நானே உன்னை உன் பாட்டி கிட்ட அழைச்சிட்டு போறேன். என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி பஞ்சமையா நடந்துக்கிற?
4: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
0: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
4: என்ன சொன்னீங்க?
0: கல்யாணி, நாக்க பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அதை மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு வாமா, நாம போலாம்.
4: குழந்தைங்களா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குடும்பத்தனம் பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குடும்பத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்? எல்லாரும் ஹோம்வொர்க் நோட்புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா? ஏண்டி கீதா, நோட் மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பாக்க சொன்னே, அம்மா கிட்ட
2: சொன்னியா?
5: வணக்கம் டீச்சர்.
4: ஓ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
5: சொல்லுங்க மிஸ்.
4: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்போ வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
5: உண்மைதான் டீச்சர், இந்த மாசம் பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
4: நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
5: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?

0: அம்மா, ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதாவை பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்ன பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மற்ற பிள்ளைங்க கிட்ட பம்பு சந்தைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அத நினைச்சுதான் தான் மனசுக்குள்ள தினமும் அழுதுகிட்டு இருக்கேன்.
0: அதுக்காக கவலைப்பட்டு என்னமா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா அம்மா, எப்படிப்பா இருக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேப்பா.
2: என்ன கோபி, நீ கண் கலங்குற?
0: என்னண்ணா சின்ன பிள்ளை மாதிரி?
3: ஒண்ணுமில்லடா சொல்லுவா, ஒண்ணுமில்லை. பிள்ளை வருத்த பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டுல இருந்து நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாம போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா. படிப்பிலையும் டெல் ஆயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கல்யாணி மனசு மாறலடா.
1: மனைவி
3: அமையறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி மாலதி பாரு, எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறான். இந்த பண்பாடு கல்யாணி கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கிறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லப்பா. அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதாவே அழைச்சிட்டு வர்றது இல்லையா?
3: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேர ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா.
0: ஏன்னா நீங்க இங்க வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல?
3: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி. அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன் சிவா. சிவா
0: அண்ணா,
3: இந்த இத வச்சுக்கப்பா.
0: என்னண்ணா இது? என்ன
3: சிவா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
0: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்குறீங்களா?
3: அப்ப அப்படி இல்ல சிவா, அப்படி இல்ல. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி. இது உன் மனைவிக்கு தெரியுமா?
3: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அம்மா உடம்ப கவனமா பாத்துக்கீங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணுல காட்டுடா.
3: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. சிவா நான் வரேன்டா.
2: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
0: போய் படுத்துக்கம்மா.
2: கீதா, பாட்டியை பார்க்க வந்தியாமா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா. அம்மா என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டியை பிடிக்கலையாமா? கீதா பொறுப்பியா, கார் வருதுமா பாத்து போ. காரு காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன்? கீதா கீதா.
0: அம்மா என்னது, பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க, கனவு ஏதும் கண்டியா?
1: அத்தை என்ன ஆச்சு, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
2: தேசிவா, கீதா கார்ல அடிபட்டு மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே.
0: நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
2: நீ என்ன சொன்னாலும்

0: கேக்கலடா சிவா, ஒரு தடவையாவது கீதா முகத்தை பார்க்கணும்.
1: சரி அத்தை, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
2: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
1: சரிங்க.

0: அங்க பாருங்க கீதா வரா.
1: கீதா, கீதா
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணுமோல இருக்கு பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆகாம உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா இங்க வாடிங்க. எதுக்குடி அழைச்சிட்டு வரணும்? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி.
2: என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? எத்து வளர்த்தவள உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.
2: ஐயோ அம்மா, அடிக்கடிமா வளைக்கணுமா?
0: அக்கா, ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தைய அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீ சேர்ந்துகிட்டியா?
3: கீதா நீ அழாதம்மா. அக்கா, நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
0: அப்படியா? பாப்போம் அதையும்
1: தான். கல்யாணி, உன் புருஷன் பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
0: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும், அத நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. ஐயிதா, என்ன பாட்டிய புடிச்சிட்டே நிக்கிற? வாடிங்க.
2: மாட்டேன், நான் பாட்டிய வீட்டு வர மாட்டேன்.
0: வர மாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்சு அழுத்தம்?
2: ஐயோ அம்மா, அடிக்கடிமா வலிக்குது.
1: கீதா, கீதா
3: அத்தை, இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.

0: ஹலோ, நான் கோபி பேசுறேன்.
1: என்னங்க கீதா பள்ளிக்கூடத்திலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா?
0: என்னது,
1: ஸ்கூல் வேன்ல வீட்டு கூட்டிட்டு வந்துட்டவங்க?
0: இப்ப கீதா எப்படி இருக்கா?
1: இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியலங்க.
0: நம்ம ஃபேமிலி டாக்டர் ரகுவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா?
1: போன் பண்ணிட்டங்க, அவரும் உடனே வரதாதான் சொல்லிருக்காரு. எங்க பயமா இருக்குங்க, பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமா வாங்க.
0: இதோ இதோ கல்யாணி, நான் உடனே வரேன். கீதா இப்ப எப்படி இருக்க?
2: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவ
0: டாக்டர், பாட்டி பாட்டின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்.
3: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
0: எங்க அம்மா என் தம்பி வீட்டுல இருக்காங்க டாக்டர்.
3: எங்க மூச்சு இழுத்து விடு, ஜுரமும் இல்ல. மிஸ்டர் கோபி,
0: என்ன டாக்டர்?
3: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்ல. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்.
0: டாக்டர்
3: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
0: டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
3: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
0: என்ன கல்யாணி யோசிக்கிறேன், உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி, இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு. கல்யாணி, உன் கையில தான் இருக்கு.
2: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
0: கல்யாணி, பிஞ்சி மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு.

0: பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
1: என்ன மன்னிச்சுங்க, சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க, அவங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
0: இத போற கல்யாணி, இத போற.

0: என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்க பேத்திய பாருங்க அத்தை, பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை. நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா.
2: ஆமாண்ட கண்ணு, இனிமே பாட்டி உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க.
1: உண்மைதான் கீதா, நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு, இந்த பாலை குடிச்சிடுமா? ஏமா அழற, இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாளே.
2: மாலதி, உன்னோட மனசையும் புண்படும்படி பேசிட்டேமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாலதி. இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
3: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெற்றவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
4: அது மட்டும் இல்லடா சிவா, பெற்றவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
2: உண்மைதாங்க.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ், தாமரை நெஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒளிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 90254-00159.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

நேயர்கள் கவனத்திற்கு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனை துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாய

0: விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
0: நேர்கள் கவனத்திற்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையானது வருகின்ற ஜூன் மாதம் 3 வரை நடைபெற உள்ளது. இதற்கு www.skilltraining.tn.gov.in இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கு 8 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14 முதல் 40 வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITI பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு வழங்கும் தேசிய தொழில் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே ஆர்வம் உள்ளவர்கள் ITI சேர்க்கைக்கு விண்ணப்பிக்குமாறும், இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கிருஷ்ணகிரி ஆகிய சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 043-44-26-24-57 என்ற எண்ணிலோ அல்லது 94-42-52-56-08 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி. ஆர்கேஜி நெய் வழங்கும் கற்சேவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை எஸ்எம்எஸ்ஸாக டைப் பண்ணி அனுப்பி வைங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க உங்களுக்கு ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும். கட்சவியில் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பழைய இண்டூர் பகுதியிலிருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க. நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமனம்.

0: ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

நிலத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:08 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியிலிருந்து கண்ணம்மாள், உலகநாதன், அமுதா, ரமேஷ் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. பம்பாய் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
5: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட் சேவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: மூன்று மணி 16 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓமலூர் முத்துநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து பிரபாகரன், கோமதி, கௌதம், மோகன்ராஜ் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-40 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்பி வையுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ மகாலட்சுமி
6: ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
5: தர்மபுரி.
7: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிடமனேரி பகுதியிலிருந்து குமார் தருண் கேட்டிருக்காங்க. லேசா லேசா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: சரி சரி.
6: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
7: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில்,
6: 30 விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: மூன்று 3:32 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இளம்பிள்ளை பகுதியிலிருந்து மணி, கீர்த்தனா, பூங்கொடி, தேவி, கோபால் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்பி வையுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகை அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நேர்கள் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் தனியார் துறையில் பணிபுரிய விருப்பமுள்ள மனுதாரர்களும் கலந்து கொள்ளும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10:00 மணிக்கு நடைபெறும்.

0: உள்ளது. இம்முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு விற்பனையாளர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சூப்பர்வைசர், மேலாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அக்கவுண்டன்ட், மெக்கானிக் போன்ற பணிகளுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். பள்ளி படிப்பு, டிப்ளமோ, பட்டப்படிப்பு என பல்வேறு கல்வி தகுதிக்கும் ஆட்கள் தேவை என்று தெரிவித்துள்ளனர். எனவே தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற உள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:39 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஏற்காடு பகுதியிலிருந்து சாந்தகுமார் கேட்டிருக்காங்க. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பைசர்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசர்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 3:45 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாவளிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆத்துக்கொட்டாய் பகுதியிலிருந்து அருள்மணி கேட்டிருக்காங்க. ஜோடி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: உத்தம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில அங்கக முறையில் மண்வள மேம்பாடு ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர்

0: டாக்டர் எஸ் சத்யா அவர்களின் உரையினை கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினா.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 3:54 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து தமிழ்ச்செல்வி கேட்டிருக்காங்க. உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

அடுத்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவையில் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக குறிப்புகள் தரப்படும். குறிப்புகளுக்கேற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள், அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 043-42 என்ற முன்னிணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற

0: பூஜ்ஜியம் 43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். வணக்கம் வான்மதி.
1: வணக்கம் பிரபாகர்.
0: தயாராயிட்டீங்களா?
1: தயாரா இருக்கோம்.
0: எதுக்கு தயாரா இருக்கீங்க?
1: விடை தேடும் வினாக்களுக்கு தயாரா இருக்கோம்.
0: நீங்க குறிப்பு சொல்ல தயாரா இருக்கீங்க?
1: குறிப்பு சொல்ல தயாரா இருக்கோம்.
0: சரி, நேயர்கள்
1: பதில் சொல்ல தயாரா இருக்காங்க.
0: சரி, இல்ல ஒரு விதிமுறை இருக்குல்ல, என்ன விதிமுறை?
1: அதாவது பதில் சொல்லி பரிசு பாடல் பெற்ற நேயர் வந்து 7 நாட்கள் பிறகுதான் வந்து நிகழ்ச்சியில பங்கேற்கணும்.
0: போன புதன்கிழமை வெற்றி பெற்ற நேயர் கூட இந்த நிகழ்ச்சியில வரக்கூடாது. இது வந்து பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும். சரியா சொல்லிட்டீங்க. சரி, நேயர் வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசலாமா? வருகை வணக்கம். வணக்கங்க, என்ன இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன், கேவி ஜெயசிவன் கோரமண்டபடிங்க.
0: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள். இது வந்து ஒரு இடங்க, நம்ம இந்திய நாட்டில் தாங்க இருக்கு. இந்த இடத்துக்கு ஆரம்ப காலங்களில் மற்றொரு பெயரா இருந்திருக்கு. என்ன
2: சொன்னீங்க?
0: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறது? உங்க வானொலி பெட்டின் ஒளி அளவை குறைச்சிருங்கம்மா. சார் சொல்ல, என்ன பேர்
3: சொன்னீங்க?
0: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? சரி, ஒரு இது வந்து ஒரு இடம் தாங்க, நம்ம இந்திய நாட்டில் தான் இருக்கு. ஆரம்ப காலங்களில் இந்த இடத்துக்கு மற்றொரு பெயராக இருக்கு, இப்போ ஒரு வேற ஒரு பெயராக இருக்கு. ஒரு ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள ஒரு இடம்.
1: வாரணாசி இல்லைங்க. முயற்சிக்கு நன்றி.
0: தவறு. நன்றி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
6: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள். தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தருமபுரி.

0: அறிவியலின்
1: துல்லியம் அக்கறையின் கரம்.
2: நேரமாலை 4:08. இது தருமபுரி 102.5.

0: இது ஏற்காடு பிள்ளை 103.7 வேலை இணைந்திருக்கிறோம். விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நினையும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: மாலை வணக்கம் இருவருக்கும் மேடம்.
1: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா?
2: நல்லமல்லி ஒன்றிய நார்த்தம்பி என்ஆர் முத்து மேடம்.
1: என்ஆர் முத்து ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
2: கேட்கங்க மேடம்.
1: பதில் சொல்றீங்களா, குறிப்பு வேணுங்களா?
2: குறிப்பு ஒன்று கொடுங்க மேடம்.
0: குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்மீக தலமாகவும் இருக்கிறது.
3: அரசம்பட்டி காவாக்கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் கலைச்செல்வி.
0: சரி, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: சொல்லுமா சார்?
0: சொல்லுங்க.
3: முதல் ஆரம்பத்தில் சாக்கியத்தான், இப்ப எனக்கு சாக்கியத்தான் என்கிற அயோத்தி.
0: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு.
3: நன்றி சார்.
0: நன்றி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
10: நேரம் மாலை 4:11. இது தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் விடை தேடு வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து
11: பேசுறீங்க?
10: சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
11: எனக்கு ஒரு சுரிப்பு சொல்லுங்க.
10: மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை அமைய உள்ள இடங்க இது?
11: பம்பாய்.
10: இல்லைங்க, தவறு. நன்றி. சரிங்க பானுமதி,
12: சொல்லுங்க. பிரபாகர்,
10: குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் கூடுதல் குறிப்பாக எறும்பு புற்றுகளின் கிராமம் அப்படின்னு கூட இந்த இடத்த வந்து அழைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வர இருக்கு, அடிக்கல் நாட்டிருக்காங்க இந்த இடத்துல. அதை ஒட்டி தான் இந்த நம்ம குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். தொழிற்சாலைன்னு சொல்லும் போதே இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா?
12: கண்டிப்பாக.
10: மிகப்பெரிய ஒரு கோடி முதலீட்டில் மத்திய அரசு வந்து ஒரு அடிக்கல் நாட்டிருக்காங்க, அந்த இடம் தான் இது. சரி, அடுத்த நேர் வராது, அவர்கிட்ட பேசுவோம். வருக, வணக்கம்.
13: வணக்கம் ஐயா.
10: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
13: வேலம்பட்டிலிருந்து சீனிவாசன்.
10: குமாருங்களா?
12: சீனிவாசன்.
10: சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
13: அமராவதி.
10: அமராவதி இல்லைங்க, தவறு. நன்றி. சார், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் காலநிலை பொதுவாக வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த இடம் இருக்கு, சரிங்களா?
12: சொல்லுங்க.
10: சரி, இப்போ கோடை காலம் தானே?
12: கண்டிப்பாக.
10: நீங்கள்லாம் எங்கே விடுமுறை போனீங்க?
12: விடுமுறை இன்னும் போகலை.
10: போகலை, கோடை காலமே முடிய போகுதுல்ல?
12: முடியதான் போகுது.
10: சரி, இந்த மாதிரி கோடை காலத்தை விடுமுறைக்கு செல்லக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்குது.
12: கண்டிப்பாக.
10: சரிங்களா, முடிஞ்சால் நீங்களும் போய் வாங்க. ஒரு ஆன்மீக தலமாகவும் இந்த இடம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை.

0: வரக்கூடிய இடமாகவும் இருக்குது மத்திய அரசின் தொழிற்சாலை. சரிங்களா?
1: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
2: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
2: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
1: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
2: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
1: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME, Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 9 ounce HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் மாலை 4:15. சரிங்க,
7: சொல்லுங்க பிரபாகர்.
0: சரி, உங்களுக்கு எந்த இடம் தெரிஞ்சிருச்சா?
7: எனக்கு தெரிஞ்சிருச்சு. நேயர் யாராவது சொல்லிட்டாங்கன்னா பரிசு பாடல் வாங்குவாங்களோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரிங்க, பக்கத்து மாடியில் தான் இருக்கீங்க. சரி, கூடுதல் குறிப்பாக வச்சுக்கலாம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்,
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாமல்பட்டி கோபால்.
7: கோபால் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
0: கோபால், இப்பதான் வந்தீங்களா?
7: உங்களுக்கான குறிப்பு, இந்த இடத்துக்கும் அதாவது போர் விமானத்திற்கும் இந்த இடத்திற்கு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
9: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம், சண்முகசுந்தரம்.
0: சோ சண்முகசுந்தரம், சார் உங்களுக்கு பதில் தெரியுமா?
9: ஒரு கிராமத்தை பத்தி பேசிக்கிட்டோம், தொழிற்சாலை வந்து.
0: ஆமா,
9: எனக்கு ஒரு குறிப்பு தாங்கயா.
0: சரி, ஆன்மீக குரு ஒருவரால் அவருடைய பெயரில் ரயில் நிலையமும் விளையாட்டு மைதானமும் இங்கே இருக்கு.
9: அப்படிங்களா? புட்டபர்த்தி.
0: புட்டபர்த்தி என்பது மிக சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க?
9: அந்த எறும்புகளின் புற்றுகளின் கிராமம் சொல்லியிருந்தீங்களா?
0: சரி சொன்னுங்க. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னு சொன்னீங்களா? என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியுமா? மிகப்பெரிய தொழிற்சாலை. சரி, அருமையாக சொல்லிட்டீங்க. மதுரை சண்முகசுந்தரங்களா? என்ன பாடல்
9: வேணும்?
0: புட்டர் பருத்தி இந்த இடத்த தான் கேட்டிருந்தோம். சரிங்களா, எதுக்காக கேட்டிருந்தோம்? ஆந்திரா மாநிலத்தில் இந்த புட்டபர்த்தியில் தான் 650 ஏக்கரில் 11803 கோடி மதிப்பில் அதிநவீன போர் அதாவது போர் விமான தொழிற்சாலை அமைய உள்ளது. இதற்கான அடிக்கல் தான் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அந்த மாநிலத்தோட முதல்வரும் அடிக்கல் நட்டாங்க சமீபத்தில். இதை வச்சு தான் நம்ம கேள்வி கேட்டோம். ஆந்திரா மாநிலத்தில் புட்டபர்த்தி ஆன்மீக குரு சத்திய சாய்பாபா பிறப்பிடமாகவும் இறப்பு இடமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் இருக்கக்கூடிய இடம் தான் புட்டபர்த்தி. இதை பற்றி தான் கேட்டுதான் நேயர் அழகாக பதில் சொல்லிட்டாரு. அவருக்கான பாடல் இதுவும்

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
2: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
1: சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
7: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம்.
9: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
10: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
9: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
10: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
9: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
13: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
14: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
15: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
14: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
16: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
17: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
18: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
19: நேரம் மாலை 4:27. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எல்லாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். வான்மதி
20: சொல்லுங்க. பிரபாகர்,
19: சரி முதல் கேள்வி கேட்டோம் சரிங்களா? ஒரு போர் விமான தொழிற்சாலை அமைக்கக்கூடிய இடம் ஆந்திர மாநிலம் புட்டல்புரத்தில்.

0: இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதும் நேயர் அழகாக பதில் சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வியை என்ன வச்சுருக்கீங்க?
1: அடுத்ததா ஒரு இசையை பத்தி கேட்கலாம் அப்படின்னு.
0: ஓ, இசை மீது ஆர்வமா? நீங்கள் என்ன ஒரு இசை குடும்பமா?
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை இல்லைங்களா?
0: அதெல்லாம் நீங்கள் அதிகமாக மயங்கிட்டீங்க, அதை வச்சு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் உங்களோட அதிகமாக மயங்கினாருந்தாங்க. சரி, அடுத்த நேயர் வர அவர்கிட்ட நம்ம பேசுவோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சரி, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கேளுங்க.
1: ஐயா, இது வந்து ஒரு இசை கருவி.
2: சரிங்க.
1: இது வந்து ஒரு

0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மரியன்கவல் என்எஸ் கொழுந்தநாதன்.
0: சரி, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கேளுங்க.
2: ஐயா, இது வந்து ஒரு இசை கருவி.
1: சரிங்க.
2: இது வந்து ஒரு தாள குடும்பத்தை சேர்ந்த கருவி அப்படின்னு சொல்லலாம்.
1: தபேலா?
2: தபேலா இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
1: நன்றி.
0: நேர இன்றைய இரவு 8 மணிக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற இருக்கின்றன.

சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் மாலை 4:30. இணையநேர்கள் இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் இடம்பெற இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நேயர்கள் மட்டும் பங்கு பெறலாம். நேயலை நிகழ்ச்சியில் இனி சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெட்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். சரி வான்மதி,
1: சொல்லுங்க. பிரபாகர்,
0: நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி என்னங்க?
1: புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 24:40:30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94:86:81:10:25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24:40:31 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94:86:65:20:25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: நிகழ்ச்சியம் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சரிங்க, அடுத்த குறிப்பா என்ன வருதுங்க?
1: அடுத்த குறிப்பா பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தமிழ்ல நிறைய பெயர்கள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: தமிழ்ல நிறைய பேர் இருக்கு,
1: நிறைய வடிவங்களும் இருக்கு,
0: நிறைய வடிவங்கள்,
1: அதுல குறிப்பிட்ட ஒரு வடிவம் மட்டும்தான் இது பெற்றிருக்கு.
0: நேயர் வந்துட்டு பேசுவோம். வருகை. வணக்கம்.
2: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: கருத்து நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
0: சரி சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: ஒரு குறிப்பு கொடுங்க.
1: இந்த இசைக்கருவியானது வட்ட வடிவம்ல தான் மிகவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
2: தம்பூரா?
1: தம்பூரா இல்லைங்களே.
2: நன்றி.
1: நன்றிங்க ஐயா.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கங்க. யார் எங்க பேசுறீங்க?
3: ஓம்னூர் வட்டம் சிந்தாமணியூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: எனக்கான குறிப்பு கொடுங்க
1: ஐயா. இதுக்கு வந்து தமிழ்ல நிறைய பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்
3: இல்லைங்களா?
1: வந்திரதம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க ஐயா.
3: சொல்லுங்க. சாரி,
1: வந்தி ரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது தமிழ்ல. இதுக்கு பெயர், ஆமாங்க ஐயா, இந்த கருவிக்கு பெயர். பரவாயில்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா? நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
6: சார் வணக்கம். சார்
0: வணக்கங்க, யார் எங்க பேசுறீங்க?
6: சார் வணக்கம், நான் சேலம் மாவட்டம் மேட்டுக்கோட்டம் கரிமலூர்ல இருந்து ஐயப்பன் சொல்லி பேசுறேன் சார்.
0: சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா, என்ன கருவி அது?
6: சார் இது வந்து என்னன்னா கைதாளம் என்ன தாங்குறான்னு சொல்லுவாங்க சார். ஒருவா
1: என்னங்க ஐயா சொல்லுங்க.
6: மேடம், இந்த கைத்தாளம் அப்படின்னு வட்டமா இருக்குன்னு சொன்னீங்க, வட்டமா இருக்குது கைத்தாளம் அப்படின்னாங்க, இல்லை தாழ்றான்னு சொல்லுவாங்க.
1: புரியலைங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
6: மேடம், இது வந்து கேட்டீங்கன்னா அந்த மேக்சிமம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா கைத்தாளம் அப்படின்னு அந்த கையில ரெண்டு கையிலையும் வச்சுட்டு வட்ட வடிவில் இருக்கும், அது தாழ்றா பக்கத்தா பத்த பக்கவாதி மாதிரி அதை அடிப்பாங்க. இல்லை அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க மேடம். அது
1: இல்லைங்க ஐயா, அது இல்லைங்க. நன்றி.
6: அது இல்லைங்களா?
1: முயற்சி. நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
7: வணக்கம். ஏழை குணசேகரன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
7: எனக்கு திருப்பிடுங்களே
1: ஐயா. இந்த இசை கருவி வந்து பல்வேறு வகையான, அதாவது இசை நிகழ்ச்சிகள், நாடகம், நாட்டுப்புற கலைகளில் வந்து இந்த கருவியை ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.
7: அது தப்பு அப்படின்ற செயல் சொல்லலாமா?
1: தப்புங்களா? இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
0: தப்பு என்பது தப்புன்ற சொல்றாங்க. சரிங்க, நன்றி. அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
1: எங்க இருந்து ஐயா பேசுறீங்க?
3: திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்ங்க.
1: குமார் திருப்பூருங்களா? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
3: மோர்சிங்.
1: என்னங்க ஐயா?
3: மோர்சிங்.
1: இல்லங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
0: தவறு.
3: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
8: சார் வணக்கம். சார் தேலக்கல்ல இருந்து பேசுறேங்க சார்.
0: உங்க பேர் என்னங்க ஐயா?
8: வையாளி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
8: ஆலைமணி பாட்டு.
0: ஐயா, நாங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்க பதில் சொன்னா, நீங்க சரியான பதில் சொன்னா பாடல் கொடுக்கலாம். நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுனியம்பாளையம் தரமணன்.
0: சொல்லுங்க.
9: நீங்க அந்த வந்திரதம் நான் போட்டதுல கஞ்சிரான்னு வருது, இல்லைன்னா இன்னொரு பேர் இரவானம். கஞ்சிரா இல்லைன்னா இரவானம், ரெண்டும் ஒரே பேர் தான்.
1: சரிங்க, யானா அதனோட நேம் கரெக்டா சொல்லுங்களேன், அதனோட தமிழ் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இல்லைங்களா?
9: ஆமா, கஞ்சிரான்னு தான் வருதுமா வந்திரதத்துக்கு.
1: ஓகே சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
9: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சுரவணன்.
0: என்ன சரியா சொல்லிட்டு? சரிங்க, சரியா சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
9: பாட்டு பாத்தீங்கன்னா சார், ஊரெல்லாம் உன் பாட்டு.
0: ஊரெல்லாம் உன் பாட்டு.
9: கடவுள் இசைஞானி இளையராஜா 50 ஆண்டுகளா ஆட்சி செய்யற இசையில ஊரெல்லாம் உன் பாட்டு தானு ஜேசுதாஸ் சார் பாடினாரல்ல, அந்த பாட்டை கொடுங்க.
0: அந்த பாட்டு வேணுங்களா?
9: ஆமாங்க.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
9: நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சார்
4: சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா என்ன கருவி அது?
6: சேர்ந்த கருவி. இந்த கருவி வந்து பல வடிவங்கள்ல இருக்கும்.
5: என்ன கருவி?
6: என்ன கருவி? இசை கருவி தான். அது என்ன வகையான கருவி அப்படின்ற பேர் தான் கேட்டுட்டு இருக்கோம்.
5: இசை வடிவான கருவியா?
6: ஆமாங்கய்யா.
5: ஆறுமணி பொட்டி கருவி
6: இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.

இது வந்து ஒரு இசைக்கருவி. இந்த கருவி வந்து தாழ குடும்பத்தைச் சேர்ந்த கருவி அப்படின்னு சொல்லலாம். இந்த கருவியானது மரம் அல்லது பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தமிழில் வந்து கஞ்சிரா வந்திர

0: இரவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவி பல வடிவங்களில் இருந்தாலும் வட்ட வடிவம் தான் மிகவும் பொதுவானது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இசை நிகழ்ச்சிகள், நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைகளில் தாள கருவியாகவும் இது ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கருவி அதிகமாக பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து எபிரேயர்களால் டோப் அப் என்று அப்படின்னு கூட அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனோட தோற்றம் அறியப்படலை, ஆனாலும் கிபி 1700 ஆண்டிற்கு அந்த வரலாற்றில் வந்து தோன்றியதாக இந்த எழுத்துக்கள் வந்து சான்றளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருவி தான் வந்து தம்புரைன். அதோட தமிழ் பெயர்கள் தான் கஞ்சிரா, வந்திரதம், இரவானம் அப்படின்னு சொல்லலாம்.
1: சரிங்க, அழகாக சொல்லிட்டீங்க. இதோ பாடல்.

0: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இறப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாளருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
10: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
9: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். நேரம் மாலை 4:47. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். வான்மதி
12: சொல்லுங்க. பிரபாகர்,
11: இதுவரைக்கும் 2 கேள்விகள் கேட்டோம்.
12: ஆமா,
11: இரண்டு கேள்விக்குமே நேயர்கள் டான் டானு பதில் சொல்லிட்டாங்க. சரிங்களா, இன்னைக்கு நேயர்கள்லாம் தீவிரமாக படிச்சிருப்பாங்க, கேட்குற கேள்விலாம் பதில் சொல்லியே தீரணும்னு ஒரு வெறியோடு வந்திருக்காங்க. சரியாக பதில் சொல்லியிருக்காங்க, நமக்கும் மகிழ்ச்சி தான். சரி, அடுத்ததாக ஒரு கேள்வி வருது, குறிப்பு வருது. 3 குறிப்பு என்ன தெரியுங்களா?
12: சொல்லுங்க.
11: இவர் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் தான். சரிங்களா, அவரை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் ஐபிஎல் போட்டியிலாம் விளையாடிருக்கார், விளையாடி கொண்டு வருகிறார். சரிங்களா, இதுதான் 3 குறிப்பு. யாராக இருக்கும்? நீங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறீங்களா?
12: கிரிக்கெட் விளையாடுறதில்ல.
11: ஆ, ஃபுட்பால் விளையாடுறீங்களா?
12: ஃபுட்பால் வேணும், விளையாடிருக்கோம்,
11: விளையாடிருக்கேன். உண்மையிலே ஒரு நல்ல வீராங்கனை தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. சரி, நேயர்ன்றதை அவர் நம்ம பேசுவோம். வரக வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, அடுத்த நேயர் வருக வணக்கம்.
13: இந்திய
11: நாட்டை சேர்ந்தவரே இல்லன்ட்டேன்.

0: சார் நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
5: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நெஞ்சுவலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சுவலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேயர்களே, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
2: வாங்க சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: ஒரு சின்ன குறிப்பு கொடுங்க ஐயா, பார்க்கலாம்.
2: சின்ன குறிப்பு. அவர் வந்து ஒரு சிறிய நாட்டை சார்ந்தவர் தான். உள்ளூர் போட்டியில் நிறைய மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதுவும் பல ஆண்டுகள் விளையாண்டுருக்காரு.
3: ஐயா, நூர் அகமது.
2: இல்லைங்க, அவர் இல்லைங்க, தவறு.
3: நன்றிங்க ஐயா, நன்றி.
2: சரிங்க வான்மதி, இவரோட தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா, பிறந்தது ஒரு நாடு, தேசிய அணிக்காக விளையாடியது மற்றொரு நாடு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான், சுழற்பந்து வீச்சாளரும் கூட. சரிங்களா,
4: சொல்லுங்க.
2: உலகின் சிறந்த வீரராகவும் இருக்கிறார், அதிரடி ஆட்டம் ஆடக்கூடிய வீரராகவும் இவர் இருக்கிறார். சரிங்களா அனுமதி,
4: சொல்லுங்க.
5: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம் ஐயா இருவருக்கும்.
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேங்க ஐயா.
4: அரசம்பட்டி அருள், சொல்லுங்க
5: ஐயா. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில விளையாடுறாரு ஐயா.
4: எங்கீங்க?
5: சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்.
4: இல்லைங்க இல்லைங்க இல்லை இல்லை இல்லை.
5: நன்றி ஐயா,
4: நன்றி. அடுத்த நேய வருக வணக்கம்
6: ஐயா. வணக்கங்க ஐயா.
4: வணக்கங்க. யாருங்க பேசுறீங்க?
6: எல்லார் சுப்பிரமணிங்க ஐயா.
4: சொல்லுங்க, யாருங்க
6: ஐயா?
4: கிரிக்கெட் வீரர் யாருங்க? நிறைவு தருவாயில் நம்ம வந்துட்டோம். அவர் கிரிக்கெட் வீரர் தான் கேட்டிருந்தான். ஒரு ஜாண்டி ரோட்ஸ் இணையாக பேசப்படக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர், அதான் புகழ்பெற்ற வீரர். அதிரடி ஆட்டம் ஆடக்கூடியவர், கீப்பிங்கும் செய்வது, சுழற்பந்து வீச்சும் வீசுவார். தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிறந்தவர், நியூசிலாந்து தேசிய அணிக்காக விளையாடியவர். அந்த அணிக்காக T20 46 பந்தில் 100 ரன்கள் அடித்த முதல் வீரர் இவர் தான். குறைந்த பந்தில் சதம் அடித்த வீரர் அந்த நாட்டுக்காக. சிறந்த ஃபீல்டிங் செய்யக்கூடிய வீரர், ஏர்லியே இருப்பார் அப்படின்னு வர நேரம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர் தான் அவர் தான் கேட்டிருந்தார். அவருடைய பேர் கிளவுன் பிலிப்ஸ், நியூசிலாந்தை சேர்ந்த கிளவுன் பிலிப்ஸ். அவர் தான் கேட்டிருந்தான். நேயர்கள் நெருங்கினாங்க, இன்னும் சொல்ல முடியல. சரி, நேயருக்காக ஒரு பாடலை நம்ம கொடுத்துடலாம்.

0: நேரம் மாலை 5 மணி. சீதா, இன்னைக்கு என்ன, எத்தனை கேள்விகள் கேட்டான் வான்மதி?
1: 3 கேள்விகள் இன்னைக்கு விடைத்திட வினாக்களில் உள்ள வந்தது.
0: சரி,
1: நேயர்கள் வந்து 2 கேள்விக்கு அழகாக பதில் சொல்லி பரிசு பாடலும் பெற்றாங்க.
0: முதல் கேள்வியை என்ன கேட்டிருந்தோம்?
1: முதல் கேள்வியை வந்து ஒரு இடத்தை பற்றி கேட்டோம்.
0: புட்டர்பர்த்தி, ஆந்திர மாநிலத்தில் புட்டர்பர்த்தி போர் விமான தொழிற்சாலை அமையக்கூடிய இடம், அடிக்கல் நட்டிருக்காங்க, அந்த இடத்தை பற்றி கேட்டோம். அடுத்ததா,
1: இரண்டாவதாக வந்து இசைக்கருவியை பற்றி கேட்டோம். தம்புரைன் அப்படின்னு சொல்கிற ஒரு இசைக்கருவியை பற்றி கேட்டோம்.
0: சரி, நிறைவு கேள்வியை என்ன கேட்டோம்?
1: நிறைவு கேள்வியை வந்து கிரிக்கெட் பிளேயரை பற்றி,
0: நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் கிளென் பிலிப்ஸ் அவரை பற்றி நம்ம கேட்டோம். சரிங்களா, இந்த கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோம் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈஏ பிரபாகரன் மற்றும்
1: ஆர் வான்மதி.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:02.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: உறவுகளின் தொடக்கம். ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
5: இதமான இந்த மாலை பொழுது மேலும் இதமாக்க வந்திருக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல முதலாவதா ஒழிக்கக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: ஹே தெரியுமா, நேத்து சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
3: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
2: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
4: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
2: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
4: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: வணக்கம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:11 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒலிக்கூறக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்தில் இருந்து.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
6: நீங்க எங்க படிச்சீங்க?
8: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
9: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒளிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9024-00159.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
6: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
7: கண்ணு,
6: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
7: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
8: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
6: எங்க?
8: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
6: RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:26 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: முடிஞ்சு.
1: எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 99 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
10: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
4: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நெய் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
6: ஐந்து மணி 36 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலைத்தன்றல்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில கே ஜே ஏசுதாஸ், மாணிக்க விநாயகம், ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: RKG நெய் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்.
9: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
10: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
12: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: 5:45 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல் அடுத்ததாக ஒலிக்கு வரக்கூடிய பாடல் தேவா இசையில SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: நேர்கள் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையானது வருகின்ற ஜூன் மாதம் 3 தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கு www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கு 8 வகுப்பு, 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITI பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு வழங்கும் தேசிய தொழில் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே ஆர்வம் உள்ளவர்கள் ITI சேர்க்கைக்கு விண்ணப்பிக்குமாறும், இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கிருஷ்ணகிரி ஆகிய சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 0-43-44-26-24-57 என்ற எண்ணிலோ அல்லது 94-42-52-56-08 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போம். விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம்.
9: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 8985 12345.
11: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒளிக்கூடிய பாடல் இளையராஜா இசையில, KJ யேசுதாஸ், KS

0: காய்ச்சாத பானினா.
1: ஒழிக்க இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. ஆர்கேஜி நெய் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து

0: சுவையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில அங்கக முறையில் மண்வள மேம்பாடு ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சத்யா அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து 8:00 இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வழம் வரும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 6:00. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இன்று சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கோவில் ஒரு திறந்த தூண் போர்டிகோவால் சூழப்பட்ட ஒரு எளிய இரண்டு அறைகளை கொண்ட ஆலயமாகும். கிழக்கு நோக்கிய கருவறையில் பெரிய திருவள்ளுவர் சிலை உள்ளது. வள்ளுவரின் ஸ்டகோ சிலைகள் அவரது சொந்த விமானத்தில் இருப்பது சிறப்பு. கருவறையில் வள்ளுவர் மற்றும் அவரது மனைவி வாசுகியின் வெண்கல சிலைகளும் உள்ளது. பிரம்மாண்டமான மயிலாப்பூர் வருடாந்திர திருவிழாவின் ஒரு பகுதியாக திருவிழாவின் 8வது நாளில் வள்ளுவரின் வெண்கல சிலையும் 63 நாயன்மார்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. சன்னதியின் இடதுபுறத்தில் அமைந்துள்ள கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் வாசுகி இருக்கிறார். நிறைய பாம்பு கற்கள் மற்றும் மாரியம்மனின் ஸ்டகோ உருவம் கொண்ட ஒரு புனித மரம் இங்கு காணப்படுகிறது. திருவள்ளுவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் ஸ்ரீ ஆதி மற்றும் ஸ்ரீ பகவான் ஆகியோரின் உயிரை விட பெரிய பளிங்கு சிலை உள்ளது. ஸ்ரீ ஆதி அவரை ஒரு குழந்தையாக தனது கைகளில் தாங்கி தனது கணவர் முன் மண்டியிட்டார். கவிஞர் பிறந்த இலுப்பை மரத்தின் அடிப்பகுதி என்று எழுதப்பட்ட கல்வெட்டுடன் கூடிய உருளைப்பிடத்தில் காணப்படுகிறது. மகாமண்டபம் அல்லது தியான மண்டபத்தின் ஓரத்தில் அமைந்துள்ள இந்த இலுப்பை மரம் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இலுப்பை மரமாகும். இதன் அடியில் திருவள்ளுவர் 1935 சேதமடைந்து மரத்தின் அடிப்பகுதி பாதுகாக்கப்படுகிறது. இங்கு ஏகாம்பரேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு தனி சன்னதி உள்ளது. இந்த சன்னதிக்கு அருகிலேயே காமாட்சியின் உபசன்னதி அமைந்துள்ளது. சன்னதியின் சுவரில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவ, பிரம்மா மற்றும் துர்கையின் கோஷ்ட உருவங்கள் காணப்படுகிறது. நுழைவாயிலில் கணேசன் மற்றும் சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா ஆகியோரின் முக்கிய உருவங்கள் காணப்படுகிறது. வள்ளுவர் சிவன் மற்றும் பார்வதியை லிங்கத்தின் மேல் வைத்து வழிபடும் ஸ்டகோ படம் மிகவும் சிறப்பு. வள்ளுவர் மற்ற சைவ துறவிகளுக்கு இணையாக நடத்தப்படுகிறார். ஹனுமன், கணேசன், சண்டிகேஸ்வரர், பைரவர், சனீஸ்வரர் மற்றும் நவகிரகங்கள் போன்ற சிறிய சன்னதிகளும் இக்கோவிலில் காணப்படுகிறது. தமிழ் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த கோவில் முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு மாலையில் திருக்குறள் வகுப்புகளும் இங்கு நடத்தப்படுகிறது. கோவிலின் பின்புறம் நாக சிலைகள் சூழ்ந்த வேப்பமரத்தின் அருகே அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. ஏகாம்பரேஸ்வரரின் ஊர்வல தெய்வம் ஒரு கோவில் பெட்டகத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது. மற்றும் திருவள்ளுவர் மற்றும் வாசுகியின் சிலைகள் ஒரு 100 அல்லது 2 பழமையானவை என்பது தெரிகிறது. இன்று சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டோம்.

0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
1: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

மாலை வணக்கம் நேயர்களே. மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 6:10. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது பெண்ணின் மனதை தொட்டு என்ற திரைப்படத்திலிருந்து

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல், இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது அழகி என்ற திரைப்படத்திலிருந்து

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவம் 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
5: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. Call 9500509984.
6: Kanuni madad o salah dilati, teli no hame sahi raah dikhati.
7: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
8: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடத்தேர்வுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி.

0: போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
0: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து.
6: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ,

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: தொடர்பான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி அய்யனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும்

0: யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் மாலை 6:40 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: வேலை காத்திருக்கு வேலைவாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி நிலை. அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ராணுவத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, வயது வரம்பு 18-25 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து இப்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரி: த கமாண்டட் ஹெட்குவார்ட்டர்ஸ் 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பானாஜி, கோவா 403001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் இவர்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, சிஎஸ்ஐஆர் கீழ் செயல்படும் செல்லுலர் மூலக்கூறு உயிரியல் மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னீஷியன் பிரிவில் 23 இடங்களும், டெக்னிக்கல் ஆஃபீஸர் பணியில் 4 இடங்களும், டிரைவர் பணியில் 1 இடங்கள் என மொத்தம் 28 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, எம்எஸ்சி. வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500, எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/5/2026. மேலும் ccmp.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஏர் ஆபீசர் கமாண்டிங் பிரிவில் கிளார்க் 35 இடங்களும், ஹிந்தி டைப்பிஸ்ட் பணியில் 9 இடங்களும், டிரைவர் பணியில் 3 இடங்கள் என மொத்தம் 47 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, +2. வயது வரும்பு 18-25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் இவர்களுக்கு indianairforce.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, துணை இராணுவமான சகஸ்திர சீமாப்பால் படையில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, வயது 18-25 வயதிற்குள் இருக்க வேண்டும். கூடுதல் தகுதி சர்வதேச தேசிய பல்கலை இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/6/2026. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் எம்டிஎஸ் பிரிவில் 45 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 20 இடங்களும், கிளார்க் பணியில் 8 இடங்களும், வன காப்பாளர் பணியில் 7 இடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியில் 4 இடங்களும், ஸ்டோர் கீப்பர் பணியில் 3 இடங்களும், நூலக தகவல் உதவியாளர் பணியில் 2 இடங்கள் உட்பட மொத்தம் 91 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, +2 ஐடிஐ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1,500. எஸ்சிஎஸ்டி பிரிவினர் கட்டணமாக ₹700. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/6/2026. மேலிவர்களுக்கு fridu.edu.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இதில் நிர்வாக அதிகாரி பணியில் 27 இடங்களும், உதவி பேரரசர் பணியில் 4 இடங்களும், மைனிங் இன்ஜினியர் பணியில் 4 இடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் பணியில் 3 இடங்களும், ரிசர்ச் ஆஃபீஸர் பணியில் 2 இடங்களும், மொழி பெயர்ப்பாளர் பணியில் 2 இடங்கள் உட்பட மொத்தம் 45 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக். வயது வரம்பு 18-45 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/5/2026. மேலும் இவர்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நேரே இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது வேலை காத்திருக்க நிகழ்ச்சி.
1: நேரே இன்று இரவு 8 மணிக்கு இளம் தண்டா நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டா நிகழ்ச்சியின் தலைப்பாக, விளையாட்டு வினாடி வினா. இன்று இரவு 10 மணிக்கு சுகமா

0: நேரம் மாலை 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீ கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு கிருஷ்ணகிரி வரதனப்பள்ளி பகுதியில் 70.8 mm மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 degrees Celsius வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணியில் 40 degrees Celsius, குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கன்னியாகுமரி மற்றும் அரியலூர் பகுதியில் 24 degrees Celsius, மலைப்பகுதியில் கொடைக்கானலில் 13 degrees Celsius பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று மற்றும் நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு இது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39-40 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். 22-24ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று முதல் நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45-55 km வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், ஏனைய தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் இன்று மற்றும் நாளை கேரளம், கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட பகுதிகளில் நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். நேரம் மாலை 6:50.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. உள்ளூர் உலாவில் முதலாவதாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையானது வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கு www.skilltraining.tn.gov

0: இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITI பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு வழங்கும் தேசிய தொழில் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே ஆர்வம் உள்ளவர்கள் ITI சேர்க்கைக்கு விண்ணப்பிக்குமாறும், இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கிருஷ்ணகிரி ஆகிய சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும், இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு 0343-44-26-24-57 என்ற எண்ணிலோ அல்லது 94-42-52-56-08 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினால் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. எனவே அனைத்து சேவைகளையும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் பயன்பெறலாம். எனவே பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் தனியார் துறையில் பணிபுரிய விருப்பமுள்ள மனுதாரர்களும் கலந்து கொள்ளும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இம்முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு விற்பனையாளர், மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ், சூப்பர்வைசர், மேலாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அக்கவுண்டன்ட், மெக்கானிக் போன்ற பணிகளுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். பள்ளி படிப்பு, டிப்ளமோ, பட்டப்படிப்பு என பல்வேறு கல்வி தகுதிக்கும் ஆட்கள் தேவை என்று தெரிவித்துள்ளனர். எனவே தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற உள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனை துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டது உள்ளூர் உலா. இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி. நன்றி நேயர்களே.
1: நேயர்களே, தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். தமிழ் தலையுள்ள

0: வரலாற்றில் ரெட்டை வேட படங்கள்ங்கிறது அதை செஞ்சு காட்டின ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முத முதல்ல பியூ சின்னப்பா தாங்க. அவர் ஒரு உத்தமபுத்திரன் நடித்தார். பின்னாடி ஒரு உத்தமபுத்திரன் இருந்தது, நம்ம சிவாஜி சார் நடித்தார். அதே பியூ சின்னப்பா மூணு வேடத்தில் நடித்தாருங்க, மங்கையர்கர் சிங்கிற படத்தில். நாகேஷ் அவர் படத்தில் நாலு வேடம் பண்ண வச்சுருப்பாங்க. ராம், பட்டாபிராம், சீதாராம் அப்படிங்கிற மாதிரி பணக்கார குடும்பம்னு ஒரு படத்தில் சும்மா ஒரு கேளிக்கையாக பண்ண வச்சுருப்பாங்க. எம்ஆர் அர்வாசும் குமாரி சச்சும் சொர்க்கம்ங்கிற படத்தில் நாலு கேரக்டராக வருவாங்க. நாலு வாசு நாலு சச்சுங்கிற மாதிரி வருவாங்க. யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரே ஒரு நடிகர் செஞ்சுருக்காருன்னா அது சிவாஜி கணேசன் தாங்க. எப்படி அப்படின்னா, அவர் நடித்த நவராத்திரியை சொல்லலாம். நவராத்திரி நமக்கு தெரியும், கொலு. நவராத்திரி சமயத்தில் கொலு நடக்கும், ஒன்பது நாள் ராத்திரி. இந்த கதை இந்த ஒன்பது நாள் நடக்கிற மாதிரி தாங்க ஆரம்பிக்கும். கதை, வசனம், டைரக்ஷன் ஏபி நாகராஜன், சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ஆஸ்தான இயக்குனர்னு வச்சுக்கலாம். ஏன்னா திருவிளையாடல் தொடங்கி தில்லானமோனாம்பல் வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்து அவருடைய வெற்றி படங்கள். திருவருள் செல்வர், திருமால் பெருமை எல்லாமே அவங்களுடைய படம் தான். இந்த படத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாமல் ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் ஒன்பது கேரக்டர் நடிச்சிருப்பாருங்க சிவாஜி. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக முகம் மாற்றம்லாம் செஞ்சிருக்க மாட்டார். சின்ன சின்ன மாற்றங்கள்லேயே நம்மளை மிரட்டுவார், அப்படியே குரல் மூலமாக மிரட்டுவார். உதாரணமாக படத்தோட கதைன்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறான். ஆனந்தங்கிற அந்த கதாநாயகனை, கதாநாயகி சாவித்திரி விரும்புவாங்க. இதில் என்ன ஆச்சரியம், அதை அவங்க வீட்டில் எதிர்ப்பாங்க. எதுத்தா இவ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னா அந்த பையன்ட்டையும், அதே போல் அந்த பொண்ணுகிட்டையும் அந்த பொண்ணோடைய அப்பா அங்கிட்டு சொல்லுவார், பையனுடைய அப்பா இங்கிட்டு சொல்லுவார். இதில் சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு பிடிக்காமல் அவங்க என்ன செய்வாங்க, கதாநாயகி வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டா முதல் கதாநாயகன் ஆனந்திலிருந்து அவங்க பிரிகிறாங்க. பிரிஞ்சு ஒவ்வொரு நாள் இரவும் அவங்க சந்திக்கக்கூடிய அந்த நபர்கள் யாருன்னு பார்த்தா அத்தனை பேர் சிவாஜி கணேசன் தாங்க. அதுதான் ஆச்சரியம். படத்தை முடிக்கிறதாங்க அழகாக இருக்கும். எப்படின்னா இவங்க மேடையில் உட்காந்துருப்பாங்கள்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாருங்க இந்த ஒன்பது நாளும் நான் வந்து ஒவ்வொருத்தர் வந்து என்னை பாதுகாத்தாங்க, அவங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன், இந்த வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அழகாக காட்டுவாங்க. அதுவும் அந்த இவர் இந்த ஸ்டைலிஷ் சிவாஜி வர்றது, அதே போல் அந்த குடிகார சிவாஜி வர்றது, அதே போல் அந்த இவர் தொழுநோயாளி வர்றது, இது நாடக கோஷ்டி வர்றப்ப பெண்கள் வர்ற பாத்தவையில் போயிடுவாங்க, ஏ யோ இங்கிட்டு வந்துட்டோமா அங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வர்றது, அது மாதிரி அந்த கிராமத்துக்காரர் வர்றது, கடைசியாக போலீஸ் ஆஃபீஸர் ஹஹா ஹஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவர் வர்றது. இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு ஃப்ரேமில் காட்டுவாங்க. இங்கே பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒரு ஃப்ரேமில். இதில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்றபடி உட்காந்துருப்பாங்க. போலீஸ் அதிகாரி கம்பீரமாக, அவர் தொழில்நோயாளி உடம்பு இதாகவும், அந்த இப்போ இவர் வந்து குத்த வச்சு உட்காந்துருப்பார் சேர்லையே, இவங்க நாடகக்காரங்க உட்காந்துருக்கிறது, இப்படி அந்த இத்தனை பேரும் உட்காந்துருக்கிறதையும் அந்த ஃப்ரேம் தனி ஃப்ரேமாக என்னன்னு நமக்கு தெரியல. இங்கிட்டினாலும் இங்கிட்டினாலும் அதை காட்டுற போது இதில் ஒருத்தர் இறந்து போயிருப்பார். வச்சு இந்த படத்தை முடிக்கிற போது உண்மையிலே எந்திரிச்சின்னு கைதட்ட தோணுங்க. ஒரு நடிகர் இத்தனை சாதிச்சிருக்காருன்னு சொன்னால், இசை கே வி மகாதேவன், ஒளிப்பதிவு WR சுப்பராவ், எடிட்டிங் வந்து ராஜன் TR நடராஜன். இந்த படத்தை விஜயலட்சுமி பிக்சர்ஸுங்கிற பேரில் ஏபி நாகராஜன் வெளியிட்டிருப்பார். இப்போ கூட நீங்கள் டிவியில் ஒரு பேட்டியில் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறது, எங்கள் அப்பா ஏபி நாகராஜன் பேசி பார்ப்பீங்க. ஏபி நாகராஜன் பற்றிய நினைவுகளை அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க தாங்க அவங்க விஜயலட்சுமிங்கிறது. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது ஏபி நாகராஜன். எப்போவாவது நேரம் இருந்தால் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். நவராத்திரி உண்மையிலேயே இத்தனை பாடல்களோடும் இவ்வளவு நகைச்சுவையோடும் எல்லாவற்றுக்கும் மேலே பிரிந்த காதலர்கள் சேர்கின்ற அந்த அழகோடும் இந்த படம் மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கோம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய 100வது படம்ங்கிறது அதுதான் ஆச்சரியம். 100வது படம் வெற்றி கண்டதாக வரலாறே இல்லையம்பாங்க, ஆனால் இவருக்கு வெற்றி கண்டது. 100வது படத்தில் 9 பாத்திரங்களில் இவர் நடிச்சிருப்பார். பிற்காலத்தில் என்னுடைய இணை நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தசாவதாரத்தில் 10 வேடம் போட்டிருப்பார். அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எனவே இந்த நவராத்திரி படம் வாய்ப்பு கிடைக்கிற போது குடும்பத்தோடு பாருங்கள். அரிய பாடல்கள், இனிய இசை, அருமையான படப்பிடிப்பு, ஒப்பற்ற நடிகர்கள், அற்புதமான படம் நவராத்திரி. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி வைப்பா.

0: ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: நேரம் 7 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை இணைந்திருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். இனிமையான காலங்களை காற்றலையில் கேட்கும் நேரம் இது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது தெனாவட்டு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கான இசை ஸ்ரீகாந்த் தேவா, பாடலை பாடியவர் ஹரிஸ் ராகவேந்திரா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
4: நேரம் 7:06. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலை தரையிசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது மதராசப்பட்டினம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரே ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையசை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கையை சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ்.
2: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
3: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்துருக்கிறாங்க, வண்டி கொடுத்துருக்கிறாங்க, உழுதற்க பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
5: கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய இரண்டு கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
2: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதன்மை விஞ்ஞானி மற்றும் எஸ்டிசி ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
6: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார்.
7: திருப்பூர் மாவட்டம் மூடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்க கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
1: இதுவரை நீங்கள்

0: கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: சுகாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்ப பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்துத்துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.

0: தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் வயல்வெளி.
5: அப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! இந்த பிள்ளைங்க எல்லாம் ஜூஸே வேணும்னு கேக்குதுங்க. அதுவும் இந்த கரும்பு ஜூஸே வேணுமா! எங்க போய் வாங்குறது?
6: நாகு, ஏ பிள்ள நாகு, என்ன பெருசா போய்கிட்டே போயிட்டு இருக்கிறவ, கொஞ்சம் இங்கிட்டு வாயே.
5: லோகு, என்ன லோகு, எப்படி என்னை பார்த்து இப்படி கண்டுபிடிச்சு கரெக்டா கூப்பிட்டுவ, என்ன பண்ணிட்டு இருக்கிற?
6: நான் என்னத்த பண்ண போறேன், நான் வீட்டுல இருக்கிற வேலையும் காட்டுல இருக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது சரி, நீ எங்க இவ்வளவு வெரசா போயிட்டு இருக்கிறவ?
5: அதை ஏன் கேக்குற? என் தங்கச்சி பிள்ளைங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்துருக்குதுங்க. அது ஒரே ராவடி, எனக்கு ஜூஸ் வேணும், அதுவும் கரும்பு ஜூஸே தான் வேணும்னு. அதுக்கு தான் எங்க போய் வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்.
6: ஏன், நீ தான் நிறைய பழம்லாம் வச்சிருப்பிய, வீட்டிலே போட்டு கொடுத்துருக்கலாம்ல.
5: எங்க பல ஜூஸ்லாம் வேணாமா, கரும்பு ஜூஸ் தான் வேணும்னு. இந்த உங்க ஊர்ல கரும்பு ஜூஸ் தான் நல்லா இருக்கும், கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு ஒரே கலாட்டா.
6: சரிதான், ஏன்னா உன் தங்கச்சி பிள்ளைங்கலாம் டவுன்ல இருந்து வந்திருக்கோம், டவுன்லன்னா பழம்லாம் நிறைய கிடைக்கும், நம்ம காட்டில் தான் நிறைய கரும்புலாம் கிடைக்கும்ல, அதை வாங்கி கொடுக்கறதுல இவ்வளோ என்ன சலிப்பு உனக்கு?
5: இங்கேருந்து எவ்வளோ தொலைவு போகணும்? சரி, நீங்கள் தான் கரும்பு போட்டிருக்கீங்களே, நீ ஒரு ஜூஸ் கடை போட்டிருந்தா உன்ட்டே வாங்கிட்டு இருப்பேன்ல.
6: வேலையில் போன ஓனான எடுத்து வேட்டியில் விட்ட கடையா உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, இங்கே எங்கே விளைச்சல் எனக்கு சரியாவா இருக்கு?
5: என்ன பிள்ளை இப்படி சொல்ற? அவ்வளோ டன் டன்னா உங்க மாமா அத்தெல்லாம் ஏத்துனதை நாங்க எத்தனை வருஷமா பாத்துருக்கோம்.
6: ஆடா, நீ வேற நாகு, இங்க மண்ணும் சரியில்லை. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க எங்க மாமனார் மாமியார் எல்லாம், நல்லா இலை தலையா பசுமையா போட்டு இயற்கை உரம் வச்சு விவசாயம் பண்ணாங்க. ஏமாச்சா அப்படியா பண்றாரு? சீக்கிரமா வேலையை முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் உரமா போட்டு விளைச்சலே குறைஞ்சு போச்சு, மண்ணே ஒன்றும் நல்லா இல்லை, பதர் மாதிரியே இருக்குது மண்.
5: என்ன பிள்ளை சொல்கிற, இன்னைக்கு நீ ரசாயன உரம் போடுறனால உனக்கு வந்து விளைச்சல் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இயற்கை உரத்தில் தான் நல்ல விளைச்சல் இருக்குமா, தெரியுமா உனக்கு?
6: அதெல்லாம் சரிதான், அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போகிறது பசுமையான இலை தலைக்கு?
5: நம்மளே வந்து நம்ம மண்ணை பாதுகாக்கணும், இயற்கை உரத்தை போடணும், அதுக்கு தெளிவான முறைகள் தெரிஞ்சா நீயே அதை செய்யலாம்.
6: அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எங்கிட்டு போறது?
5: இவ்வளவுதான் உன் பிரச்சனையா? மண் வளத்தை எப்படி மேம்படுத்துறதுன்னு சொல்றாங்க.
6: அட நாகு, யாரு சொல்றாங்க, எங்க சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க, கொஞ்சம் சொல்லு தெளிவா.
5: அதுவா லோகு, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலையில அங்கக முறையில மண் வளத்தை எப்படி மேம்படுத்துறதுன்னு ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா சொல்கிறாங்களாம். அவங்க கொடுக்குற உரையை நீ கேட்டினா உனக்கே எப்படி வந்து உன் மண்ணை பாதுகாக்கணுங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தெரிஞ்சிடும்.
6: சரி சரி, நீ போய் ஜூஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போ, நான் இன்னைக்கு சாயந்தரம் கேட்டுட்டு என்ன விஷயம்னு பேசிக்கிறேன்.
5: சரி லோகு, நான் அப்போ நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு போகிறேன்.

0: இல்லைன்னா அந்த பிள்ளைங்க என்ன என்னை பாடாப்படுத்தி எடுத்துரும்.
1: சரி நாகோ.
0: அங்கக முறையில் மண்வள மேம்பாடு ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சத்யா அவர்களின் உரையை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கக முறையை பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா மண்ணும் பாசன நீரும் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தோட்டக்கலை பயிர்கள், வேளாண்மை பயிர்கள், ஆடு மாடு கோழி எது வளர்த்தாலும் தண்ணியும் மண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உணவுப் பொருள் உற்பத்தி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மண்ணிலிருந்து ஆரம்பிக்குது. பசுமை புரட்சிக்கு முன்னாடி 1950-60 காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் இயற்கையை அதாவது மாட்டு எரு மட்டும்தான் பயன்படுத்தின்னு வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். பசுமை புரட்சிக்கு அப்புறம்

ஆடு மாடு கோழி எது வளர்த்தாலும் தண்ணியும் மண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உணவுப் பொருள் உற்பத்தி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மண்ணிலிருந்து ஆரம்பிக்குது. பசுமை புரட்சிக்கு முன்னாடி 1950-60 காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் இயற்கையை அதாவது மாட்டு எரு மட்டும்தான் பயன்படுத்தின்னு வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். பசுமை புரட்சிக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை பெருகிட்டே வருது, நம்ம உணவு தேவையை அதிகரித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசாயனத்தை வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக வேளாண்மைத்துறை அலுவலர்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து அந்த யூரியாவை கொண்டு போய் வயலில் போடும்போது அடுத்த நாள் காலையில் வந்து செடிகள் பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டு விவசாயிகள் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ரசாயனத்தை போடுறதுனால வந்து நல்லா பயிர் வளருது, அதனால் வந்து நம்ம அதை போடலாம், ரசாயன உரங்களை சேர்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் வந்து இந்த ரசாயன உரம் போட ஆரம்பிச்சிது. ஆனால் பல்கலைக்கழகத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பயிர் விளைவிக்கணும் அப்படின்னா மண் பரிசோதனை அடிப்படையிலையோ இல்லை பல்கலைக்கழகத்திலால் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறையை தான் கடைபிடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இயற்கை எருக்கள் போடணும், அப்புறம் உயிர் உரங்கள் போடணும், அப்புறம் ரசாயன உரங்கள் போடணும். நம்ம உணவு தேவை பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டு ரகத்துலேருந்து வீரியரகங்கள் கொண்டு வந்தோம். அந்த வீரியரகங்களுக்கு வந்து உணவு தேவை அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் உயிர் உரம் கொஞ்சம் தான் ரசாயன உரம் போட சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காகவும் போடுற முறை சிரமம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம முற்றிலும் வந்து இயற்கை எருக்களும் உயிர் உரங்களும் போடுறதை தவிர்த்துட்டு நம்ம முழுக்க முழுக்க ரசாயன உரங்களே நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 110 லட்சம் ஹெக்டர் நிலங்கள் வந்து மாசுபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து 80 லட்சம் நிலங்கள் வந்து மண் அரிமானம் மூலமாகவும் மற்ற நிலங்கள் வந்து மற்ற பல்வேறு காரணங்களாலும் வந்து மாசுபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாலில் கூட நிறைய நஞ்சு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம மண்ணில் போடக்கூடிய களைக்கொல்லி ரசாயன பூச்சிக்கொல்லிகள், அதனால் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய இது ரசாயன உரங்கள் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய நஞ்சு கலந்துருக்கு. உணவுப் பொருளையும் வந்து நிறைய நஞ்சு வருது அப்படிங்கிறதுனால முற்றிலும் வந்து மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இயற்கையை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து விவசாயிகள்கிட்டையும் பள்ளி மாணவர்கள்கிட்டையும் கல்லூரி மாணவர்கள்கிட்டையும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து மண் சீர்கேடு அடைஞ்சிட்டே வரதுனால விவசாய பொருள்களோட உற்பத்தி வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதில் முக்கியமாக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா கரும்பு சாகுபடி பண்ணுற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 80-100 டன் எடுக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இப்போ சராசரி வந்து 30-40 டன் தான் மகசூல் எடுத்துட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து மண்ணோட வந்து மலட்டுத்தன்மை தான். ஸோ அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில விவசாயிகள் நான் கோழி தானே வளர்க்குறேன் ஆடு தானே வளர்க்குறேன் மாடு தானே வளர்க்குறேன் அதுக்கு எப்படி மண் முக்கியம்னா அதில் ஆடு மாடு கோழிகளுக்கு போடக்கூடிய தீவனங்கள் எல்லாமே மண்ணிலேருந்து தான் விளையுது. ஸோ விவசாயம் அதனை சார்ந்த இதர துறைகள் எல்லாமே மண்ணோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம மண்ணை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இப்போ முன்னாடி வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு வந்து 40 மாடு 50 மாடு இருக்கும். அவங்க காலில் ஓட்டி விட்டாங்கன்னா கரட்டில் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து பகிர்ந்து உண்ணுதல் பழக்கமும் இருந்தது, மக்கள் தொகை குறைவாக இருந்ததுனால போதுமான அளவு வந்து இயற்கை இருந்தது, அதை நம்பியே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு போங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன மூலதனத்தை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பயன்படுத்தி வந்து மண்ணை வளமாக்கணும் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை எருக்கள் ஃபஸ்ட்டு நம்ம இயற்கை எருன்னு பார்க்கறது எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பொதுவாக வந்து நம்ம மக்களை மாட்டு எரு தான் பயன்படுத்திட்டு இருப்போம். மாட்டு எரு தவிர்த்து வந்து ஆட்டாம்புழுக்கை போடலாம், கோழி எரு போடலாம், மக்க வச்ச கோழி எரு போடலாம், அதுக்கப்புறம் ஆடு மாடு தொழுவத்திலேருந்து வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் பயன்படுத்தி மண்புழு உரமாகவோ மக்கு உரமாகவோ தயாரித்து பயன்படுத்தலாம். கால்நடை கழிவுகளில் மற்ற கால்நடை கழிவுகள் பார்த்தீங்கன்னா பன்னீர் நம்ம மக்க வச்சு பயன்படுத்தலாம், தென்னை நார் கழிவு மக்க வச்சு பயன்படுத்தலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து வயலில் போடுறதுக்கு முன்னாடி குறிப்பாக வந்து நல்லா மக்கியிருக்கான்னு பார்க்கணும். மாட்டு எருவாக இருந்தால் 1 மாதமான மாட்டு எரு பச்சை சாணியை கொண்டு போய் வயலில் போடக்கூடாது, 1 மாதமாக தான் ஆயிருக்கணும். கோழி எரு பன்னீருலாம் வந்து 4-6 மாதங்கள் மக்கியிருக்கணும். ஆட்டு எரு மருடம் மட்டும் உடல் கழிவு ஆட்டு கழிவுலேருந்து வரும்போதே நல்லா மக்கி வரதுனால ஆட்டு எரு மட்டும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ மாட்டு எருன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து குறைந்தபட்சம் 5 டன் போடணும். இது எப்படின்னா மகசூல் டன்னேஜ் கம்மியாக வர பயிர்களுக்கு வந்து 5 டன் போடலாம். இதே டன்னேஜ் அதிகமாக வரக்கூடிய தக்காளி கத்திரி மிளகாய் வெண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரியரகங்கள் தான் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மஞ்சள் வாழை தென்னை இந்த வாழை

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி இதுக்கெல்லாம் வந்து டன்னேஜ் அதிகம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 10 டன் தொழுவரம் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல மக்கள தொழுவருமே வந்து ஒரு லோடு வாங்கினீங்கன்னா 2500 ரூபாய் ஏத்துக்குழி இறக்குழிலாம். இப்ப 10 டன் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு அதுவே வந்து 30,000 கிட்ட செலவாயிடும். ஸோ அப்போ மாட்டு இதை தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆட்டாம்புழக்கு இருந்ததுன்னா அதை நம்ம வந்து 2 டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கோழியர் எடுக்கிறீங்க அப்படின்னா கோழியர் வந்து 4-6 மாதம் வந்து மக்க வச்சு நம்ம பயன்படுத்தணும். கோழியர் மட்டும் எக்காரணம் கொண்டும் அங்கே தொழுவத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது விவசாய பயிர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ கோழியடு கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எளிதான முறை அப்படின்னா கோழியர் கூட கோழியர் 1 டன் எடுத்துட்டிங்கன்னா 1.5 பங்கு வந்து நம்ம வந்து தென்னைநார் கழிவு இல்லைன்னா நம்ம வைக்கோலை பயன்படுத்தி ரெண்டையும் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கு வந்து 2 கிலோ வந்து நம்ம இது இந்த காளான் வித்துன்னு சொல்றாங்க இல்லையா மஷ்ரூம் ஸ்பான் சொல்லுவாங்க அதை வந்து இந்த கோழி தென்னைநார் கழிவையும் கோழி கழிவையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அடுக்கடுக்கா ஒவ்வொரு அடுக்குகளுக்கும் நடுவில் வந்து இந்த தென்னை இது காளான் வித்து நம்ம போட்டுட்டே வரணும். இப்படி போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ள வந்து கோழியர் வந்து நல்லா மக்கிடும். அதை நம்ம எடுத்து நம்ம உரமாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா தொழுவத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் சேர்ந்து மண்புழு உரமாகவோ மக்கு உரமாகவோ தயார் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ மக்கு உரமோ மண்புழு உரமோ தயார் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து எல்லா விவசாயிகளும் எளிதாக தான் இருக்காது. இப்போ வந்து இப்போ மக்கு உரம் மண்புழு உரம் தயாரிக்கிறது வந்து 4 மெத்தடில் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து நம்ம சாதாரணமாக நம்ம மரத்தடி நிழலில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம மக்கு உரம் தயார் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தார்பாலின் சீட்டு வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இருக்கிறது வந்து சில்பாலின் சீட்டு இல்லைனா HDPE சீட்டு ஹை டென்சிட்டி பாலியத்திலின் சீட்டு இருக்குது அது வந்து 350 காஜ் வரும். அதையும் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து கோழி வந்து மக்கு உரம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் அப்படின்னா நம்ம தொட்டி முறைன்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் விட்டம் இருக்கும். 2 அடி விட்டம் அடியில் வந்து ஒரு 1.5 இன்ச் திக்னஸில் ஒரு பிளேட்டு போட்டு ஓட்டை போட்டு அதையும் வந்து ஒரு தொட்டி மாதிரி செட் பண்ணி நம்ம வந்து மக்கோரம் தயாரிக்கலாம் மண்புழுரம் தயாரிக்கலாம். அப்படின்னா ஷெட்டு மாதிரி 3 ஷெட்டு கட்டிட்டு 12 அடி நீளம் 4 அடியிலேருந்து 3 அடி உயரம் 2 அடியிலேருந்து 3 அடி அகலம் வச்சுட்டு தொட்டி கட்டிட்டு அடி கீழே வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து வெளியில் வர மாதிரி நம்ம ஒரு சின்ன துளை போட்டு அதையும் பயன்படுத்தி நம்ம வந்து மக்குரம் தயாரிக்கலாம். ஸோ இந்த 4 மெத்தடில் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வருஷமும் வரும் ஈஸியாக இருக்கிற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வடிவத்தில் ரிங்குன்னு சொல்கிறாங்களே ஹாலோ பிளாக் ரிங்கு அதுதான் உங்களுக்கு 10-15 வருஷம் வந்து எந்த சேதாரமும் வராது. அந்த மாதிரி ரிங்கை நீங்கள் பயன்படுத்தியும் நீங்கள் வந்து ஒரு நிழலில் தேர்ந்தெடுத்து அந்த நிழலில் வந்து இந்த தொட்டியை வச்சுட்டு நீங்கள் அதுலேயும் நீங்கள் மக்குரம் தயார் பண்ணலாம். இப்போ வந்து மக்குரம் தயார் பண்ணுறதுக்கு நம்ம மண்புழு உரம் மண்புழு தேவையில்லை. எல்லா கழிவுகளும் வந்து கொண்டு வந்து போட்டுட்டு அடுக்கடுக்காக வந்து நீங்கள் நம்ம மாட்டு சாணி இருக்கு இல்லைங்களா மாட்டு சாணி வந்து இப்போ 1 டன் கழிவுக்கு வந்து 40 கிலோ பச்சை சாணி இருந்தாவே எல்லா குப்பையும் மக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பல்கலைக்கழகத்தில் வந்து மாட்டு சாணியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்கோ அதே அளவுக்கு தீமை கையை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக வந்து எந்த கூட்டு நுண்ணுயிர் கலவையும் கிடைக்காத சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மக்குரம் தயார் செய்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கூட்டு நுண்ணுயிர் கலவையினே வந்து குப்பையை மக்க வைக்கிறதுக்காக தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஎன்ஏயோ பயோமினரலைசன் சொல்லுவாங்க. அது வந்து 1 டன் கழிவுக்கு வந்து 2 கிலோ நம்ம பயன்படுத்தலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு வந்து தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து கண்டுபிடிச்சி வேஸ்ட் டீகம்போசர் இருக்கு. அந்த வேஸ்ட் டீகம்போசர் வந்து ஒரு பாட்டில் வந்து 23 கிராம் வந்து அளவு இருக்கும். அதை வந்து 200 லிட்டர் பேரலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 கிலோ வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 7 நாள் கலந்து வச்சுருக்கிறதுக்கப்புறம் 7 நாள் நல்லா நொர பொங்கின மாதிரி வரும். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ குப்பையை மக்க வைக்கிறதுக்கு 1 டன் வேஸ்ட்டுக்கு வந்து 40 கிலோ வந்து மாட்டோட பச்சை சாணி எடுத்துக்கலாம். அப்படின்னா 2 கிலோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட கூட்டு நுண்ணுயிர் கலவை பயன்படுத்தலாம். அப்படின்னா வேஸ்ட் டீகம்போசர் இந்த மூணில் ஏதாவது பயன்படுத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய கழிவுகளை மறுசுழற்சி பண்ணி நீங்கள் வந்து வயலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நீங்களே குப்பையை வச்சு மக்கப்பைய வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எந்த பயிர் செஞ்சாலும் 2 டன் போட்டால் போதும். ஆனால் வந்து தொழுவுரம் வெறும் மாட்டு தொழுவுரம் போடுறீங்க அப்படின்னா 5-10 டன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 டன் நீங்கள் வந்து குப்பையை மக்க வச்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கு மீதமாகும். இதுவே மண்புழு உரம் தொழில்நுட்பம்னா இதே 4 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு
ஒரு டன் வேஸ்ட்டுக்கு வந்து 2 கிலோ மண்புழு வந்து நம்ம விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 90 நாள் விட்டுருணும் அப்படியே, ஏன்னா மண்புழுக்கள் நல்லா வீணாக

ஆகி நிறைய வந்து அந்த தொட்டியில வந்து மண்புழுக்கள் முட்டைகள் நிறைய வந்துடும். அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து 90 நாள் விட்டுட்டு அறுவடை முடிச்சுட்டு அடுத்த டைம் வந்து அந்த தொட்டியிலேருந்து அறுவடை பண்ணும்போது கடைசியில் வந்து 1.5 அடி வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே நிறைய சிறு சிறு முட்டைகள் சிறு சிறு குட்டிகள் இருக்கும், அது வந்து இனவிருத்தி ஆகிட்டே இருக்கும் அந்த தொட்டியில். அதனால முழுசும் அல்லாமல் நீங்கள் 1 அடியோ 1 அடியோ அடியில் விட்டுட்டு மீதத்துக்கு மட்டும்தான் குப்பையை நீங்கள் வந்து எளிதில் மக்கக்கூடிய குப்பையை பயன்படுத்தி நீங்கள் மண்புழு உரம் தயார் பண்ணணும். இப்போ மண்புழு உரம் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி தேங்கியிருக்கக்கூடாது, 40-60% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்ததுன்னா அது வெளியேறுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஏதாவது நாயோ பூனையோ இல்லை புறாக்கள் வந்து வேறு ஏதாவது வந்து அந்த புழுவை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஏதாவது சீட்டு போட்டு மூடி வச்சுருக்கணும். டெய்லியும் வந்து ஈரப்பதம் வெளியில் காற்றோட ஈரப்பதம் எப்படி இருக்குது, வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காலையிலையோ சாயந்தரமோ 1 நேரம் நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த குப்பையாக இருந்தாலும் சரி எளிதில் மக்கக்கூடிய குப்பைகள் வந்து அந்த குப்பையோட தன்மையை பொறுத்து 60-90 நாளைக்குள்ள உங்களுக்கு மக்கு உரம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து என்னன்னா இது இந்த மாதிரி மக்க வச்சு போடுறீங்க அப்படின்னா சாதாரண ஒரு காய்கறி செடிகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து 1 ஏக்கர் வைக்கிறீங்கன்னா 1000-2000 கிலோ வரைக்கும் போடலாம். இப்போ வந்து ரொம்ப மகசூல் கம்மியாக தரத்துக்குலாம் வந்து 1 ஏக்கருக்கு 500 கிலோ போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மாட்டு உரத்தை மட்டும் போடுறத கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 8 டன் கிட்டத்தட்ட 8 டன் போது உங்களுக்கு 2000-3000 ரூபா ரேட்டு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒர் 10,000-15,000 ரூபா கிட்ட உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ அதனால் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு குப்பையை மக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தொட்டியோ இல்லை நம்ம ஒரு ஷீட் மெத்தடை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் அங்கே வேளாண்மை செய்யும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து கம்பல்சரி போடணும். 1 ஏக்கருக்கு வந்து 200 கிலோ நம்ம புண்ணாக்கு கம்பல்சரி போடணும். அதில் வந்து 200 கிலோ புண்ணாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ வந்து வேப்ப முன்னாக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மிச்சம் 100 கிலோவுக்கு வந்து எந்த புண்ணாக்கு தேங்காய் கடலை நிலக்கடலை ஆமணக்கு எள்ளு அந்த மாதிரி புண்ணாக்கு கலந்துக்கலாம். ஏன் வந்து வந்து அந்த 50% வந்து வேப்ப முன்னாக்கு இருக்கணும் அப்படின்னா வேப்பத்தில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய கரையான நூறுப்புழுக்கள் மற்ற அழுகல் நோய் உண்டு பண்ணுற எல்லா கிருமிகளும் அதை வந்து கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மண்ணிலேருந்து சத்துக்கள் வந்து நான் அதுவும் குறிப்பாக வந்து தலைச்சத்து வந்து சீக்கிரம் ஆவியாக மாறி வெளியேறும். இந்த மண்புழு இருக்கக்கூடிய இந்த வேப்ப முன்னாக்கில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோஃபேக்டருங்கிற நைட்ரஜெட் பரிமாணத்துக்கு தேவைப்படக்கூடிய பாக்டீரியாக்களுடைய செயல்திறனை வந்து குறைக்கிறதுனால உங்களுக்கு அந்த நைட்ரஜன் வந்து வாயுவா வளிமண்டலத்திலிருந்து வெளியேறாமல் நம்ம தடுக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் வந்து 200 கிலோ வந்து புண்ணாக்கு வந்து கொடுக்கணும். புண்ணாக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் நல்ல சத்தை வழங்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம 200 கிலோ சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இயற்கை இருக்கல ஏதோ ஒரு ஒன்று, அதுக்கப்புறம் புண்ணாக்கு சேர்த்துக்கிறீங்க. 3வது வந்து கம்பல்சரி உயிர் உரங்கள் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் சேர்க்கணும். அதில் வந்து வந்து உயிர் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அசோஸ்பைரலும் பாசோ பாக்டீரியா ரைசோபியம் இது 3 வந்து வேம் அதாவது வேறு உட்பூசணும்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா அசோஸ்பைரில் வந்து தலைச்சத்தை வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து 78 விழுக்காடு தலைச்சத்து இருக்கும், அதை வந்து மண்ணில் பிடிச்சி வைக்கக்கூடிய தன்மை வாங்கிறதுனால நம்ம தலைச்சத்து வந்து காக அசோஸ்பைரலும். பாசோ பாக்டீரியா வந்து மண்ணில் வந்து கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை வந்து கரைச்சி கொடுக்கறதுனால பாசோ பாக்டீரியா போடுறோம். ரைசோபியமும் வந்து தலைச்சத்து கிரகிக்கக்கூடியது தான். என்ன அப்படின்னா அசோஸ்பைரலமும் இந்த ரைசோபியம் ரெண்டுமே தலைச்சத்து கொடுக்கக்கூடியது. அந்த ரைசோபியமும் பாசோ பாக்டீரியாவும் வேர் முடிச்சு உள்ள தாவரங்கள் எதுக்கு அப்படின்னா நிலக்கடலை பாசிப்பருப்பு உளுந்து துவரை கொள்ளு இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து ரைசோபியமும் பாசோ பாக்டீரியாவும் 1 ஏக்கருக்கு 1 கிலோ போடணும். இதை தாண்டி மற்ற பயிர்களுக்கு வந்து அசோஸ்பைரலமும் பாசோ பாக்டீரியாவும் போடணும். 1 கிலோ ரைசோபியம் 1 கிலோ பாசோ பாக்டீரியா 1 கிலோ அசோஸ்பைரலும் 1 கிலோ பாசோ பாக்டீரியா எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கிலோ மண் 10 கிலோ மணல்னா 10 கிலோ மக்கண குப்பையோடு கலந்து கடைசி உள்ள ஓட்டிட்டு வேறு எந்த பயிர் விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டு விவசாயம் பண்ணணும். இது கூட வந்து தோட்டக்கலை பயிர்களாக இருந்தது அப்படின்னா வேர் உட்பூசணும்னு சொல்லுவாங்க வேமே, இது வந்து மணிச்சத்து துத்துநாக சத்து கரைச்சி கொடுக்கக்கூடியது. இது வந்து 1 கிலோ வந்து இருந்து 2.5 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து இந்த வேர் உட்பூசணும் வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூர்ல வந்து அர்கா கூட்டு நுண்ணுயிர் கலவை ஆல்ரவுண்டர்னு வந்து தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அங்கேயே நேரடியாக நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து தோட்டக்கலை பயிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உயிர் உரம் தான். அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து

வளர்ச்சி ஊக்கி எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அதையும் நம்ம பயன்படுத்தியும் நம்ம விவசாயம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 1 கிலோ சொல்லியிருக்கோம். இதுவே வந்து தனித்தனி பயிரா இருக்கு அப்படின்னா, இப்ப பாரு எடுத்துக்கிட்டு தென்னை மரம் இல்லைன்னா தோப்பா இருக்கக்கூடிய மரங்கள் எடுக்கிறீங்க, நாவல் புளிய மரம் கொய்யா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து முதல் 5 வருடங்களுக்கு வந்து 50 கிராம் வந்து அசோஸ்பயிலும் 50 கிராம் பாசோ பாக்டீரியா போறீங்க அப்படின்னா, 5 வருடங்களுக்கு மேற்பட்ட மரங்களுக்கு வந்து 50 கிராமுக்கு மேல நம்ம 200 கிராம் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். உங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க 50 கிராமா 200 கிராம் 200 கிராம் வரைக்கும் அதிகபட்சம் போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவே வந்து மல்லி தனித்தனி பயிரா இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து 10 கிராம் நீங்க போட்டீங்கன்னா போதும். ஸோ இது வந்து அசோஸ்பயில பாசோபாக்டீரியா வேம்க்கு இந்த அளவு போடணும். இதே ஆல்ரவுண்டர் போடுறீங்க, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய பெங்களூர்லேருந்து வரக்கூடிய அந்த ஆல்ரவுண்டர் போடுறீங்க அப்படின்னா, ஒரு பயிர் ஒரு செடிக்கு வந்து எந்த செடியாக இருந்தாலும் சரி 20 கிராம் போட்டால் போதும். 6 மாசம் கேப்பில் 2 டைம் போடலாம். இது வந்து மண்ணில் போடுறதுக்கும் செடி செடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடு. இதுவே வந்து விதை நேர்த்தி இல்லை நாற்று நேர்த்தி கருணை நேர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 கிலோ ஒரு கிலோ விதைக்கு வந்து 5 கிராம் போட்டு 6 அரிசி கஞ்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா உலர விட்டுட்டு நம்ம வந்து வயலில் கொண்டு போய் விதைச்சு விடலாம். இது வந்து நாற்றுக்கு கருணை நேர்த்திக்கு அப்படின்னா, 1 லிட்டருக்கு வந்து 20 கிராம் இந்த அசோஸ்பயிரெலாம் பாசோ பாக்டீரியா இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கருணையோ நாற்றை எடுத்துட்டு, கருணைன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து மரவள்ளியும் கரும்புக்கு தான் கருணையை பயன்படுத்துவீங்க. அந்த கருணை வந்து 20 நிமிஷம் நனைச்சிட்டு நடும்போதும் உங்களுக்கு வயலில் போய் நட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் முளைப்பு திறன் வரும், நல்லாயிருக்கும். ஸோ இது மூலமாகவும் நம்ம நீங்கள் வந்து இந்த உயிரினங்களை மண்ணில் சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஜீவாமிர்த கரைசல் வந்து உங்களுக்கு மண்ணை நல்லா வளப்படுத்தி கொடுக்கும். இப்போ 200 லிட்டர் பேரல் எடுக்கிறீங்க தண்ணி ஊற்றிக்கிங்க அப்படின்னா, அதில் வந்து 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், அதுக்கு 2 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை, ஒரு கைப்பிடி தோட்டத்து மண், ஒரு 2 கிலோ வந்து பயிர் வகைகள் மாவு, இதெல்லாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேரலை வந்து மரத்தடி நிலத்தில் வெயில் படாமல் நல்லா மூடி விட்டுறணும். அந்த கலக்கிற குச்சியை வந்து எடுத்து கழுவி நீங்கள் நல்லா மூடாக்கு போட்டு வச்சிடணும். 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே வந்து இந்த 200 லிட்டர் வந்து இது ஜீவாமிர்த கரைசல் வந்து 1 ஏக்கருக்கு விட்டுடலாம். இது தென்னை மரம் வாழைமரம் எல்லாத்துக்குமே 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் விடலாம். சப்போஸ் செடிக்கு செடி ஊற்றுற மாதிரி இருந்தாலும் நம்ம 2-3 லிட்டர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். நிறைய பேர் என்னென்னா ஜீவாமிர்த கரைசல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறையா பாசான் டெவலப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு காத்தோட்டம் இல்லைன்னா உங்களுக்கு செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜீவாமிர்த கரைசலா இது வந்து ஆர்கானிக்காக போட்டாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற கணக்கு தான். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம சொன்ன அளவை நீங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து ஜீவாமிர்த கரைசல் வந்து மண் வள மேம்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த இயற்கை எருக்கள் யூஸ் பண்ணும்போது 1 ஏக்கருக்குன்னா 2 டன் 5 டன் 10 டன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதே மர வகைகளாக இருந்தது அப்படின்னா தென்னை மரம் புளிய மரம் அப்படின்னா முதல் வருஷம் 10 கிலோ மண் உரங்கள் இயற்கை எருக்கள் விற்கிறீங்க, 2வது வருஷம் 20 கிலோ, 3வது வருஷம் 30 கிலோ, 4வது வருஷம் 40 கிலோ, 5வது வருஷம் வந்து 50 கிலோ, 5 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள் எந்த மரங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து 50 கிலோ மக்கணம் மாட்டு எரு, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டு எரு சொல்கிறேன் நான். இதுவே வந்து மண்புளோரம் போடுறீங்க இல்லை நீங்களே குப்பையை மக்க வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து எந்த வருஷம் மரமாக இருந்தாலும் சரி அது வந்து 10 கிலோ போட்டால் போதும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து நல்ல முறையில் மண் வளத்தை மேம்படுத்தலாம். இதை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பயிர்களுக்கும் செஞ்சிகிட்டே இருக்கணும். எந்த டைமும் தவற விடாமல் பண்ணிங்க அப்படின்னா மண்ணில் இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அதை வந்து உங்களுக்கு சரி பண்ணி ஓரளவுக்கு மண் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குற அளவுக்கு வந்துடும். எடுத்த உடனே ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருந்துட்டு இயற்கைக்கு வரும்போது உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு 20 சென்ட்லேருந்து 30 சென்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு நீங்களே எல்லாமே பழகிட்டு ஜீவாமிர்த கரைசல் எல்லாமே தயாரித்து பயன்படுத்துறது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மண் வளத்தை மேம்படுத்தி நல்லா விவசாயம் பண்ண முடியும். இப்போ இயற்கை எருக்கள் எதுவுமே இல்லை மாற்று இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்று தான் வந்து நம்ம நவதானியம் வந்து பலதானிய விதைப்பு சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சனப்ப தக்கப்பூண்டு மட்டும்தான் விதைச்சிட்டு இருந்தோம். 1 ஏக்கருக்கு 200 கிலோ விதைச்சி விட்டுட்டு அது பூ வரத்துக்கு முன்னாடி மறைக்கி விட்டுட்டு ஒரு 10 to 15 நாள் கழிச்சிட்டு நீங்கள் மற்ற வெள்ளாமை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ என்ன சனப்ப தக்கப்பூண்டு சீசன்

0: வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால இப்ப நவதானிய விதைப்பு வந்துருச்சு. அந்த நவதானியத்துல பாத்தீங்கன்னா 5 விதையான கலப்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுல வந்து தானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பசுந்தாள் உர பயிர்கள், வாசனை பயிர்கள் இருக்கணும். இப்ப தானிய பயிர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா சோளம் மக்காசோளம், திணை, சாமை, குதிரவாளி இதுல இருந்து ஏதாவது எடுத்துக்கலாம். அடுத்து பயிர் வகை பயிர்கள்னு பாத்தீங்கன்னா பாசிப்பயிர், புளுந்து, தட்டப்பயிறு, கொள்ளு, நெறிப்பயிறு, துவரை எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் வித்து பயிர்களில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, ஆமணக்கு, சூரியகாந்தி, எள் எடுத்துக்கலாம். பசுந்தாளுர பயிர்களில் வந்து அகத்தி, கொளிஞ்சி, சந்தப்பத்தக்க பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்து வாசனை பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, கடுகு. ஸோ இதில் எல்லாமே வந்து மண்டியில் போயிட்டு எது விலை கம்மியாக இருக்கோ அந்த பயிர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பயிரோட விதையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ விதையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு மாற்றிக்கணும். இப்போ கடுகு, சீரகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக இருக்கும், அது வந்து 1/2 கிலோ 250 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து நடுத்தரமான விதைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவரை, கொள்ளு இதெல்லாம் நடுத்தரமாக இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் 1-2 கிலோ எடுத்துக்கணும். பெரிய விதைன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, மக்காச்சோளம், ஆமணக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விதையாக இருக்கும், சூரியகாந்திலாம் அதெல்லாம் வந்து 2-3 கிலோ. ஸோ பெரிய விதை 2-3 கிலோ, நடுத்தரமான விதை வந்து 1-2 கிலோ, சிறிய விதை வந்து 250 கிராம் எடுத்துட்டு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்ச அளவு வந்து 250 கிராம் நீங்கள் மண்ணை ஓட்டி விட்டுட்டு கடைசியில் ஒரு பிடி மண் எடுத்து பார்த்தீங்கன்னா உரண்டை பிடிச்சிங்கன்னா உரண்டையாச்சுன்னா போதும், அந்த ஈரப்பதமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த சிறுதானியங்கள் நவதானியங்கள் விதைக்க, பலதானியங்கள் விதைக்கிறதுக்கு போதுமாக இருக்கும். விதைச்சி விட்டுட்டு ஒரு 1 இல்லை 2 தண்ணி கட்டிங்கன்னா போதும், நம்ம முழங்கால் உயரம் வந்துடும். எல்லா தானியங்களும் வந்து பூ வரத்துக்கு முன்னாடி உலக ஓட்டிங்கன்னா அடுத்த 20 நாளைக்குள்ள மக்கிரும், நீங்க அடுத்த வெள்ளாமை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நவதானியமும் பலதானியமும் பண்ணும்போது நீங்க எந்த குப்பையுமே 1 கிலோ கூட மண்புழு உரமோ, மக்கண உரமோ, இல்லை ஆட்டு எரோ, கோழி எரோ, மாட்டு எரோ எதுவுமே போட தேவையில்லை, இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். சில விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நவதானியம் விளைச்சி விட்டு அடுத்த வெள்ளாமை பண்ணும்போது தலைச்சத்து பற்றாக்குறை வருதுங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா நல்லா வந்து பூ வரத்துக்கு முன்னாடி, நார் சத்து வரத்துக்கு முன்னாடி ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜீவாமிர்த கரைசல் 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு அது கூட 200 கிலோ புண்ணாக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த சளை சுத்து பற்றாக்குறை வராது. அந்த எருக்கு அந்த பசுத்தாள் உரங்கள்லாம் சீக்கிரமாக்கி உங்களுக்கு அதுவும் தலை சத்து கொடுக்கறதுனால எல்லா சத்துக்களையும் கொடுக்கறதுனால அந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பலதானிய நவதானியத்தை வந்து 1 ஏக்கருக்கு 200 கிலோ விதைக்கிற மாதிரி தோப்புகளை, பாக்கு தோப்பு, தென்னந்தோப்புல நிறைய களம் வண்டும் அதுலேயும் நீங்கள் 200 கிலோ விதைச்சி விட்டு சின்ன மினி வண்டியில் இல்லை 5 கலப்பையிலையும் நம்ம ஓட்டி விட்டு நம்ம வந்து வெள்ளாமை பண்ணும்போது அப்போ ஒரு மரத்துக்கு 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ, 50 கிலோ குப்பை அப்படின்னு தனித்தனியாக போட தேவையில்லை, இதுவே போதுமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புலாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஊடு பயிர் நம்ம செய்ய சொல்றோம், அதுலேயும் நவதானியத்தை வந்து செடிக்கு செடி விதைச்சி விடலாம். இப்போ வயல் ஃபுல்லாக விதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா செடிக்கு செடி வந்து 50 கிராம் விதைச்சி விட்டுட்டு செடியை பிடுங்கி விட்டுட்டு 2-3 நாள் நல்லா மரத்தை சுற்றி போட்டு நல்லா வந்து உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணு போட்டு நீங்கள் மூடி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து மக்கிட்டு அதுவே வந்து உங்களுக்கு உணவு வந்து வழங்கும். ஸோ இந்த இயற்கை விவசாயம் கடைபிடிக்கிற விவசாயிகள் வந்து மாட்டேறு, கோழியேறு, மண்புழுரம் தயாரிச்சு பண்ணலாம், மக்கூரம் தயாரிச்சு பண்ணலாம், ஆட்டாம்புழுக்க போடலாம், அது கூட 200 கிலோ புண்ணாக்கு, அசோசியெல்லாம் பாஸ்போர்ட் பேக்டீரியா வேம் பூசணும், இல்லைனா தென்னை இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய ஆல்ரவுண்டர் பயன்படுத்தலாம், அது கூட ஜீவாமிர்த கரைசல், அது கூட வந்து குறிப்பாக வந்து நவதானியம் விதைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா 1 கிலோ யூரியாவோ டிஏபியோ காம்ப்ளெக்ஸ் கூட போடாமல் நீங்கள் விவசாயத்தை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அது இல்லாமல் பஞ்சகாவியம், மெயின் அமிலம், 3 இலை கரைசல், 5 இலை கரைசல் அந்த மாதிரி கரைசலும் தயாரிச்சுட்டு நீங்கள் பூச்சி உரட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னோட வந்து அலைபேசி எண் வந்து 97-877-88-0005 இந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கும் இல்லை நீங்கள் எப்படினாலும் அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட விவசாய பெருமக்கள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் அங்கக முறையில் மண்வள மேம்பாடு ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சத்யா அவர்களின் உரையை.

0: என்ன பிள்ள லோகு, வயல்வெளி நிகழ்ச்சியை கேட்டியா? ஏதாவது ஒரு தெளிவான விளக்கம் தெரிஞ்சிச்சா?
1: நல்ல வேலை நாகு, வெயிலுக்கு வந்தியோ இல்லையோ எனக்கு வந்து மனசுக்கு குளிர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனேன். நானும் அதை உடனே போய் கேட்டேன் தெரியுமா, அவ்வளோ தெளிவா மண்ணை பத்தி அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டாங்கல்ல.
0: அப்புறம் என்ன, அவங்க சொன்ன மாதிரி அதில் இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கழிவுகள்ல இருந்து உரத்தை தயாரிக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, உன் மண்ணை எப்படி வந்து மேம்படுத்துறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உன் மச்சாங்கிட்டையும் சொல்லி அடுத்த வருஷம் அதிக விளைச்சல பாக்குற, அப்படிதானே?
1: நிச்சயமா நாகு, அடுத்த வருஷம் ஜூஸுக்கெல்லாம் நீ இப்படி வெயில்ல திரிய வேண்டாம், நானே உனக்கு கூப்பிட்டு வந்து கொடுத்துருவேன்ல.
0: அப்புறம் என்ன, நல்லதா போச்சு, இனிமேல் நான் எங்கேயும் அலைய தேவையில்ல. அடுத்த வருஷம் எங்க வீட்டுல 10 பேர் என்ன 100 பேர் வந்தா கூட லோகு வீட்டுல கரும்பு வாங்கி ஜூஸை போட்டுற வேண்டியதுதான்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
6: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
7: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
6: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
8: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 8 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்வி பதில்கள் இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் 3 வினாக்களுக்கு சரியான பதிலை சொன்னால் வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோடு, 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோடு, 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். என் நிகழ்ச்சியினையும் முதல் அன்பு நேயர் வருகை, வணக்கம். வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணியப்பன். உங்களுக்கான முதல் கேள்வி: ஹாக்கியின் கடவுள் என்று அழைக்கப்படும் இந்திய விளையாட்டு வீரர் யார்? ஹாக்கியின் கடவுள் என்று அழைக்கப்படும் இந்திய விளையாட்டு வீரர் யார்? என்ன பேருங்கய்யா? இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேள்விங்க: நவீன ஒலிம்பிக் போட்டிகள் முதன் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
1: 1896
0: என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலில் வழங்கப்பட்ட பரிசு என்ன? அது இல்லைங்க, வேற ஒண்ணு இருக்கு. சரி, தவறுங்க, அது இல்லை. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா, வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி
2: கொடுங்க:
0: சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது?
2: டெல்லி.
0: டெல்லி என்பது தவறான பதிலுங்க. நன்றி.
2: நன்றி சார்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான கேள்வி: ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? 5 ஆண்டுகள் என்பது தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருகை, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேள்விங்க: டே நைட் டெஸ்ட் போட்டிகளில் எந்த வகை பந்து பயன்படுத்தப்படுகிறது? தவறு. நன்றி.
4: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். இரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
7: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.

0: நேயர்ஷனியும் அடுத்த நேயர் வருகை வணக்கம். சார் உங்களுக்கான கேள்விங்க, இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் போட்டிகள் முதன்முறையாக எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இல்லைங்க, தவறுங்க. நன்றி. நேற்று இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்தீர்களே. நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க பேர் என்னங்க?
1: ரங்கசாமி சார்.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க.
1: சொல்லுங்க
0: சார். சச்சின் டெண்டுல்கர் எந்த அணிக்கு எதிராக ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 200 ரன்கள் அடித்தார்? இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. நன்றி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறீங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க. தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது?
5: இன்னொரு பாட்டி சொல்லுங்க.
0: தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுக்கு தராங்க?
5: இது வந்து கிரிக்கெட்.
0: கிரிக்கெட் என்பது தவறுங்க. நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
6: உலகக்கோப்பை
0: வென்ற முதல் நாடு எது? பிரான்ஸ். தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருகை வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: சரி பாபு, உங்களுக்கான கேள்விங்க.
7: ஐயா, அது ஐபிஎல் கேட்டு சொன்னீங்களா? சொல்லவையா,
0: உங்களுக்கான கேள்வி வருதுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க.
7: சொல்லுங்க.
0: சரி, இந்திய ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார்?
7: சுப்மன் கில் சார்.
0: சுப்மன் கில் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி முதன் முறையாக தங்கம் வென்ற ஆண்டு எது?
7: தங்கம் வென்ற ஆண்டு கொடுக்கலாமா?
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
8: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
0: நேர ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இளம் தென்றல் நிகழ்ச்சிகள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

0: கேஜி நெய்.
1: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ், எதிரில் தர்மபுரி.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
6: நேரம் இரவு 8:19. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்ட நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இனி நிகழ்ச்சி நினையும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
6: வணக்கம் சொல்பவர் யாருங்க?
7: வணக்கம் சொல்வா, பண்பலையோடு இணைந்தே இருக்கும் அரசம்பட்டி காவாக்கட்டு சென்னை விவசாயி ஏமுருகன் கலைச்செல்வி.
6: சரிங்க, உங்களுக்கான கேள்விங்க
7: சார்.
6: ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் இருக்கின்றன?
7: 5.
6: 5 என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி
7: சார்,
6: நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்?
8: நன்றி
6: சார். வாய்ப்பு எந்த விளையாட்டில் போதும்
8: சரிங்களா?

0: சரி, கேட்டிங்களா?
1: கிரிக்கெட்டையா?
0: கிரிக்கெட். கிரிக்கெட் என்பது மிக சரியான பதில், அருமையாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பாரா ஒலிம்பிக் போட்டிகள் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது?
1: 1920.
0: 20? 20 என்பது தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க. யார், எங்க பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டத்தில்
0: ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்? யாருங்க? இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: காரியமங்கலம் வட்டம் ஜெயமராஜன்.
0: சரி பீமராஜன், உங்களுக்கான கேள்விங்க
3: கொடுங்க.
0: அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற இருக்கிறது, எந்த நாட்டில்?
3: ஒலிம்பிக் போட்டியா?
0: எங்கீங்க?
3: எந்த நாட்டில் நடக்கும் சொல்லுமா?
0: ஆமாம்.
3: வாய்ப்பு நன்றிங்க.
0: நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: சார், பாகல்பட்டி பெருமாள்.
0: சரி, பாகல்பட்டி பெருமாள்யா.
4: ஆமாம் சார்.
0: சரி, உங்களுக்கான கேளுங்க.
4: சொல்லுங்க சார்.
0: நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டுக்காக ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கம் வென்றார்? ஈட்டி எறிதல் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம்.
0: சரி, மூக்கனூர் ஜெயராம். உங்களுக்கான கேள்விங்க
5: கொடுங்க.
0: கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை எடுத்த முதல் இந்திய வீரர் யார்?
5: நன்றிங்க. தெரியல.
0: சரிங்க.

0: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் நேயர். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேரலை நிகழ்ச்சி இனியும் நேயர் வருக. வணக்கம்.
5: இனிய ஐயா அவர்களுக்கு
4: முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்?
5: டைகர்.
4: ஆமா.
5: அவர் ஒரு குழு கிடைக்குமாங்களா?
4: குழுவே இல்லைங்க, ஒன் மார்க் குவெஸ்டின் தான்.
5: இல்ல நேரடியா பதில் தான். சரிங்க சரிங்க. கவாஸ்கர் என்னுடைய பதில்.
4: இல்லைங்க, தவறான பதில்.

0: நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, இது இளந்தண்டர் நிகழ்ச்சியின் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.

மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7

0: ரைட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம் கால் 9

0: PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் இரவு 8:31. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள், புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: மதிகன் பள்ளியில இருந்து மதிஸ்ரீ.
4: சரி, உங்களுக்கான கேளுங்க.
5: கேளுங்க.
4: சரி, இந்தியாவில் முதல் டெஸ்ட் போட்டி எந்த இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றது? இருக்கீங்களா? இங்க சொல்லுங்கம்மா.
5: ஆப்கானிஸ்தான்.
4: இல்லைங்க, தவறு. நன்றி. தவறு. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
4: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: முக்கல் நாயுடு பஞ்சாயத்தில் மேல்கனை ஒன்ற கிராமத்தில் முருகேசன் பேசுறேன்.
4: சரி, உங்களுக்கான கேள்விங்க. தன்ராஜ் பிள்ளை என்ற வீரர் எந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர்? எந்த விளையாட்டு?
6: கபடி போட்டீங்க.
4: கபடி என்பது தவறான பதில். நன்றிங்க. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
7: ஐயா வணக்கம்யா.
4: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் தருமபுரி மதியோன் பாளையம் மோகன் பேசுறியா.
4: சரி, உங்களுக்கான கேள்விங்க.
7: மூன்று கேள்வியுமே எளிமையா கொடுத்துறீங்க.
4: சரி, முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற மைதானம் எது?
7: உலக நவீன ஒலிம்பிக் போட்டி என்ற மைதானங்களா?
4: ஆமாங்க, ஆமாங்க.
7: ஐயா அது ஐரோப்பா கண்டமா? எங்கயா?
4: எங்கீங்க?
7: கிரேக் நாட்டில் தாங்கய்யா.
4: இல்லைங்க, அது இல்லைங்க. தவறு.
7: நன்றிங்க.
4: நன்றிங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை வணக்கம். நேயர்களே, இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விலக கேட்டு மகிழலாம். நேயர்களே, அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதிகோன் பால்சிந்து ரமணே.
1: சரி, உங்களுக்கான கேள்விங்க. இந்தியா எந்த ஆண்டு முதல் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றது?
2: 1928.
1: இல்லைங்க, தவறு. நன்றி.
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
3: வணக்கம். பேர் ஈசா மெரிட் எடுப்பாளர், காரி மங்களம்.
1: சரி, உங்களுக்கான கேள்விங்க.
3: சொல்லுங்க.
1: ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது?
3: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
1: சரி, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி
3: சொல்லுங்க.
1: 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தொடக்க விழாவில் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை

0: தீயவர்கள் யார்?
1: கண்ணம் மல்லேஸ்வரி.
0: இல்லைங்க, தவறு. நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க பேசுறீங்க?
2: மனிதன்பலத்திலிருந்து சண்முக பாண்டியன்.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க. சீனா நாட்டின் தேசிய விளையாட்டு எது? இருக்கீங்களா? இருக்கீங்களா? தெரியுமா? டேபிள் டென்னிஸ் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டின் 100 மீட்டர் ஓட்டத்தின் சாதனை வினாடி எவ்வளவு?
2: 35 வினாடி.
0: இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: அத்திமரத்தூர் அருண்.
0: அருண், சார், உங்களுக்கான கேள்விங்க. ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற வீரர் யார்? சார், நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம். சேலம் மாவட்டம் எங்களுக்கு சுப்பிரமணியம்.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க.
4: சொல்லுங்க ஐயா.
0: துரோணாச்சாரியா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது?
4: ஏதாவது இது கிடைக்குண்ணா?
0: இல்லை, ஒரு வீரருக்கு தருவாங்க, அந்த வீரர் சொல்லுங்க.
4: நன்றிங்க ஐயா.
0: சரி, நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கங்க. யார், எங்க பேசுறீங்க?
5: ரொம்ப நாள் பேசுறியா.
0: உங்க பேர் என்னங்க?
5: என் பேர் ராஜேந்திரன்.
0: சார், உங்களுக்கான கேள்வி.
5: சொல்லுங்க.
0: சரி, அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற இருக்கிறது, எந்த நாட்டில்?
5: அடுத்த ஒலிம்பிக் போட்டி.
0: ஆமா,
5: அடுத்த ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ். பிரான்ஸ்?
0: இல்லைங்க, தவறுங்க. நன்றி.
5: ரொம்ப நன்றி.
0: நன்றி. நன்றி.

0: என் பையன பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சார் என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, கோமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
6: முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி.
7: ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
8: தம்பி ஊருக்கு புதுசோ?
7: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
8: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
7: என்ன சொல்றீங்க, புரியலையே.
8: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
7: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
8: டீ எப்படி?
7: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
8: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
7: என்ன விஷயம்னா?
8: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போறீங்க?

0: ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
1: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
0: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க, வடையும் போட்டு வச்சிடுறேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.
2: நேரம் இரவு 8:47. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இது இளம் தண்ட நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா. நிகழ்ச்சி அணியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
3: ஐயா.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஒரு தயான்சந்த் கோப்பை எந்த விளையாட்டுக்காக வழங்கப்படுகிறது இந்த கோப்பை? அதுதான்
3: கால்பந்து.
2: கால்பந்து என்பது தவறான பதில். நன்றி.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆன்ஜியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆன்ஜியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமே, சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சி அணியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
8: இனிய இரவு வணக்கம். 11 கே ராஜேஸ்வரிங்க.
2: சரி ராஜேஸ்வரம், உங்களுக்கான கேள்விங்க. துரோணாச்சாரியா விருது யாருக்காக வழங்கப்படுகிறது? விளையாட்டு பயிற்சியாளர் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, எத்தனை ஒலிம்பிக் போட்டிகள் இதுவரை நடக்கவில்லை? ஒரு குறிப்பிட்ட தெரியலீங்களா? சரிங்க, நன்றிங்க. நேரம் இன்றைய இரவு 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ந்தார்கள்.

நேரம் இரவு 8:55. இது தருமபுரி பண்பில் 502.5, ஏற்காடு பண்பில் 503.0. நேரம் இணைந்திருக்கிறோம் இளம் தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா. இதுவரை கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். நேர்கள், ஹாக்கியின் கடவுள் என்று அழைக்கப்படும் இந்திய விளையாட்டு வீரர் யார் என்று கேட்டதாம். அதற்கான பதில் தியான்சந்த். நவீன ஒலிம்பிக் போட்டிகள் முதல்

0: முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்று கேட்டதாம். இதற்கான பதில் 1896. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது என்று கேட்டதாம். அதற்கான பதில் சுவிட்சர்லாந்து. காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைக்கப்படும் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது என்று கேட்டதாம். அதற்கான பதில் 4 ஆண்டுகள். இந்தியன் பிரீமியர் லீக் IPL முதன்முறையாக எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது என்று கேட்டதாம். அதற்கான பதில் 2008. ஒலிம்பிக் விளையாட்டில் முதல் முறையாக பெண்கள் எந்த ஆண்டு விளையாடினார்கள் என்று கேட்டதாம். அதற்கான பதில் 1900. டே நைட் டெஸ்ட் போட்டியில் எந்த வகை பந்து பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டதாம். அதற்கான பதில் பிங்க் பந்து. பண்டைய ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலில் வழங்கப்பட்ட பரிசு என்ன? ஆலிவ் மர இலைகளாலான கிரீடம், ஆலிவ் கிளை மாலை. சச்சின் டெண்டுல்கர் எந்த அணிக்கு எதிராக ஒருநாள் சர்வதேச போட்டியில் 200 ரன்கள் அடித்தார்? அது தென்னாப்பிரிக்கா அணி. தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதை கேட்டதாம். அதற்கான பதில் பேட்மிண்டன். சீனாவின் தேசிய விளையாட்டு எது என்று கேட்டதாம். அதற்கான பதில் டேபிள் டென்னிஸ். ICC உலகக்கோப்பை வென்ற முதல் நாடு எது என்று கேட்டதாம். அதற்கான பதில் மேற்கிந்திய தீவுகள். இந்திய ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் சுப்மான் கில். முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற மைதானம் எது என்று கேட்டதாம். அதற்கான பதில் ஏதன்ஸ் உள்ள பனாதெனிக் மைதானம். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் என்று கேட்டதாம். அதற்கான பதில் கர்ணம் மல்லேஸ்வரி. ஒலிம்பிக் போட்டியில் எத்தனை வளையங்கள் உள்ளது என்று கேட்டதாம். அதற்கான பதில் 5 வளையங்கள். நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என அழைக்கப்படுவர் பியர் டி குபர்டின். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது என்று கேட்டதாம். அதற்கான பதில் 1960. 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற இருக்கிறது என்று கேட்டதாம். அதற்கான பதில் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்தியா எந்த ஆண்டு முதல் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றது என்று கேட்டதாம். அதற்கான பதில் 1900. நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டுக்காக ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் என்று கேட்டதாம். அதற்கான பதில் ஈட்டி எறிதல். ஒலிம்பிக் போட்டியில் அதிக அளவில் எந்த நாட்டில் நடைபெற்றது என்று கேட்டதாம். அதற்கான பதில் அமெரிக்கா. ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி முதன்முறையாக தங்கம் வென்ற ஆண்டு எது என்று கேட்டதாம். அதற்கான பதில் 1928. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கலம் பதக்கம் வென்ற வீராங்கனை மானு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வென்றார். கிரிக்கெட்டில் 10,000 ரன்கள் அடித்த முதல் இந்திய வீரர் சுனில் கவாஸ்கர். டைகர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மன்சூர் அலிகான் பட்டோடி. இந்தியாவின் முதல் டெஸ்ட் போட்டி எந்த இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றது என்று கேட்டதாம். அதற்கான பதில் இந்தியா இங்கிலாந்து. தன்ராஜ் பிள்ளை எந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர் என்று கேட்டதாம். அதற்கான பதில் ஹாக்கி. துரோணாச்சாரிய விருது யாருக்காக வழங்கப்பட்டது என்று கேட்டதாம். அதற்கான பதில் சிறந்த விளையாட்டு பயிற்சியாளருக்காக வழங்கப்படுகிறது. ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற வீரர் மைக்கேல் பலப்ஸ். எத்தனை ஒலிம்பிக் போட்டிகள் இதுவரை நடத்தவில்லை என்று கேட்டதாம். அதற்கான பதில் 3. ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டின் 100 மீட்டர் ஓட்டத்தின் சாதனை வினாடி 9.58 வினாடிகள். இதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்கள். இந்த தருணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அறிவிப்பாளர் ஈஏ பிரபாகரன். இனி பண்பலில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் தில்லி அஞ்சலாக.
1: Good evening. This is Akashwani and I am VC Pramod with the VC Pramod with the news at 9. The headlines. India and Italy agree to elevate ties to special strategic partnership. Both sides ink 15 agreements to boost bilateral cooperation in key areas including critical minerals, defense and agriculture. Prime Minister Narendra Modi receives FAO's highest honour, Agricola Medal, dedicates award to farmers of India. West Bengal government announces immediate start of deportation proceedings against illegal Bangladeshi infiltrators under Citizenship Amendment Act. India to remain world's first growing major economy with 6.4% growth this year despite West Asia.

0: அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கல்லூரி பிஜி படித்தது, ரெண்டு பிஜி எடுத்தேன், எல்லாமே அந்த விவசாய இதுலேருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லப்போல் நான் கஷ்டப்பட்ட போல நீயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும், தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமியெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டு இருக்கு. இப்போது சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%, 13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன், ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன், ஒரு 15 நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன், எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஏட்டட் ப்ராடக்ட்ஸை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல இல்லை, அதில் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேமாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ கேன் டூ தேட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால் பண்ணி பார்த்தேன்.
1: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்குறீங்க?
0: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட் அவர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர் அதை அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் எனக்குள்ள இக்னைட் பண்ணி விட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார் இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம் எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி ஃபெடரேஷனுடைய 10 பிரசிடெண்டாக இருந்தார். அவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று பூனேயில் இருக்குது, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணது அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு அவரில் ஹீஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே ஃபஸ்ட்டாக பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார் ஐ மே ப்ரௌட் பீ கீப்பர் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லப்பில. ஸோ அந்த இதில் நம்மளாம் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸுக்கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா கோராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க, அது மக்களுக்குள்ளே போய் சேரமாட்டேன். இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ் எல்லாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோட எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா நோன்றது இதுமாரி சொன்னது இல்லை, எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதை வந்து
1: விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசிய போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ம்தா இருந்ததுங்க. நான் டாக்டர் லக்ஷ்மணராயன் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் டைரக்டர் இருந்தாரு. அவர்கிட்ட போயில் இது மாதிரி பண்ணலான் இருக்குங்க, இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொப்போசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க. இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் காமிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்கே ஒரு பொருளை எப்படி இல்லை ப்ராசஸாக ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எப்படி பண்ணலாம் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம் அது இல்லை ரெண்டாவது, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே பொறிப்பு பெரிய பொறிப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
1: விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தேனீ வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்கூட அவங்க விவசாயத்துல வந்து பாத்திருப்பாங்க, ஆனா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசியில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு பண்ணே இருக்கு, அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்டானால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குள்ள ஒரு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாமே, வேறு ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் இல்லை எல்லா பெனிஃபிஷியரியும் கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ஸில் காலேஜஸ் ஆர் சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்ந்துருவேன், பகிர்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன், அவ்வளோதான் விஷயம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே.
1: சரி சார், இப்போ சாதாரணமா இந்த தேனி வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இதை வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒன்று அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்கெல்லாம் நிறைய இப்போது இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன்ட் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்ட்.
1: இல்லை அதுக்கான காரணம் என்ன சார், இங்கே இருக்கிற சூழல் காரணமா இல்லை என்ன காரணம்?
0: இல்லை சூழல் மட்டும் இல்லை மேடம், 500 variety ஹனி இருக்குது உலக அளவில், அதில் 300 variety ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி, அதில் 250 variety ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவலில் பூக்கள் மகரந்தம் இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளஸ்ட், அவ்வளோ பூக்கள் இருக்குது. நீங்கள் அந்த காட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹொசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ்.

0: ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன், நான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது. அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்ட் அஸ் த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 250 இந்தியாவில் கிடைக்கிறதுனு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
1: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்பில்.
1: நிச்சயமாக
0: இவ்வளோ பெரிய வா ஃபேக்டர் அது.
1: இப்போது உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமாக ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதில் வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துகிற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்கு. அதில் வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் எல்லாம் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு 4 மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களை ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃப்யூஸ் பண்ணி வியாஜ் அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் நிறைய விஷயங்கள் அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
1: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேறு என்னென்ன பொருட்கள்
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clock ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clock அவங்களுக்கெல்லாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மள ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இதுபோல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீ கேன் கீப் ஆன் டூயிங் தட், இது மாதிரி நிறைய பண்ணலாம். இது மாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் புதுசாக எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸு. ஓகே, அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதேமாதிரி கிறிஸ்டியானிட்டிலேயும் அதேமாதிரி இஸ்லாமத்துலேயும்
1: எல்லா மதத்துலேயும்
0: பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள்ல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
1: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

0: நேரம் இரவு 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியினை.

0: நேயர்கள் இதுவரை இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 10:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, காலம் கடந்த காவிய கான

0: ங்களோடு இணைகிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேயர்களே, தொலைபேசி வாயிலாக பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும் 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். என் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் முதல் அன்பு நேயர் வருகு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வெங்காபுரம் போஸ்ட் முத்தமட்டில இருந்து பேசுறேங்க. புஷ்பா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா புஷ்பாம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆட்டுகரல் மேல படம் பருத்தி எடுக்க இல்லைன்ற பாட்டு.
0: சரி, கொடுத்துடலாமா? நன்றி
1: பாட்டுங்களா?
0: நன்றிம்மா, கொடுத்துடலாம். நன்றி,
1: தேங்க்யூ.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: நேரம் இரவு 10:08 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க. ஐயா
0: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் குடும்பமல்லியிலிருந்து வேலு பேசுறேன்.
0: சொல்லுங்க வேலையா, என்ன பாடல வேணும் உங்களுக்கு?
1: சுமதியன் சுந்தரி படத்துல இருந்து
0: பொட்டு
1: வைத்த முகமோ, அந்த பாடலுங்க. ஐயா
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றி.
1: அனைத்து நேரத்தும் நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
3: நேரம் இரவு 10:13. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகு. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நிலையத்தில் அனைவரும் நலங்கயா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன நன் படம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அந்த பாடல் வந்து அனைத்து நேயர்களுக்கும் ஐயா
3: கொடுத்துலாங்க. நன்றிங்க,
4: வாய்ப்புக்கு நன்றிங்க.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேரம் இரவு 10:18. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேர்கள். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
4: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாபம் கிராமம் பெருமாள் வட்டத்திலிருந்து பால் கர்றது சார்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எல்லோரும் நல்லவர்கள் படத்துல சிவப்பு கல்லு மூக்குத்தி.
3: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
4: சரி சார், தேங்க்யூ.

0: நேரம் இரவு 10:22 நிமிடம். இது தருமபுரி பெண்பிளை 102.5, ஏற்காடு பெண்பிளை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தழுகு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக காட்டு மகிழ் நன்மையிலே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வருமாறு அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து பார்த்திபன்.
0: சொல்லுங்க, என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் வேண்டும்?
1: பால்குடம் படம்.
0: சரிங்க.
1: முழு நிலவின் திருமுகத்தில் கலங்கம் இல்லையோ பாடலாம்.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடகை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேர்களே. இன்னை நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் போரியா மாநிலத்த வீரமணி.
0: சார் சொல்லுங்க, என்ன திரைப்படத்தில் பாடல் வேணும்?
1: படமும் பாட்டும் சோப்பு ஸ்வீட் கண்ணாடி.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.

பணமும் பார்த்து இதுக்கு ஓட்டு போடுங்க. தரத்துக்கான சாம்பிள் வாங்கி குளிச்சு பாருங்க. பூவம் நாற்றம் மாறி போகும், ரோகம் கூட ஓடி போகும். தேச்சி பாரு தேகம் ஜோறு, சுத்தம் தானே போடும் சோறு. ஒரு தடவை குளிங்க, அட இன்னைக்காச்சும் குளிங்க, எனக்காக குளிங்க, இதுக்காக குளிங்க, அட குளிங்க என்ன.

0: இந்த சீப்பு ரொம்ப சீப்பு, வாழ்க்கை தலையில் வயிடு எடுக்கும். தலையில் போட்டு டோப்பா மாட்டு, புதிய மாடல் செய்து காட்டு.
1: பாட்டி வாய பல்லி இருக்குது பாரு, பேச்சு தலைய வாரு, தேனு ஈர பாரு, கொஞ்சம் பாரு.
0: வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்கி போடு.

சின்ன பொடியன் எடுத்தாலும் ரெட்டு ஒண்ணுதான், பெரிய தடிய முறைச்சாலும் ரெட்டு ஒண்ணுதான். குரங்கு மார்க்கு ரொம்ப ஸ்ட்ராங், கீழே போட்டு டெஸ்ட் பண்ணு, அடிச்சு பாரு கடிச்சு பாரு, உடச்சி விட்டா வேற வாங்கு. டேய் அம்மி வாடா, மாமி எடுங்கோ, மாமா குடுங்கோ, வாங்க வாங்க அட வாங்க.

0: நேரம் இரவு 10:30 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: ஐயா, நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் செந்தலி அடுத்த கனகநாச்சியம்மன் கோயில் வட்டத்திலிருந்து பேசுறேன்.
0: சரி, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆமாம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் உஷா நந்தினியும் இணைந்து நடித்த வெளிவந்த படம் பொன்னூஞ்சல் படத்திலிருந்து நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கும் அந்த பாடலை நம்ம தர்மபுரி கண்மணி நேரு எல்லாருக்காகவும் கொடுங்க ஐயா.
0: நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி.

0: நேரம் இரவு 10:34 நிமிடம். இது தருமபுரி பெம்பளை 102.5, ஏற்காடு பெம்பளை 103.7. நேரே இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்க நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேயர்களே, இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சரி, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
2: ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. துணிக்கும் வைரமுள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போக தேவையில்லை பலம் இருக்கு. துணிக்கும் வைரமுள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போ

பொருத்தமுண்டு, மண்ணே பொண்ணாக நினைக்கிறதில் அர்த்தமுண்டு. பொண்ணுக்கும் பூமிக்கும் பொருத்தமுண்டு, மண்ணே பொண்ணா

நீ யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு போல அச்ச

0: ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா,
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா, ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா.
2: நேரம் இரவு 10:40. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர்லேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: பூக்காரி பாடத்துலேருந்து 30 பைசா 3 மாவட்டம் பாடல்
2: கேட்டலாங்க. நன்றிங்க.
3: நன்றி.

நேரம் இரவு 10:44. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம் நேரலை. தொலைபேசி வாயிலாக பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய இணைகள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய இணைகள் வரலாம். மற்ற இணைகள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற இணைகள் வரலாம். இந்நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது தாயை காத்த தனையன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் இரவு 10:48. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு வகிலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: என்ன பேருமா?
1: செல்வி சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: வசந்த மாளிகை.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம் சார்.

0: நேரம் இரவு 10:52. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒரு அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. சரி சொல்லுங்க, என்ன படத்துல பாடல் வேணும் உங்களுக்கு? சரி, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: ஓகே சார், தேங்க்யூ.

0: நேரம் இரவு 10:56 நிமிடம். இது தருமபுரி பெண்பிளை 107.5, ஏற்காடு பெண்பிளை 103.7. இதை இணைந்திருக்கிறோம் சுகமாடராக நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தங்கப்பதுக்கு படத்துல ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.
2: Twinkle, twinkle, little star.

நேரம் இரவு 11:02. இது இந்த உரிப்பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமானதாக நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும்

0: அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் எமக்கல்நாத்தத்துல இருந்து முத்துலட்சுமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும்?
1: கற்பகம் படத்துல இருந்து அத்தை மடி நத்தை அடி பாட்டு.
0: சரிம்மா, கொடுத்துடலாமா? நன்றிங்க.
1: தேங்க்யூ சார்.

நேரம் இரவு 11:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரே பண்பலையில் நாளை வளம் வரும் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்கலாம். நாளை காலை 6:10 எனைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழமா தொடர்ந்து உழவுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலலைமுடி மலையாக நம்மோடு இணையா ஜி வைஷ்ணவி. காலை 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜெய்கி குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்தியில், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:00 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று கேட்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:00 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் ஆகியன கேட்கலாம். 8:45 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன் சொல்லுங்கள் இனிய சொல் அமது, 9:05 வானொலியில் வசந்தம், நாளைய நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் நகை விற்பனையாளர் பி வெங்கடேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றை கேட்போம் இன்றை கேட்போம், 10:05 சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவை.

நிகழ்ச்சி 11 வயதுக்கு அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கில திசைகள். 12:10 மருத்துவமனை. நாளைய நிகழ்ச்சியில் அழுத்தம் வேண்டாம். இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 திரைசை சூழல் கப்பம் மெல்லீச ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்கள் பங்கு பற்றிய விவரங்களை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துறை நக்கீரன் தரும் தகவல்கள். 2 மணிக்கு மீண்டும் கேட்போம் பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தண்டல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜோடி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்து செய்திகள். 6:10 பாட்டு தான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உள்ள. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவலர்ஸ். தருமபுரி ஜெயின மருத்துவமனை வழங்கும் நட்சத்திரங்களில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரைசை. 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயலொலி நிகழ்ச்சியில் மழைக்கால கால்நடை பராமரிப்புக்கு தயாராகும். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் மூத்த விஞ்ஞானி டாக்டர் எம்எஸ் கண்ணதாசன் அவர்களை. 8 மணிக்கு இளந்தென்னல் சினிமா. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள், இதுவரை நாளை வளமிற நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டினை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. ஒருவன் தாம் மேற்கொள்ளும் செயலின் முடிவை அறிந்து கொள்வதில் கவலையாக இருந்தால் அவனுக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் தான் அதிகம் தென்படும். ஒருவன் தாம் மேற்கொள்ளும் செயலின் முடிவை அறிந்து கொள்வதில் கவலையாக இருந்தால் அவனுக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் தான் அதிகம் தென்படும். நேயர்கள், இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனைகளாக கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.